0: ஊழியர் ஜஸ்டின் மோசஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: யோவான் எழுதிய சுவிசேஷம், அனைவரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 13 யோவான் எழுதிய சுவிசேஷம், அதனுடைய 13 இந்த 13 அதிகாரம் இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி பஸ்காவை குறித்து மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசர்களோடு இந்த பூமியில் எடுத்துக்கொண்ட அல்லது கலந்து கொண்ட கடைசி பஸ்காவை குறித்து நாம் இந்த பகுதியில் படிக்கிறோம். இந்த இடத்தில் வைத்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இனி ஆமென் மத்திய ஆகாசத்தில் உங்களோடு அல்லாமல் இனி நான் இந்த பந்தியில் ஆசரிப்பது இல்லை அப்படின்னு இயேசு இங்க தான் சொல்லுவார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பந்தியில் வைத்து செய்த சில காரியங்களையும் அதற்கு பின் மறைந்திருக்கின்ற சில தேவ ரகசியங்களையும் இந்த பகல் வேளையில் நாம் படிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அதனுடைய 4-9 வரையிலான வசனங்களை நம்ம படிக்கணும். 4, இதுதான் வேத பகுதி. ஆமென். யோவான் சுவிசேஷம் 13 4-9 வரையிலான வேத பகுதிகள். ஆனால் நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு இடத்துல படிக்கிறதுக்கு வேத பகுதியை கொடுப்பீங்கன்னா 1 கொடுக்கணும். நான் உங்களுக்கு சுருக்கமாய் தருவதற்கான காரணம் நேர பற்றாக்குறைதான் என்பதை மறந்துவிடக்கூடாது. சரி, 4 வசனத்தை முதல் இப்பொழுது வாசிக்க கேளுங்கள், பார்க்கலாம். தோத்திரம். போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து தரையிலே அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீரை வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பஸ்காவை ஆசரிப்பதற்கு முன்னே தோத்திரம், அவர் தன்னுடைய சீஷர்களின் கூட்டத்திலிருந்து எழும்பி ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்தில் தண்ணீரை வார்த்து தன்னுடைய அறையிலே ஒரு சீலையை கட்டி கொண்டு அல்லது ஒரு துணியை கட்டி கொண்டு அந்த பாத்திரத்தில் வந்து சீஷர்களுடைய கால்களை கழுவி அந்த துணியினால் அவர் துடைக்க தொடங்கினார். இனி வாசிக்க கேளுங்கள்.
2: அவர் சீமோன் பேதுருவின் இடத்தில் வந்தபோது,
1: அவர் இப்ப வரிசையா வந்துட்டு இருக்கிறார். ஆமென். தோத்திரம். ஆமென். வரிசையா ஒவ்வொருவருடைய கால்கள் என்ன செய்யப்படுகிறது? கழுகப்பட்டு வந்து கொண்டே இருக்கப்படுகிறது. இப்ப யாருடைய முறை வருகிறது? பேதுரு, சீமோன் பேதுருவனுடைய முறை வருகிறது.
2: அவரை நோக்கி
1: ஆண்டவரே,
2: நீர் என் கால்களை கழுவலாமா என்றான்.
1: இப்ப பாருங்க, வேற ஒருவரும் இந்த வார்த்தைக்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. இயேசு அவர்களை எழும்ப சொன்னார், தன்னிடத்திலே வரவழைத்தார், அமர வைத்தார், அவருடைய கால்களை கழுவினார், தன்னுடைய அறையில் கட்டியிருந்த அந்த துணியினால் கால்களை துடைத்தார். வேறு ஒருவரும் என்ன செய்யவில்லை, மறுப்பு தெரிவிக்கவில்லை. நல்லா கவனிக்கணும், மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள பேதுருவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள பேதுருவின் பாசம், இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள பேதுருவின் மரியாதை இங்கு வெளிப்படுகிறது. ஆண்டவரே, என் கால்களை நீர் கழுவலாமா என்று மறுப்பு தெரிவிக்கிறார். அல்லேலூயா. அதற்கு தொடர்ந்த வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம்.
2: இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் செய்கிறது இன்னது என்று இப்பொழுது நீ அறியாய்,
1: இப்பொழுது உனக்கு தெரியாது,
2: இனிமேல் அறிவாய் என்றார்.
1: ஏற்ற வேளையில், இனி வரும் நாட்களில் அறிந்து கொள்ளுவாய் என்று இயேசு சொல்லுகிறார். தொடரட்டும்.
2: பேதுரு அவரை நோக்கி,
1: உடனே பேதுரு அவரை நோக்கி,
2: நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான்.
1: அல்லேலூயா. முந்தின வசனம் என்ன? இயேசு இப்பொழுது கழுக வருகிறார், கழுக வருகிறார். அவர் என்ன செய்கிறார்? மறுப்பு தெரிவிக்கிறார், மறுப்பு தெரிவிக்கிறார். உடனே இயேசு சொல்லுகிறார், இதனுடைய பலன், இதனுடைய பங்கு, இதனுடைய அர்த்தம் உனக்கு இப்ப தெரியாது, பின்பு புரிந்து கொள்ளுவாய் என்று சொல்லுகிறார். உடனே பேதுரு சொல்லுகிறார், இப்ப மட்டுமல்ல எப்பொழுதும் இதை நீர் எனக்கு செய்யக்கூடாது. அல்லேலூயா. நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? இயேசு சொல்லுகிறார், இதனுடைய முகாந்திரத்தை, இதனுடைய காரணத்தை உனக்கு இப்ப தெரியாது, பின்பு அறிந்து கொள்ளுவாய் அப்படின்னு சொல்றார். உடனே இவர் என்ன சொல்லுகிறார்? இப்ப மட்டும் இல்ல, எப்பவும் என் கால்களை நீர் என்ன செய்யக்கூடாது, கழுகக்கூடாது அப்படின்னு இயேசு இயேசுவினிடத்தில் பேதுரு மறுமொழி கொடுக்கிறார். தொடரட்டும்.
2: இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக,
1: இப்ப அடுத்து மறுபடி இயேசு பேசுறார். இயேசு பிரதியுத்தரமாக,
2: நான் உன்னை கழுகாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார்.
1: என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார். எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிங்க. ஆமென். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு, இவ்வளவுதான் சத்தமா நம்ம சபையில, இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, நான் உன்னை கழுவா விட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார். கடைசி வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார். ஒரு முறை கூட சொல்லுங்க, என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார். இயேசுவினுடைய வார்த்தை இதை சொல்லுகிறது. உடனே பேதுருவினுடைய அடுத்த மறுமொழி என்ன? அதற்கு சீமோன் பேதுரு,
2: ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல
1: என் கைகளையும்
2: என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றார்.
1: அல்லேலூயா. பேதுருவினுடைய சரித்திரத்தை நம்ம படிச்சோம்னா, அவருடைய தோத்திரம் பிள்ளைத்தனமான அன்பு, பிள்ளைத்தனமான விசுவாசம், பிள்ளைத்தனமான உறவு, பிள்ளைத்தனமான மறுபதில் நமக்கு வேடிக்கையாகவே இருக்கும். இப்ப இவர் என்ன சொல்லுகிறார்? மூன்று காரியம் சொல்லுவார். இயேசு எதை மட்டும்தான் கழுகினார்? காலை கழுகிறது மட்டும்தான் இயேசுவினுடைய பிளான். நம் காலை கழுகிறது மட்டும்தான் அவருடைய பிளான். ஆனா இப்ப நம்மால என்ன சொல்லுதார்? ஆண்டவரே, கால்களை மட்டுமல்ல எதெல்லாம் கழுகப்படணும்? என் கால்கள் ரெண்டு, என் கைகள் மூன்று, என்னுடைய தலை, என் கால், என் கை, என் தலை. அல்லேலூயா. பைபிள்ல மூன்று என்கிற வார்த்தை ரொம்ப இடத்துல வரும் பாருங்க. சாட்சி இடுகிறவைகள் மூன்று. வெள்ளிக்கிழமை காலையில உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், ஆமை சிநேகிதனிடத்தில் கேட்ட அப்பங்கள் மூன்று. இயேசு தோத்திரம் உயிர் தழுவதற்கு எடுத்துக்கொண்ட நாட்கள் மூன்று. மறுரூப மலையில் இயேசு அழைத்து சென்ற சிநேகிதர்கள் சீசர்கள் மூன்று. இப்படி மூன்று என்று சொல்லுகிற நிறைய காரியங்கள் தோத்திரம் பைபிளில் நமக்கு இருக்கு. நீங்க வீட்டில் போய் தேடி வாசியுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆனா இந்த இடத்துல அவர் கழுக சொல்லுகிற இடமும் மூன்று. ஒன்று என் கால்கள், ரெண்டு என் கைகள், மூன்று என் தலை. அப்ப என் தலையும் கழுவணும், என் கைகளையும் கழுகணும், என் கால்களையும் கழுகணும் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். சரியா? ரைட். இப்ப சிலருக்கெல்லாம் ஒரு கேள்வி எழும்போ. என்ன கேள்வி தெரியுமா பாஸ்டர்? மூழ்கி ஞானஸ்நானம் இன்னொரு சபையில நான் எடுத்துட்டேன், இந்த சபைக்கு நான் வருகிறேன், மறுபடியும் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ள வேண்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி சிலருக்குள்ள எழும்பும். கடந்த வாரத்தில் ஒரு ரெண்டு வாரம் இருக்கும், ஒருத்தர் என்கிட்ட வந்து, பாஸ்டர், நான் ஆல்ரெடி வெளிநாட்டில் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தில் மூழ்கி எடுத்துட்டேன், ஆனா தோத்திரம் சபையில வந்து சேரணும்னு நான் நினைக்கிறேன், அதனால இன்னொரு வாட்டி கூட அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பொதுவா மூழ்கி ஞானஸ்நானம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் எடுத்துக்கொண்ட ஒரு நபருக்கு நான் மறுபடியும் என்ன செய்வதில்லை, மன்னித்துக் கொள்ளுங்கள், மறுபடியும் என்ன செய்வதில்லை, கொடுப்பதில்லை. அதற்கு என்ன காரணம்? இப்போ இவர் என்ன சொல்றார், ஆண்டவரே என் கால்களை மட்டுமல்ல என் கால் என் கை என் தலை மறுபடியும் கழுகப்பட வேண்டும். இதற்கு சாதாரணமாய் சொல்லலாம், குளிப்பாட்டி இருங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஒருவேளை நான் அந்த இடத்துல யோசித்து பார்த்தேன், அதை ஏன் அவர் சொல்லவில்லை என்று சொன்னால், இருந்த தண்ணீரின் அளவு போதுமான அளவிற்கு இல்லை, தனக்கு தடுமம் பிடிக்கும் என்று நினைத்திருப்பாராக்கும். நான் சொல்லுகிறது புரிகிறதா? தண்ணீர் ஒரு பாத்திரத்தை எடுத்தார் அப்படின்னு தான் இருக்கு, பேரல் எடுக்கப்பட்டது என்று இல்லை. அப்ப இவர் பார்க்கிறார், இந்த தண்ணீரில் என்னை குளிப்பாட்ட முடியாது, ஆகவே தலையையும் ஆகவே கையையும் ஆகவே காலை மட்டும் கழுகினால் போதும். ஆனா இதை பாருங்க, இதை மூழ்குதலுக்கு ஒப்பனையாக தோத்தர் இயேசு பதில் சொல்ல சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்த வசனத்தை தொடருங்க பார்க்கலாம்.
2: இயேசு அவனை நோக்கி,
1: இயேசு அவனை நோக்கி,
2: முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும்.
1: ஏற்கனவே முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுக வேண்டியதா இருக்கும்,
2: மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமா இருக்கிறான்.
1: மற்றபடி அவன் முழுவதும் எப்படி இருக்கிறான்? ஏற்கனவே மூழ்கினவன் மறுபடியும் மூழ்க வேண்டியது இல்லை, அவன் ஆல்ரெடி எப்படித்தான் இருக்கிறான். அதனாலதான் ஒருவேளை இடம்பெயர்ந்து வந்தாலும், டிரான்ஸ்ஃபர்னால நம்முடைய திருச்சபைக்கு வந்திருந்தாலும், ரட்சிக்கப்பட்டு ஏற்கனவே ஞானஸ்நானம் பெற்று மூழ்கல் ஞானஸ்நானம் பெற்று கொண்ட ஒரு பிள்ளைக்கு நம்ம மறுபடியும் ஞானஸ்நானம் கொடுப்பதில்லை. அதற்கு இதுதான் காரணம். இயேசு சொன்னார், முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுகினால். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வசனத்துல ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். சரி, இப்ப மறுபடியும் நம்ம வரப்போகிறோம். இப்போ தோத்துறோம். இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, என் கேள்வி என்ன, அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசுவினிடத்திலே எதை எதிர்பார்த்தார்? தலை கால் கை மூன்றும் கழுவப்படுகிறதை எதிர்பார்த்தார். சொல்ல காரணம் என்ன? இப்ப என்னுடைய கேள்வி, பேதுரு தன்னை முழுவதும் கழுகும்படி சொல்லுவதற்கான காரணம் என்ன? இயேசு சொன்னார், நான் உன்னை கழுகவில்லை என்று சொன்னால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை, என்னிடத்தில் உனக்கு. அப்ப இப்ப அவர் என்ன சொல்லுகிறார், அப்படியா? அப்படியானா என் தலையை கழுகுங்க, என் காலை கழுகுங்க, என் கையை கழுகுங்கன்னா பேதுருவினுடைய மனசுல என்ன எழும்பிச்சு? எப்படியாகிலும் இயேசுவினிடத்தில் எனக்கு என்ன வரணும், ஒரு பங்கு உண்டாகணும். அல்லேலூயா. நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? எப்பா இயேசுவினிடத்தில் எனக்கு, இயேசுவினிடத்தில் என் குடும்பத்திற்கு, இயேசுவினிடத்தில் என் சபைக்கு, இயேசுவினிடத்தில் என் பிள்ளைகளுக்கு ஒரு பங்கு உண்டாகணும். அல்லேலூயா. அப்போ தோத்திரம், இப்ப நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சில நேரத்துல

இது அப்படியே மனசுல கொண்டு வாருங்க. பேதுரு என்ன எதிர்பார்த்தார்? இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருப்பதில், இயேசு கிறிஸ்துவின் கைகளில் இருப்பதில், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் எனக்கு என்ன இருக்கணும்? பங்கு இருக்கணும். அப்ப இந்த இடத்தில் இருக்கிற தோத்திரம் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், நமக்குரிய பங்கில் சில யாரிடத்தில் இருக்கிறது? என் அருமை நாதர் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அப்ப இன்னைக்கு காலையில கூட பாட்டு பாடணும், ஆராதிச்சோம், ஆமென், தேவனை துதித்தோம், ஆவியில் நிரம்பி மகிமைப்படுத்தினோம். இதெல்லாம் செய்தது எதுக்கு தெரியுமா? போகும்போ போகும்போ என்ன வாங்கிட்டு போகணும்? யாராகிலும் இதை விரும்புறீங்களா? இன்றைக்கு ஆராதனை முடித்து போகும் பொழுது எனக்குரிய பங்கை வாங்கி செல்லணும், எனக்குரிய பங்கை வாங்கி செல்லணும், என் குடும்பத்திற்குரிய பங்கை வாங்கி செல்லணும். என்னுடைய பங்கு இயேசுவினிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் சொல்லுது புரியுதா மக்களே? அப்போ இதை எத்தனையோ முறை நானும் இதை படிச்சிருக்கேன், நானும் இதை படிச்சிருக்கேன், எத்தனையோ கோணத்தில் இந்த பகுதியை பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வாரத்தில் இந்த பகுதியை நான் படித்த பொழுது என்னுடைய கண்கள் இதில் திறக்கப்பட்டதை கண்டேன். அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே என் பங்கு நிறைய இருந்திருக்கே, என்னுடைய பங்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க இருக்கும் பொழுது எனக்குரிய பங்கை கேட்டு வாங்கிடணும். அமீன். ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு போகும் பொழுது எனக்குரிய பங்கை கேட்டு வாங்கிடணும். ஏன்னா தேவ மனுஷனாக இருக்கிற பேதுருவுக்குள் ஒரு இருதயம் இருந்துச்சு, எனக்கென்று அவரிடத்தில் இருக்கிற பங்கை முழுவதுமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நமக்குரிய பங்கு, கையெல்லாம் பிடிக்க வேண்டாம், கொரோனா, நமக்குரிய பங்கு இயேசுவிடம் இருக்கிறது. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுங்க, சத்தம் அல்லேலூயா. என் குடும்பத்திற்குரிய பங்கு. அப்ப நான் இன்னும் நான் யோசித்த பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு முறை நிருபத்தில் சொல்லுகிறார், உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபை அப்படின்னு சொல்லுவார். படிச்சிருக்கீங்களா? உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபை. அப்போ உங்களுக்கு பங்கு இப்ப யாருக்கு கையில இருக்கு? ஏன் கையில இருக்கு? அப்போஸ்தலனாய் பவுல் சொல்லுகிறார், ஆமென், ஏன் கையில இருக்கு? உங்களுக்கு தர வேண்டியது ஏன் கையில இருக்கு? அப்ப நம்ம நல்லா கவனிக்கணும். இப்போ அரசியல் கட்சிகள் ஆளுநர்களா இருக்காக இல்ல, அவங்க தோத்திரம் மக்களுக்கு நன்மை செய்கிறாங்க, நல்லது செய்கிறாங்க, செய்யறாங்களா இல்லையா? செய்யறாங்களா இல்லையா? அவங்க எடுத்து போக மிச்சமாவது செய்கிறார்களா இல்லையா? செய்கிறாங்க. ஆனா ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் செய்கிறது எல்லாமே எனக்குரிய பங்காக்கும். அல்லேலூயா. ஏன்னு கேக்குறீங்களா? ஒவ்வொரு பொருள் வாங்கும் பொழுது நீங்க வரி கட்டுறீங்கல்ல, அது உங்களுக்கு திருப்பி தர வேண்டியதுதான், அது உங்களுக்குரிய பங்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னை கிருபை பெற்றவன் என்றும் அபிஷேகம் உள்ளவன் என்றும் தாளந்து நிறைந்தவன் என்றும் சொல்லுகிறார்கள். என்னிடத்தில் இருக்கிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள் அல்ல, உங்களுக்கு தர வேண்டிய உங்களுடைய பங்குகள் என்னிடத்தில் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த அமேசான்ல இன்னொன்னு என்னது என்னது? பிளிப்கார்ட். அடுத்து பீசோவா, பீசோவா, ஈசோவா, மீசோவா, அது எங்க இருக்கு? நம்ம ஊர்லயா? கழுத தெரியாம போச்சே. அப்ப கவனிங்க, இவங்க எல்லாம் இந்த டெலிவரி பண்றவங்க காலையில நீங்க பார்த்துருக்கீங்களா? காலையில் இந்த டெலிவரி பண்ணிட்டு கொடுத்துக்கிட்டே நடக்கிறவங்களை காலையில் பார்த்துருக்கீங்களா? அவங்க பின்னால் ஒரு பெரிய சுமை அப்படியே அப்படியே போவாங்க. ஆனால் நம்ம அவங்கள பார்க்கும்போது நம்ம நினைப்போம், ஓஹோ இவர்கிட்ட நிறைய இருக்குன்னு. ஆனால் உண்மையிலே அவர்கிட்ட இருக்கு, ஆனால் அவருக்குள்ளது இல்லை. இதெல்லாம் யாரோ ஒருவருடைய யாரோ ஒருவருடைய பங்கு. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த பேதுருடைய இருதயத்திற்குள்ள தன்னுடைய பங்கு இயேசுவினிடத்தில் இருக்கிறது, இயேசுவினிடத்தில் இருக்கிற தன்னுடைய பங்கை பூரணமாக பெற்றுக்கொள்ள

0: வேண்டும் என்று யாருக்கு விருப்பம் இருந்துச்சு? அந்த விருப்பம் உங்களுக்கு வந்தா இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. இந்த சபையில் இருக்கிற வாலிபர்களுக்கு சொல்றேன், முதியவர்களுக்கு சொல்றேன், சகோதரர்களுக்கு சொல்றேன், அப்பா எனக்குரிய பங்கு யாரிடத்தில் இருக்கிறது? இயேசுவினிடத்தில் இருக்கிறது. என் குடும்பத்திற்குரிய பங்கு இயேசுவினிடத்தில் இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நான் ஆராதனை முடித்து போகும் பொழுது என் பங்கை வாங்காம போக. அப்ப இப்போ பேதுருவுக்குள்ள ஒரு பெரிய ஆசை என்ன தெரியுமா? என் பங்கை வாங்கணும், ஏன் பங்க வாங்கணும். அம்ம எல்லாரும் காலை கழுவிட்டு எந்திரிச்சு போயிட்டான். இவர் சொன்னார், என் தலையும் கழுவணும், என் கையும் கழுவணும், என் காலும் கழுவணும். அப்ப பேதுரு யாருன்னு நமக்கு தெரியும். ஆமா, ரத்தஞ்சயம். அல்லேலூயா. அப்ப பேதுருக்கே தெரியுது நம்ம கழுவாம இருந்தா சரி ஆகாதுன்னு. அதை பார்த்தா சில ஆட்கள், அப்பா என்ன கழுவுங்க. அல்லேலூயா, ரைட். அப்ப இப்ப இன்னைக்கு காலையில நாம் பேதுருவினிடத்தில் பற்றுக்கொண்ட காரியம், பேதுருவுக்கு தேவனிடத்தில் இருந்து கிடைத்த பங்கு என்ன? நம்ம குடும்பத்திற்கு இயேசுவை விசுவாசிக்கிற, இயேசுவை ஆராதிக்கிற, இயேசுவை ஏற்றுக்கொண்ட, இயேசுவை பின்பற்றுகிற எனக்கு ஆமை இயேசு கிறிஸ்துவனிடத்திலே இருக்கிற பங்கு எவை? பங்கு எவை அறியணுமா இல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. அதாவது சும்மா எல்லாருக்கும் பார்சலை நீங்க எடுத்துட்டு போயிடப்படாது. நமக்குரிய பங்கு எதுன்னு நமக்கு என்ன செய்யணும்? இப்போ மத்தேயு முதல் பகுதிக்கு வரோம். இயேசுவினிடத்தில் நமக்கு இருக்கிற முதலாம் பங்கு, இயேசுவினிடத்தில் எனக்கு இருக்கிற முதலாவது பங்கு. மத்தேயு சுவிசேஷம் 28 அதிகாரம், மத்தேயு 28 அதிகாரம் 18 வசனத்தை ஒன்று வாசியுங்கள்.
1: அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: இப்ப நல்ல கவனிங்க. தோத்தர் அடுத்த வசனத்தையும் கூட ஒண்ணு இருக்க வாசிங்க.
1: ஆகையால் நீங்கள் புறப்பட்டு
0: போதும், விட்டுருங்க. அப்ப கவனிங்க, இந்த 28 அதிகாரம் 18 வசனத்திலே இயேசுவை குறித்து பைபிள் சொல்லுது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். எல்லாரும் இந்த வேர்ட ஒரு முறை சேர்ந்து சொல்லுங்க, வானத்திலும் பூமியிலும் அதிகாரம். இல்லையா? இப்ப இயேசு பரலோகத்தை விட்டு பூமிக்கு வரும்போ இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தெய்வம் ஆமென் ஆமென் வெறுமையா அனுப்பலையா? அவருக்கு என்ன கொடுத்து அனுப்பினார்? சகல சொல்லுங்க, பேசுங்க. இந்த வார்த்தையை பேச பேச ஆசீர்வாதம் ஆமென். சகல சொல்லுங்க, சகல. எப்ப இந்த அதிகாரத்துல எனக்கு பங்குண்டான்னு நமக்கு ஒண்ணு பார்க்கணும். அல்லேலூயா. ஆமா, இயேசு வரும்பொழுது, இயேசு வரும்பொழுது எப்படி வந்தார்? சகல அதிகாரத்தோடு வந்தார், சகல அதிகாரத்தோடு வந்தார். அப்ப நான் யோசிக்கிறேன், இல்ல அதிகாரம் இவருக்கு எதுக்கு? இருக்க போறது எவ்வளவு நாள்? 3.5 வருஷம். ஊழியம் செய்ய போறது 3.5 வருஷம். இதெல்லாம் அவருக்கு எதுக்கு? நம்ம வழியில இயேசு வரும்போது நம்ம வழியில அவரை கண்டா அவரிடத்துல ஏகப்பட்ட அதிகாரம் இருக்கும், நிறைய அதிகாரம் இருக்கும். இப்ப அவரை பார்த்து நம்ம தோத்துறோம். நீங்க வழியில கண்டா, ஏ சுவாமி, நீர் 3.5 வருஷம் ஊழியம் செய்ய போகிறீர், உம்மிடத்துல ஏகப்பட்ட அதிகாரம் இருக்கு, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டா அவர் சொல்லுவார், இதெல்லாம் எனக்கு அல்ல, நான் வரும்பொழுது உனக்கும் சேர்த்து தான் கொண்டு வந்தேன். அலையிலோயா, அலையிலோயா. இப்ப இயேசு வந்த பொழுது சகல அதிகாரமும் அவரிடத்தில் இருந்தது, சகல அதிகாரமும் அவரிடத்தில் இருந்தது, நிறைவான அதிகாரம் அவரிடத்தில் இருந்தது. ஆனா அந்த நிறைவான அதிகாரம் அவருக்கு எதுக்கு? இந்த அதிகாரம் எல்லாம் அவருக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டா அவர் சொன்னார், ஐயே, இதை வச்சிருக்கிறது நான் வரும்பொழுது கொண்டு வந்தேன், இது திருப்பி கொண்டு போகிறதற்கு அல்ல, என்னுடைய அதிகாரத்துல உனக்கும் பங்கு இருக்கு அப்படின்ற. 9 அதிகாரம் 1 வாக்கியம் எழுதிக்கிறங்க, 9 அதிகாரம் 1 வாக்கியம். இப்போ இந்த 2 வசனங்களையும் இப்போ வாசிக்க கேளுங்க பார்க்கலாம்.
1: அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும்
0: பாருங்க அசுத்த ஆவிகளை துரத்தவும்
1: சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
0: அப்ப இந்த இடத்துல கவனிங்க, சகல அதிகாரம் உள்ள இயேசு இப்ப யாருக்கு தன்னுடைய அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறார்? தன்னுடைய சீஷர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருந்த அதிகாரத்தில் எனக்கும் என்ன உண்டு சொல்லுங்க, அந்த வார்த்தை எனக்கும். அல்லேலூயா. தம்பி, நீ ஜெபிக்கும் பொழுது, நீ பேசும் பொழுது, நீ சத்துருவை அதட்டும் பொழுது, வியாதிகளுக்காக ஜெபிக்கும் பொழுது, போராட்டங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, கோழையாய் அல்ல, நீ எப்படி இருக்கணுமா? அதிகாரம் உள்ளவனாக சொல்லுங்க, அதிகாரம் உள்ளவர்களா. நம்ம இந்த தேசத்துல கத்தர் எப்படி வச்சார்? அதிகாரம் உள்ளவர்களாய். உங்க குடும்பத்துல கத்தர் உங்களை எப்படி வச்சார்? அதிகாரம் உள்ளவர்களாய். இதுதான் ஏதேன் தோட்டத்தில் ஆரம்ப நிலை. ஏதேன் தோட்டத்தில் தேவன் மனிதனை வைத்த பொழுது எதற்கு வைத்தார்? நீங்கள் அனைத்தையும் என்ன செய்யணும்? ஆண்டு கொள்ளுங்கள். அந்த வார்த்தையை சொல்லுங்க. அப்ப மனிதனுக்கு என்ன கொடுத்தார்? ஆளுமை தன்மையை கொடுத்தார், அதிகாரத்தை கொடுத்தார். ஆனால் மனிதன் பாவம் செய்து அந்த அதிகாரத்தை இழந்து விட்டான். ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே ஒரு மனிதன் வருகிறானோ, அந்த மனிதனுக்கு இயேசுவின் இடத்தில் இருக்கிற அந்த ஆளுமையின் அதிகாரத்திலே எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் சபைக்கும் பங்கு இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. முதல்ல சொல்லுங்க அதிகாரத்தில் பங்கு. ஒரு முறை கூட சொல்லுங்க அதிகாரத்தில் பங்கு. அல்லேலூயா. இந்த அதிகாரம், இந்த அதிகாரம் அம்மாவினிடத்திலே காண்பிப்பது அல்ல, இந்த அதிகாரம் அப்பாவினிடத்தில் காண்பிப்பது அல்ல. நான் யாருன்னு தெரியுமா? மரியாதையா இருக்கணும், அதிகாரம் உள்ளவளாக்குன்னு சொல்லி அம்மேட்டே சொல்ல வேண்டியது கிடையாது. உன் தேசத்தில் போராடுகிற பிசாசுனிடத்திலே, உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற இருளின் வல்லமையினிடத்திலே, உன் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற பலகீனப்படுத்துகிற ஆவியினிடத்திலே, உனக்கு விரோதமாய் இருக்கிற இடத்திலே கத்த தெளிவாய் சொல்லுகிறார், இந்த தேசத்திலே நீ அதிகாரம் உள்ள ஒருவனாக வாழும்படி உனக்கு என் அதிகாரத்தில் பங்கு இருக்கிறது. அதிகாரத்திலும் பங்கு, சகல அதிகாரத்தில் பங்கு. அப்ப தெய்வ பிள்ளைகளாகிய நம்ம இந்த உலகத்திலே இயேசு எதிர்பார்க்கிற ஒன்று, நீ எப்படி இருக்கணும்? அதிகாரம் உள்ள ஒரு தெய்வ பிள்ளையா, ஜெபிக்கிறவனா, சத்துருவை கீழ்ப்படுத்துகிறவனா, அதிகாரம் உள்ள சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பூமியில் எதை கட்டுவீர்களோ, பூமியில் எதை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும். நீ எதை கட்டவிழ்க்கிறாயோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். காரணம், எனக்கு பூமியில் தந்த அதிகாரத்தில் உனக்கும் பங்கு இருக்கிறது. தம்பி, இந்த சபையில ஏதோ கொஞ்ச நேரம் அம்மாவுக்கு வேண்டி, அப்பாவுக்கு வேண்டி, பாஸ்டருக்கு வேண்டி, ஒரு நன்மை கிடைக்கிறதுக்கு வேண்டி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து சபையில ஆராதிச்சு கூட்டம் முடிஞ்ச உடனே அப்பா தப்பணும் என்று போகிற ஒரு கூட்டம் அல்ல. ஒவ்வொரு முறை தேவ சமூகத்திலே வரும் பொழுதும் ஆண்டவருடைய அதிகாரத்திலே உங்களுக்கு இருக்கிற பங்கை பெற்றுக்கொண்டு ஒரு அதிகாரம் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ என் தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.

will flow into every life. Those who are longing, oh God, those who are going through the crossroads, வழிதறியாமல் திக்கற்ற நிலைமையிலே என்ன செய்வதென்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருடைய உள்ளத்திலே தேவனுடைய அன்பு பாய்ந்து

died, oh God. Hallelujah. We are not greater people, oh God. Great people than them, oh God. செத்துப்போன அந்த ஜனங்களை காட்டிலும் ஆண்டவரே, நாங்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் அதனால அல்ல ஆண்டவரே. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோனால உங்கள் சுத்த கிருபை ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை நம்பி நீர் வைத்திருக்கிறதான் அந்த வேலையை, என் ஆண்டவர் தந்திருக்கிற வேலையை உத்தமமா உண்மையா செய்து முடிப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த ஓட்டத்தை ஜெயத்தோடு ஹல்லேலூயா முடிப்பதற்கு, ஜெயத்தோடு நல்ல சாட்சியாய் அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பேர் பிரஸ்தாபம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, எங்களுக்கு பேரு புகழ் எதுவுமே இல்லைன்னாலும் பரவாயில்ல ஆண்டவரே. ஜனங்க எங்களை பாராட்டுறாங்களோ இல்லையோ, ஜனங்களை எங்களை கவனிக்கிறாங்களோ இல்லையோ, ஜனங்க எங்களை தேடி வர்றாங்களோ இல்லையோ, ஹல்லேலூயா, ஹெல்ப் அஸ் ஓ காட் தட் வி வில் பீ ஏபிள் டு ஸ்பீக் த ட்ரூத்.

கடுமான உபதேசம் சொல்லிட்டு many left him. அநேகர் ஒரு பக்கத்துல அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா இது பின்பற்றுவதற்கு கடினமான உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. பட் ஜீசஸ் did not.

இந்த பூமியில பல காரியத்தை நாங்க இழந்து போகலாம். many things hallelujah ஒருவேளை ப்ராஸ்பரிட்டி இல்லாம இருக்கலாம், செழிப்பு இல்லாமல் இருக்கலாம், நாங்க விரும்பினது எங்க வாழ்க்கையில நடக்காம இருக்கலாம். ஆனா எதை இழந்தாலும்

ஆண்டவர் சொல்லல. ஹல்லேலூயா. ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், சங்கீதத்திலே நம்ம வாசிக்கிறோம், not many places, hallelujah, we can see.

God is looking for faithful people. Amen. Amen. I always say this. God is looking for faithful people, not the famous people. ஆண்டவர் உண்மையுள்ள சந்ததியை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரபல்யமானவர்களை.

மாத்திரம் உங்க சமூகத்துல வருங்க, கூட்டமா நாங்க இராத படிக்கு. Hallelujah, hallelujah. We will be the dwellers in your presence, oh God. We will not be the visitors, oh God. We will be the dwellers, hallelujah, in your presence, hallelujah. அப்படிப்பட்டதான உள்ளத்திலிருந்து வருகிறதான ஆராதனையை தான் தேவன் அங்கீகரிக்கிறார். ஆமென், ஆமென். எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. சேஞ்ச் த யோகா, நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். இந்த நேரத்தில் ஆராதிக்கிற எங்க குடும்பங்களுக்குள்ள இறங்கி வரட்டும், எங்க பட்டணங்களுக்குள்ள இறங்கி வரட்டும், எங்கள் தேசங்களுக்குள்ள இறங்கி வரட்டும், எங்கள் பிள்ளைகளுக்குள்ள இறங்கி வரட்டும், எங்க வாலிப சந்ததி மீது. ஹலலூயா. எதையும் பணத்திற்காக, பெயருக்காக, புகழுக்காக ஆண்டவரே, ஹலலூயா, செய்யாதபடிக்கு ஆண்டவரே, அபிஷேகத்தோடு தேவ திட்டத்தை மாத்திரம் நிறைவேற்றுகிறவர்களாய் உத்தமமாய் ஓடுவதற்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் பெல தருவீராக.

0: ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இந்நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி யோவான் 16:17-33 வசனம் முடிய நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். அப்பொழுது பாருங்க, அந்த 17 அப்பொழுது அவருடைய சிஷ்யரில், நான் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று தம்முடனே சொல்கிறதின் கருத்து என்ன என்று தங்களுக்குள்ளே பேசி கொண்டிருந்ததமன்றி, கொஞ்ச காலம் என்கிறார்கள், இது என்ன என்று சொல் இன்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்றார். இந்த கொஞ்ச காலம் அப்படின்றத வச்சு ஆண்டவர் சொல்கிறார், கொஞ்ச காலத்தில் என்னை காணாதிருப்பீங்க, அப்புறம் திரும்பி என்ன செய்வீங்க, காணுவீங்க. நான் போயிட்டு 3 நான் என்ன செய்வேன், உயிரோடு எழுந்திருப்பேன், எழுந்திருத்து எல்லாருக்கும் நான் என்ன செய்வேன், காட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், இன்றைக்கி கொஞ்ச காலம் அப்படின்னும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, 20 நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பாருங்கள், உலகம் சந்தோஷப்படுது. ஏன் உலகம் சந்தோஷப்படுது? ஏசு ஆண்டவரை சிலுவையில் அடித்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்க, பயங்கர கொண்டாட்டம், பிசாசுக்கு கொண்டாட்டம். உலகம் என்றாலே பிசாசு, உலகம் என்றாலே யார், பிசாசுக்கு ஒரே மகிழ்ச்சி. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன செஞ்சிட்டோம், சிலுவையில் அரைஞ்சிட்டோம், அவ்வளோதான். அவன் உயிர் தெழுவாருன்றதுலாம் அவனுக்கு தெரியல, அவன் விசுவாசிக்கலை. எப்படியா இருந்தாலும் நிச்சயமாக அவர் போயிட்டாருனாக்கா போனது தான் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அது வந்து சீஷர்களுக்கு துக்கமாக இருந்தது. ஐயோ, இயேசு ஆண்டவர் செத்துட்டாயிட்ட, நம்ம இப்போ என்ன செய்யறது அப்படின்னு, நம்ம திரும்ப அவன் வேலைக்கு போகிறதா, இவர் பின்னால் நம்ம சுற்றி கடந்துட்டோமே அப்படின்லாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தான் சொல்கிறார், ஆனால் 3 அவர் உயிரோடு வருவார், இவங்களுக்கெல்லாம் அவர் தான் தேற்ற வாழனாக இருப்பார்ன்றது அவங்க தெரியவே இல்லை. அவர் சொன்னதெல்லாம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மறந்துட்டாங்க. ஆனால் தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் துக்கம் இப்போ சந்தோஷமாக மாறும் என்று சொன்னார். பாருங்கள், நீங்கள் துக்கப்படுவீங்க, உலகம் சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீங்க, ஆனால் உங்கள் துக்கம் என்னவாக மாறும், சந்தோஷமாக மாறும். ஏன்னா அந்த துக்கம் பர்மனெண்ட்டு கிடையாது, டெம்பரவரி. பிசாசு கொடுக்குற துக்கம் பர்மனெண்ட் துக்கம், ஆண்டவர் கொடுக்குற துக்கம் டெம்பரவரியான துக்கம். நாம் வந்து அதை முதல் புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நமக்கு வந்து ஒரு சிச்சை அனுப்புகிறாரு, ஒரு பிரச்சனை அனுப்புகிறாரு, ஒரு கஷ்டத்தை அனுப்புகிறாரு அப்படின்னாக்கா, அந்த சிச்சையின் மூலமாக, அந்த உபத்திரத்தின் மூலமாக, அந்த கஷ்டத்தின் மூலமாக நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து அந்த உபத்திரத்திலேருந்து நம்மளை விடுதலையும் ஆக்குறார். ஆனால்தான் ஆண்டவர் கடைசி வார்த்தையை அப்படி சொன்னார், 33 என்ன சொன்னார்னா, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகியிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொல்கிறேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை என்ன செஞ்சேன், ஜெயித்தேன்றார். அப்போ பாருங்கள், நமக்கு உபத்திரம் உண்டு, இந்த உபத்திரம் வந்து உனக்கு துக்கத்தை கொடுக்கும். ஆனால் அந்த துக்கம் எப்படிப்பட்ட துக்கமா, இது நிரந்தரமற்ற துக்கம், ஒரு டெம்பரவரியான துக்கமாக இருக்கிறது. ஆனால் பிசாசு கொடுக்குற துக்கமும் அது நிரந்தரமான துக்கம், உலகம் கொடுக்குற துக்கம் அது நிரந்தரமான துக்கம், உலகம் கொடுக்குற சமாதானம் டெம்பரவரியான சமாதானம். ஆனால் இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோன்னா, உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஆண்டவர் கொடுக்குற சமாதானம் டெம்பரவரியாக நினைக்கிறோம், உலகம் கொடுக்குற சமாதானம் தான் பர்மனெண்ட்டான சமாதானம்ன்ட்டு உலகத்தின் பக்கம் ஓடுறோம். அதாவது பிசாசின் பக்கம் ஓடுறோம், இல்லைன்னா உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்கள், உலகத்தில் இருக்கிற மற்ற காரியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம், அதுதான் நிரந்தரம் என்று. ஆனால் இந்த உலக காரியமோ பிசாசின் காரியமோ இது நிரந்தரம் அல்ல, அது நிரந்தரமற்றது. ஆண்டவர் கொடுக்கறது தான் நிரந்தரமான நித்திய சந்தோஷம்னு சொல்கிறார். அது பேர் என்னது, நித்தியம் அப்படின்னு சொன்னார். நித்தியம் என்றால் எவர்லாஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது, என்றும் அழியாதது, என்றும் அழியாத ஒரு சமாதானத்தை அவர் கொடுக்குறார். ஆனால் இங்கே வந்து துக்கத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உலகம் சந்தோஷப்படும், நீங்கள் என்ன செய்வீங்க, துக்கப்படுவீங்க, ஆனால் உங்கள் துக்கம் என்ன மாறும், சந்தோஷமாக மாறும். அன்பானே, இந்த உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்ன்ற வசனம் எத்தனையோ வீடுகளிலே இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், காலண்டரெலாம் மாட்டி வச்சுருக்கிறோம். அதை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வருது. ஏன், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆனால் துக்கம் உண்டு, துக்கம் உண்டு, ஆனால் அது டெம்பரவரி தான்ன்றத இந்த வசனம் நமக்கு என்ன செய்யுது, கற்றுத்தருது. அதை சில பேர் என்ன செய்ய மாட்றாங்க, ஏற்றுக மாட்றாங்க. ஒரு வீட்டில் நான் இந்த வசனத்தை நான் கொடுத்தேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்றது. அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க, இந்த துக்கத்தை மறைச்சிட்டாங்க, ஒரு பெல்ல வேப்பார் ஒட்டி. எதுக்கு அந்த

துக்கம் எடுத்த உடனே உங்களுக்கு துக்கம்னு வருது. நாங்கள் மூச்ச உடனே காலையில் ஏஞ்ச உடனே துக்கத்து மூஞ்சியில் முழிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன மூஞ்சியில் முழிக்க வேண்டியதாக தான் அவங்களுடைய மென்டாலிட்டி பாருங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுன்றது மட்டும் இருக்குது. ஒரு தடவை போகிறேன் அந்த வீட்டுக்கு, நான் போய் பார்க்குறேன், உங்கள் துக்கத்தை காண சந்தோஷமாக மாறுன்றது மட்டும் இருக்குது. இந்த எழுத்தில் ஒரு வெள்ளை பேப்பர் ஒட்டி இருக்குது. என்ன அது அப்படின்னா, காலையில் ஏஞ்ச உடனே இந்த போட்டில் தான் முழிக்கிறோம் நாங்கள். அப்புறம் துக்கம்னு வந்த உடனே எங்களுக்கு அது மனசு கஷ்டமாக இருக்குது, அதனால் சந்தோஷமாக மாறுன்னு மட்டும் நாங்கள் ஒட்டிக்கிறோம் அப்படின்னாங்க. எப்படி அவங்க இன்னமும் அவங்க விக்கிரகத்தில் தான் இருக்கிறாங்க, விக்கிரகத்தில் தான். ஆனால் விக்கிரகம் கொடுக்கறது தான் அவங்களுக்கு, இல்லை அந்த பொய்யான காரியங்கள் பக்தி தான் இன்றைக்கி அவங்களுக்கு சந்தோஷம்னு நினைக்கிறாங்க. இது ஆண்டவர் கொடுக்கறது என்னன்னாக்கா, ஆண்டவர் சொல்கிற காரியத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. இன்றைக்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நம்ம புரிஞ்சிக்கணும். என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னாக்கா, உலகத்தில் உபத்திரம் உண்டுன்னு தான் சொன்னார். நமக்கும் உனக்கும் எனக்கும் உலகத்தில் என்ன உண்டு? ஏன்னா உலகத்தில் தான் நம்ம வாழறோம். கொஞ்சம் நாள் இந்த ஆவி ஆத்மா சரீரத்தில் வாழற வரைக்கும் நம்ம எங்கே தான் வாழணும்? உலகத்தில் தான் வாழணும். இந்த சரீரத்தை விட்டு நீ பிரியும் பொழுது தான் நீ அந்த நித்திய வாழ்வை பார்க்கறதுக்கு நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அந்த வாழ்வு தான் பேரின்பம்னு சொல்கிறது. அப்போ தான் நமக்கு வந்து சந்தோஷம் சமாதானம் எல்லாமே அங்கே தான் கிடைக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், அது உனக்கு நித்திய வாழ்வு. பிசாசு என்ன செய்யுது, இந்த நேரத்தில் உனக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்குது, நிரந்தரமாக நரகத்தில் கொண்டு போய் என்ன செய்யுது, துக்கத்தை கொடுக்குது. இன்றைக்கி அதை தான் நம்புகிறாங்க. இன்றைக்கி உலகம் எதை நம்புது? பொய்யை தான் நம்புது. இன்றைக்கி உலகம் எதை நம்புது? பொய்யை தான் நம்புது. வந்து உண்மையை நம்பலை. இன்றைக்கி அதை தான் இன்றைக்கி நம்மளுடைய ஆண்டவர் நமக்கு சொல்லித்தர்றது என்னன்னாக்கா, அவங்க சீஷர்கிட்ட சொல்கிறாரு, நீ உலகம் சந்தோஷப்படும், நீ துக்கமாக தான் இருப்ப, ஆனால் உன் துக்கம் என்னவா மாறும்? சந்தோஷமாக மாறும். இன்னும் கொஞ்சம் நாளில் உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படின்றார். எனக்கு ஐயா தந்தை பிரிக்மான்ஸ் அவர்கள் ஒரு பாட்டு எழுதுன்றது தான் ஞாபகம் வருது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா, தித்தா வெய்ய காய்ந்தா அது காய்ந்தே போயிடும் கலங்காதே அப்படின்றார். அப்போ நம்ம துன்பம் என்னன்னா, ஒரு சட்டை நினச்சி பூஜை போட்டு காய போட்டால் எவ்வளோ நாளில் அது காஞ்சிரும்? கொஞ்ச நாளில் காஞ்சிரும். நிரந்தரமாக அது ஈரமாகவே இருக்காது. அந்த மாதிரி தான் நம்ம துன்பம். காற்றடித்தாலோ அல்லது வெயில் காய்ஞ்சாலோ அந்த சட்டை காஞ்சி போகிற மாதிரி உன் துன்பம். ஆவியானவர் நம்மளை என்ன செய்கிறாரு, அந்த துன்பத்தை அகற்றி விட்டு அந்த சோதனையிலேருந்து நம்மளை தப்பி விட்டு சோதனையை தாங்கக்கூடிய பலத்தையும் அவர் என்ன செய்கிறாரு, தரா அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், அந்த நிரந்தரமான அந்த சந்தோஷத்தை சமாதானத்தை நாம் அடையிறதுல நாம் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கி நமக்கு இங்கே கற்றுத்தரார். இன்றைக்கி அது வந்து எதோட ஒப்பிட்டு பார்க்குறாருனா, அந்த பிரசவ வழியோடு ஒப்பிட்டு பார்க்குற. ஒரு பிரசவ ஸ்திரியானவள் கர்ப்பமாகி அந்த பிரசவிக்கும் போது நினைப்பாலாம், இதுக்கு மேலே நம்ம கல்யாணமே பண்ணிக்கூடாது, இன்றைக்கு மேலே துக்கமே இது, இந்த குழந்தை பெற்றுக்கும் போது ஏண்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு நினைப்பாலாம். ஏன்னா அவ்வளோ வலி, அது மரண வலி தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தை மூஞ்ச பார்த்த உடனே அந்த வலியெல்லாம் என்ன போயிடுமா, மறந்து போயிடும். அதே போல் தான் இன்றைக்கி நமக்கு வரக்கூடிய சோதனையை குறித்து ஒரு உதாரணம் சொல்கிறார். இந்த சோதனை உனக்கு ஒரு பிரசவ வலி மாதிரி இருக்கலாம், உன் மரணத்தை கொண்டு வர மாதிரி இருக்கலாம், ஆனால் குழந்தை பெற்ற பிறகு அதை நீ எப்படி எடுத்து அதை கொஞ்சி மகிழ்கிறாயோ, அப்போ அந்த பிரசவ வலியெல்லாம் என்னென்னே தெரியாத போகிறதோ, அதே போல் உன் துக்கம் என்னன்னே தெரியாமல் போயிடும், அவ்வளோ சந்தோஷம் வரும். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த உபத்திரப்படும்போது நான் உலகத்தை என்ன செஞ்சேன், ஜெயித்த. ஆனால் தான் திடன் கொள்ளுங்கள்னு நமக்கு பட்டவர்த்தமாக சொல்கிறார். திடன் கொள்ளுங்கள்னா என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் நினச்சி பார்த்து நீ திடன் கொள்ளணும். இதெல்லாம் நினச்சி பார்த்து நீ திடன் கொள்ள, இதில் மனசு தளர விட. இன்றைக்கி இதில் மனசு தளர விடுறாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. மாமியார் மாமா அந்த மருமகளுடைய சண்டையில் மனசை தளர விட்ட மாமியாருங்க இன்றைக்கி எத்தனை பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி மாமியார் சொன்னதில் மனசை தளர விட்ட மருமகள்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இல்லை கணவன் மனைவி உள்ள தகராறு இதெல்லாம் வரும், அந்த உபத்திரம் வரும். ஆனாலும் நீ என்ன செய், திடன் கொள். நான் உலகத்தை என்ன செஞ்சேன், ஜெயித்தேன். எப்படி ஆண்டவர் மூன்று நாள் அவர் மரித்து அந்த பாதாளத்தில் போயிட்டு என்ன செஞ்சார், இருந்தாருன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த மூன்று நாள் சீஷர்களுக்கும் மற்றவர்கள் விசுவாசிகளுக்கும் இருண்ட வாழ்க்கை தான். ஐயோ நாம் எப்போ சாவோம், நம்மளை எப்போ இந்த அரசாங்கம் பிடிச்சிட்டு போவோம்னு எல்லாரும் பயந்து தான் என்ன செஞ்சாங்க, வீட்டுக்குள்ளார வாழ்ந்தாங்க. ஆனால் மூணாம் நாள் அந்த கல்லறையை விட்டு அவர் ஏந்திரிச்சு
அந்த கல்லறை திறந்தே மணிக்கு இருக்கிறதுனால அந்த கல்லறையிலிருந்து எழுந்திரிச்ச உயிர் தெரிந்த தேவனை அவர்கள் பார்க்கும் பொழுது அவங்களுடைய துக்கம் என்னவா மாறி இருக்கும். ஆகா, இன்றைக்கு ஆண்டவர் லிவிங் காட், ஏசாண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்று அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நேற்று ஒரு சின்ன ஒரு கிறிஸ்துவ அந்த ட்ராமா பார்த்தேன், அந்த படம் குறு நாடகமாக ஏதோ ஒரு நாடகம், அதில் ஒரு குழந்தை சிலுவை போட்டுக்கிட்டு சிலுவையில் இயேசுநாதர் தொங்குற மாதிரி இருக்கும், அந்த சிலுவை போட்டிருக்கும். அப்போ அந்த ஒரு பையன் சொல்லுவான், அந்த சில டாலரை பார்த்து, இயேசாண்டவர் மறிக்கலை, இதுமே இதை நீ என்ன செய்யாத, நம்பாத, இயேசாண்டவர் உயிரோடு இருக்கிறாரு, மறித்த இயேசுவை நீ என்ன செய்யாத, வணங்காத அப்படின்வான். மறித்த இயேசுவை வணங்காத, உயிரோடு இருக்கிறார் இயேசு அப்படின்னு. அப்போ ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதே சில சமயத்தில் நாமளே என்ன செய்கிறோம், மறந்து போய் தான் கவலைப்பட்டுட்டு உட்காந்துக்கிறோம். ஆனால் தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத, நம்ம திடன் கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, நம்ம உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்கிறாரு, அவர் ஜெயித்த விதமாக நாம் ஜெயிக்க வேண்டும். அவர் ஜெயித்த விதமாக, அவர் எப்படி ஜெயித்தார், சிலுவையில் வெற்றி சிறந்தார், ரொம்ப பொறுமையாக இருந்தார், பிதா சொன்னதெல்லாம் என்ன செஞ்சார், தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார். அதெல்லாம் நீ நானும் செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஆண்டவர் நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். அதனால தான் 23, 24 என்ன சொல்கிறார் பாருங்கள், அந்த நாளில் நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளுவார், அதை உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்றார். அப்போ பாருங்கள், அந்த சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்றார். அப்போ இந்த மாதிரி நாம் பிதாவினுடைய சித்தத்தை அறிந்து எப்போ அவர் கிடைக்கும்னு ஏற்கனவே 15வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பிதா நமக்கு அது செய்யணுன்னாக்கா அவர் வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும், அவருக்கு நாம் நண்பர்களாக இருக்க வேண்டும், சீஷர்களாக இருக்க வேண்டாம். நம்ம என்ன சொல்கிறார், அவர் நண்பர்களாக இருங்க, என்னை அவ்வளோ நேசிங்க, நான் சொன்னதெல்லாம் நேசிங்க, நான் சொன்ன கற்பனையெல்லாம் நேசிங்க, அதன்படி செய்யுங்க. அப்போ பிதா உங்களுக்கு என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் என்ன செய்வார், தருவேன்னு சொன்னார். ஆனால்தான் அந்த 14:14 சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் என்ன செய்வேன், அதை நான் செய்வேன் என்று சொன்ன அந்த 14:14 அந்த சொன்ன பாம்பேயில் அந்த குழந்தை விசுவாசத்தோடு லட்டு கேட்டது, அதுக்கு என்ன செஞ்சார், காக்கா கொண்டு வந்து லட்டை போட்டார். இன்றைக்கி அதே போல் எத்தனையோ கதையை நான் சொல்லலாம். ஒரு அம்மா சுத்தமாக தோரம்பயிர் இல்லை குழம்பு வைக்கிறதுக்கு, ஒரு ஊழியம் செய்கிற ஒரு பாஸ்டரும் பாஸ்டருடைய அம்மா அந்த தோரம்பயிர் கூட இல்லை. அவங்க ரொம்ப ஜோபம் பண்ணாங்க, ஆண்டவரே இப்போ தோரம்பயிர் வாங்கிறது கூட என்கிட்ட காசு கிடையாது, நீங்கள் நினச்சா நிச்சயமாக காக்காவை கொண்டு எலியாவை போஷித்தீங்களாம் அப்படின்னு நான் பைபிளில் படிக்கிறேன், நீங்கள் ஒரு அற்புதம் பண்ணுங்கள் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி இப்படி ஜோபம் பண்ணாங்களாம். தோட்டத்தில் காக்கான்னு சத்தம் கேட்டது, தோட்டத்தில் போய் பார்த்தா தோரம்பயிர் பாக்கெட் கிடக்குதுங்க. உண்மையிலே சொல்கிறேன், இதை பண்ருட்டியில் நடந்தது தான் இது, தோரம்பயிர் பாக்கெட் கிடக்குது. அவங்க நான் அன்னைக்கு போகிறேன் அவங்க வீட்டுக்கு நான் ஜெபிக்கிறதுக்கு, அவங்க அழுதுகிட்டே எனக்கு சாட்சி சொல்கிறாங்க, பிரதர் இந்த சாம்பார் ஆண்டவர் கொடுத்த தோரம்பயிர் அப்படின்னு. அப்போ விசுவாசத்தோடு நம்ம கேட்க தெரியல, நம்ம வந்து வெக்ஸ் ஆகிடுறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உபத்திரம் உண்டு தான், ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீங்கன்றார். அன்பவனே, இன்றைக்கு நாம் அதை கற்றுக்கொள்வோம், ஆண்டவர்கிட்ட பிதாவின் நாமத்தினால் கேட்க கற்றுக்கொள்வோம், ஆண்டவுடைய வார்த்தையின்படி நம்ம வாழ கற்றுக்கொள்வோம், கட்டாயம் நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். ஒப்பு கொடுப்போமா, ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நன்றி. ஆண்டவரே, எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுன்னு சொன்னீங்க. ஆண்டவரே, இது காற்றடித்த ஆண்டவரே தண்ணியில் நினைக்கப்பட்ட அந்த உடை போன்றது தான் ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் பாடினோம். ஆண்டவரே, அப்படியாக எங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாற, இந்த உபத்திரம் சோதனை எல்லாம் நிரந்தரம் அல்ல, இதெல்லாம் டெம்பரவரி தான், நிரந்தரமான தீர்வு இயேசு தான். ஆண்டவர், அவருடைய வார்த்தையின்படி நான் நடக்க நடக்க அந்த வார்த்தையாகவே நாங்கள் மாற நிச்சயமாகவே எங்களுக்கு விடுதலை உண்டு, நிச்சயமாகவே எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்களுடைய ஆண்டவரே உபத்திரங்கள் நீங்கும், அந்த நித்திய வாழ்வை நாங்கள் வாழ்வோம். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம்,
எப்படியாக நீங்கள் திடன் கொள்ளுங்கள்னு சொன்னீங்களே, உங்களுடைய வார்த்தையை அனுப்பி என்னை எங்களையும் திடப்பட வைக்கிறீங்க, திடப்படுத்துகிறீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய உயிருள்ள வார்த்தை என்னையும் எங்களையும் திடப்படுத செய்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நம்பிக்கை இல்லாத அநேகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நம்பிக்கை அற்று ஆண்டவரே உலகத்திலே வாழ்கிற, உலகத்தானை நம்பிக்கொண்டு வாழ்கிற, உலகத்தினுடைய அதிபதியாகிய பிசாசை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களும் இந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள, இந்த நிரந்தர வாழ்வை பெற்றுக்கொள்ள, நிரந்தரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள அவர்கள் கண்களை திறந்தரலும், எங்கள் கண்களை திறந்தரலும் ஆண்டவரே. நீரே தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும், அப்படியாக செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். God bless you and bless you.

பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. 66வது சங்கீதம், அதனுடைய 19வது வசனம். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாவீது சொல்லுகிறார், என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என்று. எத்தனை பேருக்கு இந்த சாட்சியை சொல்ல முடியும்? கர்த்தர் நம்முடைய ஜபத்தின் சத்தத்தை கேட்கிறாரா, நமக்கு செவி கொடுக்கிறாரா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதனுடைய 18வது வசனத்தில், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். 17வது வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் புகழப்பட்டார். இப்படி சொல்லிவிட்டு தான் 18வது வசனத்திலே சொல்லுகிறார், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். நான் என்னதான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாலும், எவ்வளவுதான் புகழ்ந்து பாடினாலும், என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனானால் கர்த்தர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார் என்று சங்கீதக்காரன் அழகாய் சொல்லியிருக்கிறான். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் கூப்பிடுகிற சத்தத்தை வைத்தல்ல தேவன் நமக்கு செவி கொடுக்கிறதும் பதில் தருவதும். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இதை அறிந்திருக்க வேண்டும். என் இருதயத்தில் நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்திருப்பேனானால் கர்த்தர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். மெய்யாய் கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இது சாட்சியாக இருக்க, இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக உயர்த்த வேண்டும். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறாராம். அவன் அவன் வழிகளுக்கு தக்க பலனை கொடுக்கும்படி அவர் ஒவ்வொருவருடைய இருதயத்தை பார்க்கிறார். யாக்கோபு நிருபம் 4:1-3 வசனங்களில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அவயவங்களில் போர் செய்கிற இச்சை இருக்கிறது, உள்ளே அக்கிரமம் காணப்படுகிறது, பொறாமை காணப்படுகிறது. அப்படி இருக்கிறதுனால நீங்க விண்ணப்பம் பண்ணியும் அடையாமல் போகிறீர்கள், பெற்றுக்கொள்ளாமல் போகிறீர்கள். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ஜெபிக்கலாம், கதறலாம், கண்ணீர் வடிக்கலாம், உபவாசிக்கலாம், எல்லாம் சரிதான். ஆனால் இருதயத்துல இன்னும் அக்கிரம சிந்தை இருக்குமானால் நாம் பண்ணின ஜெபம் நம் அடியில் திரும்பி வரும் அல்லவா? நாம் கண்ணீர் வீண் போய்விடும் அல்லவா? என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் யார் சமூகத்திலிருந்து ஜெபிக்கிறோம் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. எனவேதான் தாவீது இப்படி சொல்லுகிறான், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், நீர் என்னை பார்க்கிறீர். என் உட்காருதல், என் எழுந்திருத்தல், நான் நடக்கிறது, நான் படுக்கிறது, நான் நினைக்கிறது, நான் பேசுறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். என்னிடத்திலே வேதனை உண்டாக்குகிற காரியம், என் ஜெபம் என் மடியில் திரும்பி வருமானால் இது எவ்வளவு வேதனை! கஷ்டப்பட்டு தேவசமூகத்திலிருந்து ஜெபித்து ஒரு காரியத்துக்காக கண்ணீர் வடித்து பதில் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது நான் என்ன விண்ணப்பம் பண்ணினேனோ அதே விண்ணப்பம் பரலோகத்துக்கு எட்டாமல் என்னிடத்தில் திரும்பி வருமானால் அது எவ்வளவு வேதனை, எவ்வளவு சோர்வுக்குள்ளாக்குகிற காரியம். நம்முடைய ஜெபமெல்லாம் பதிலாய் மாற வேண்டுமானால் கர்த்தர் நமக்கு செவி கொடுக்க வேண்டும், கர்த்தர் நமக்கு பதில் தர வேண்டும். கர்த்தர் நமக்கு செவி கொடுக்க வேண்டுமானால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தே வேண்டாம். கசப்புகள், வைராக்கியங்கள், பொறாமைகள், சண்டைகள் இவைகள் வேண்டாம். இவைகளை புறம்பே களைந்து போடுங்கள். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், கர்த்தர் நம்மை பார்க்கிறார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என்பது நாம் ஒவ்வொருவருடைய சாட்சியாய் இருப்பதாக. நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்ல தகப்பனே, எங்கள் இருதயத்தை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நீங்க ஜெபிக்க வைக்கிறீங்க. எங்களுக்குள்ள அக்கிரம சிந்தை இருக்குமானால் தயவாய் அதை அப்புறப்படுத்துவீராக. உம்முடைய இரத்தத்தால் கழுவி தூய்மையாக்கி மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என்பதே எங்கள் ஒவ்வொருவருடைய சாட்சியாகவும் இருக்கும்படி ஜெபிக்கிறோம். அப்படியே நடத்துங்கப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி, அவரால் கிடைக்கும் பலன். ஆல்வேஸ் டேடிஸ் கேர்ள் என்ற புத்தகத்தில் நார்மன் ரைட் என்பவர் ஒரு குடும்பத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வை குறித்து எழுதியுள்ளார். அந்த குடும்பத்தின் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை ஹாலுக்கு வரும்படி கேட்டனர். அவர்கள் அங்கு வந்தபோது அவர்கள் தங்கள் பிள்ளைகளிடம், நாங்கள் இனி சேர்ந்து வாழப்போவதில்லை என்றனர். பின்பு அவர்கள் இருவரும் விவாகரத்து பெற்று பிரிந்து சென்றனர். பிள்ளைகளுக்கு அவர்கள் பெற்றோர் சொன்னதின் அர்த்தம் அன்று விளங்காவிட்டாலும் பின்புதான் அதன் அர்த்தம் புரிந்தது. அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு பெண் பிள்ளைக்கு தகப்பன் என்றால் அலாதி பிரியம். அவள் வீட்டில் ஒரு மேஜையின் அடியில் போய் உட்கார்ந்து கொண்டு தன் தகப்பன் தன்னோடு இருந்தபோது பேசின வார்த்தைகளை நினைத்து கொண்டே இருந்தாள். அவளுடைய தகப்பன் தன் பொருட்கள் அனைத்தையும் அந்த வீட்டிலிருந்து எடுத்து சென்று விட்டாலும் ஒரே ஒரு துவைக்காத சட்டையை மட்டும் மறந்து வைத்து சென்று விட்டார். தகப்பனுடைய நினைவு அதிகமாக வரும்போதெல்லாம் அவள் அந்த சட்டையை தன்னோடு அணைத்து வைத்து கொண்டாள். அவளுடைய தகப்பன் தன் பிள்ளைகளை பார்க்க அவ்வப்போது வந்து கொண்டிருந்தார். ஆனால் நாளடைவில் அவர் வருகை குறைந்து இறுதியில் முற்றும் நின்று போனது. தன் தகப்பன் தங்களை விட்டு எங்கே சென்று விட்டார் என்று அந்த குழந்தை நினைத்து கொண்டே இருந்தாள். என் தகப்பன் என்னை பற்றி நினைப்பாரா என்று அந்த குழந்தை அங்கலாய்த்தது. அவளுடைய எண்ணங்களுக்கும் ஏக்கங்களுக்கும் பதிலே இல்லாமல் போனது. பிள்ளைகள் சிறியவர்களோ பெரியவர்களோ, அவர்கள் எந்த வயதினராயிருந்தாலும் தங்கள் தகப்பனோடு உள்ள உறவு அவர்களுக்கு மிக முக்கியமானது. இன்று பெண் பிள்ளைகள் மற்ற ஆண்களிடம் எவ்வாறு பழகுகிறார்கள் என்பதும், அவர்களுடைய தொழில் மற்றும் எதிர்காலம் போன்றவற்றை தீர்மானிப்பது அவர்கள் தகப்பனோடு அவர்களுக்கு இருந்த உறவுதான் என்று நார்மன் ரைட் கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, துரதிருஷ்டவசமாக இன்று தகப்பனின் பாசமும் வழிகாட்டுதலும் பாதுகாப்பும் தேவை என்று ஏங்கும் அநேக பெண் குழந்தைகளுக்கு அது கிடைப்பதில்லை. பல காரணங்களால் தங்கள் குடும்பத்தை சரிவர கவனிக்காத தகப்பன்மார் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை ஆதரவற்றவர்களாக விட்டுச் செல்கின்றனர். நமது முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தன் மகள் இந்திராவுக்கு காட்டிய பாசமும் வழிகாட்டுதலும் பிற்காலத்தில் இந்திரா காந்தியும் பிரதமராக உயர்வதற்கு பெரிதும் உதவியாக இருந்தது. தன்னுடைய தகப்பனை நல்ல மாதிரியாக வைத்து அவர் காட்டிய பாதையில் சென்றதால் தானும் தகப்பனை போல உயர முடிந்தது. யோபு தனக்கு தேவன் கொடுத்த மூன்று பெண் குழந்தைகளை நன்றாக நேசித்து அவர்கள் சகோதரர் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்து வைத்திருந்தார் என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, பெண் குழந்தைகள் என்றால் மிகப்பெரிய சுமை என்று நினைக்கும் இந்த காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளை நன்கு நேசித்து பாதுகாத்து வழிகாட்டும் தகப்பன்மார் பெருக ஜெபிப்போம். நம்முடைய தேசத்தின் பெண் குழந்தைகளும் அன்போடும் பாதுகாப்போடும் நல்ல வழிகாட்டுதலோடும் வளரட்டும்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளியிருக்கிற ஜீவ வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 23:14 எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் மன விருப்பத்தின்படி அநேக ஆசைகளை, விருப்பங்களை, லட்சியங்களை குறித்து அநேக நாட்களாய் அவைகளுக்காய் முயற்சி செய்தும் அல்லது ஜெபித்தும் வந்திருப்பீர்கள். சிலர், எனக்கு என்னதான் குறிக்கப்பட்டிருக்கிறது, என் வாழ்க்கையின் அடுத்த நிலைதான் என்ன என்று தெரியாமல் இருப்பவர்களும் உண்டு. உங்களை குறித்ததான திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு சிலர் முயற்சி செய்து தோல்வியும் சிலர் வெற்றியும் பெற்றிருக்கலாம். இதனால் குழப்பத்துடன் கலக்கமடைந்தவர்களாய், ஏன் இவைகள் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்கிறது, நான் விரும்பினது சரியா இல்லையா என்ற கேள்விகளும் வருவதுண்டு. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவேன், அதோடு மட்டுமல்லாமல் உங்களை குறித்து நான் அநேக திட்டங்களையும் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு குறித்திருக்கிறதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் 3 காரியங்களை இன்றைக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். முதலாவதாக, விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12:13 வாசிக்கையில், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். கர்த்தர் சொன்னபடி பெரிய ஜாதியாக்கப்பட்டான், பெயர் பெருமைப்படுத்தப்பட்டது. மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான் என்று வாசித்தறிகிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் உங்கள் மன விருப்பத்தின்படி அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணியிருக்கலாம். அவைகளை பெற்றுக்கொள்ள முடியாமற் போய் மன விரக்தியிலும் சோர்வுற்றும் இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தரிடத்தில் கேளுங்கள், அவர் பக்கமாக திரும்புங்கள். அவரின் சித்தம், அவர் உங்களுக்காக எதை குறித்து வைத்திருக்கிறார் என்பதை தேடும்போது, அவற்றை விசுவாசிக்கும் போது அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். நீங்களும் கீழ்ப்படிதலுடன் அவரின் சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு குறித்திருக்கிறதை இன்றைக்கு நிறைவேற்றி ஆசிர்வதிப்பார். இரண்டாவதாக, விரும்பி பெற்றுக்கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17 நாம் வாசிக்கும் போது, அங்கே தாவீதை குறித்து பார்க்கும்போது, அவன் கர்த்தரை அதிகமாய் நேசித்தான், விரும்பினான். ஆடு மேய்த்து கொண்டிருந்தாலும் காட்டிலும் மேட்டிலும் சுற்றித் திரிந்தாலும் கர்த்தரை விருப்பத்துடன் பாடி துதித்து கொண்டிருந்தான். கோலியாத்திற்கு முன்பாக நிற்கையிலும் தாவீது சொல்லுகிறான், ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்தபோது அதன் கைக்கு என்னை தப்புவித்தார் கர்த்தர் என்று. அதேபோல் கோலியாத் தேவனை நிந்தித்து பேசுகையில், ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதற்கு எம்மாத்திரம் நீ என்று சீறிப்பாய்கிறான். உன்னை என் கையில் கர்த்தர் இன்றைக்கு ஒப்பு கொடுப்பார் என்று உறுதியாய் முன்னேறி சென்று பெரிய ஜெயத்தை பெற்றான். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு குறித்திருக்கிறதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தரை விரும்பி அவர் மன விருப்பத்தின்படி செயல்படுவீர்களானால் நிச்சயமாகவே உங்களுக்கு குறித்திருக்கிறவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். அதற்கு தாவீதை போன்று எல்லா சூழ்நிலையிலும், ஆபத்திலும், எதிரியின் மத்தியிலும் கர்த்தரை துதியுங்கள், அதிகமாய் நேசியுங்கள். அவர் உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு செய்து உங்களை ஆசிர்வதிப்பார். 3வதாக, விட்டு கொடுக்காது பெற்றுக்கொள்ளுங்கள். யோசேப்பை குறித்து பார்ப்போமானால், சங்கீதங்களின் புஸ்தகம் 105:17 யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று வாசிக்கின்றோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 நாம் வாசிக்கையில், அங்கே கர்த்தர் யோசேப்பிற்கு சொப்பனங்கள் மூலமாக அவனுடைய எதிர்காலத்தை விளக்குகிறார். அதன் மூலமாக தன் சகோதரரால் பொறாமை கொண்டு பகைக்கப்பட்டு விற்கப்பட்டு சிறைச்சாலையின் கைதியாக செய்யாத குற்றத்திற்காக அடைக்கப்படுகிறான். யோசேப்பு போகிற வழியிலெல்லாம் பாவ வாழ்க்கை அவனை தொடர்ந்து பிடிக்க வருகையில், யோசேப்பு, நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டான். தன் சொப்பனம் நிறைவேறும் வரையில் பொறுமையாய் எல்லாவற்றையும் கர்த்தர்க்காக சகித்தான், பெரிய வெற்றியை பெற்றான் என்று வாசிக்கின்றோம்.
இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்காக எல்லா சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காமலும் அவர் வாக்கு பண்ணினதை விடாது பற்றி கொண்டு அனுதினமும் அதையே தியானித்து அவர் சமூகத்தை தேடுவீர்களானால், யோசேப்போடு கர்த்தர் இருந்து அவன் செய்வது எல்லாவற்றையும் வாய்க்கச் செய்து அதிகாரிகள் தயவு மனித தயவு காண்பித்ததை போன்று இன்று உங்களுக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு காணப்படுகின்ற இந்த பொல்லாத சூழ்நிலையின் மத்தியில் கலங்காமலும் பயப்படாமலும் கோலியாத் போன்று பெரும் பிரச்சனைகள் மத்தியிலும் தைரியமாய் தேவனுடைய நாமத்தின் பேரில் எதிர்த்து நின்று உங்களுக்கு குறித்திருக்கிறதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரையில் தேவனிடத்தில் விசுவாசமாயும் விருப்பத்துடனும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு கொடுக்காமலும் இருப்பீர்களானால் அவர் உங்களுக்கு குறித்திருக்கிறதை நிச்சயமாக நிறைவேற்றுவார், நிறைவான ஆசீர்வாதத்திற்குள் நடத்துவார். இன்றைக்கும் உங்களில் யாரேனும் இப்படிப்பட்ட அன்பின் இயேசுவை அறியாதவர்களாய் அன்பை ருசித்து பாராதவர்களாய் இருப்பீர்களானால் இன்றைக்கு ஒப்புக்கொடுங்கள், இயேசு உங்களுக்காய் குறித்திருக்கிறதை நிச்சயமாக நிறைவேற்றுவார், ஆசிர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

நாம் விசுவாச வார்த்தை அறிக்கை செய்வோம், விசுவாசமாய் வாழ்ந்து காண்பிப்போம், விசுவாசமாய் பேசுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அற்புதங்களை செய்வார், விடுவிப்பார், பாதுகாப்பார். நாம் ஒரு பழைய பாடலை இணைந்து பாடப்போகிறோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரம சிலாக்கியமே என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. ஓ ஆமென்.

உள்ள கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஓ ஹல்லேலூயா, தம்முடைய சிறகுகளால் மூடி பாதுகாக்கிற தேவன், அவர் நாமத்தை நீ நம்பி இருக்கிறபடினாலே உன்னை விடுவித்து பாதுகாப்பார், உன்னை விடுவிப்பார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு ரட்சிப்பார், உன்னை தீர்க்காயுசால் நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பார். நல்ல கையை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா, நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி ரட்சிப்பை காண்பிக்கிற பரிசுத்தரே.

பாதுகாப்பு, உம்முடைய சமூகத்தினால் வருகிற பாதுகாப்பு ஒவ்வொருவர் வாழ்க்கையில உண்டாவதாக, குடும்பங்களுக்குள் உண்டாவதாக, தனிப்பட்ட வாழ்க்கையில உண்டாவதாக. உம்முடைய பாதுகாப்பினால பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அப்படியே ஒரு பாடலை இணைந்து பாட போகிறோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. இணைந்து பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரால் எல்லாம் கூடும். மருத்துவம் கைவிடுகிறதா? மருத்துவர்கள் கைவிடுகிறார்களா? எல்லாம் கை விரிச்சிட்டாங்களா? இனி ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலைக்கு வந்திருக்கிறீர்களா? என் இயேசுவால எல்லாம் கூடும், என் தேவனால எல்லாம் கூடும். எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்றீங்க? உங்க வாழ்க்கையில சகலமும் கூடும். மனிதனால் கூடாதவைகள் தேவனால கூடும், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால கூடும்.

உள்ள கரங்களை தட்டி சொல்லுங்க, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல டாடி, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லப்பா, nothing is impossible for you, உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் கூடும். அற்புதம் செய்கிறவரே, ஓ அற்புதம் செய்கிற தெய்வமே, இப்பொழுது அற்புதம் செய்வீராக. கைவிடப்பட்டவன் வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதாக. எல்லா கைவிடப்பட்ட சூழ்நிலையில இப்பொழுது அற்புதம் இறங்கி வருவதாக. குடும்பங்களுக்குள்ள அற்புதம் நடப்பதாக. முடியாது என்று சொன்ன காரியங்கள் மேல, நடக்காது என்று சொன்ன காரியங்கள் மேல, இனி அவ்வளவுதான் என்று கைவிடப்பட்ட காரியங்களின் மேல இன்னைக்கு உம்முடைய கரம் இறங்குவதாக. அற்புதம் நடப்பதாக. விடுதலை சம்பவிப்பதாக.

உம்மால் அற்புதம் செய்யக்கூடும், உம்மால் அற்புதம் செய்யக்கூடும். அற்புதத்துக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, இன்றைக்கு ஒரு விடுதலை சம்பவிப்பதாக, இன்றைக்கு ஒரு விடுதலை சம்பவிப்பதாக. உம்முடைய பிரசன்னத்துல விடுதலை உண்டு, உம்முடைய சமூகத்துல விடுதலை உண்டு, உம்முடைய சமூகத்துல விடுதலை உண்டு, உம்முடைய பிரசன்னத்துல விடுதலை.

ஒவ்வொரு உள்ளங்கள் தொடப்படுவதாக, இப்பொழுது பலன் உண்டாவதாக, தைரியம் உண்டாவதாக, பயங்கள் மாறி போவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, மரண படுக்கையில் அற்புதங்கள் நடப்பதாக. ஓ ரா கா சே ரோ மோ ஹல்லேலூயா. பாதிக்கப்பட்ட நுரையீரல்கள், பாதிக்கப்பட்ட லங்ஸ்ல இப்பொழுது மகிமையுள்ள பிரசன்னம் இறங்கி வருவதாக, மகிமையுள்ள பிரசன்னம் இறங்கி வருவதாக, விடுதலை சம்பவிப்பதாக. எல்லா லங்ஸ்ல கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வந்து விடுதலை சம்பவிப்பதாக, சுகம் உண்டாவதாக, அற்புதங்கள் நடப்பதாக.

மாறாத பிரசன்னம் ஒவ்வொருவர் வாழ்க்கையில் இறங்கி வருவதாக, ஒவ்வொருவர் உள்ளங்களில் இறங்கி வருவதாக. ஒரு புது தைரியம், ஒரு புதிய பலன், ஒரு புதிய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாம

வாக்கு பண்ணினவர் உன்னோடு கூடவே இருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை பாதுகாக்கிறார், உன்னை பராமரிக்கிறார், உன்னை வழி நடத்துகிறார், உன்னை போஷிக்கிறார்.

ஆத்துமா சரீரத்தை உம்முடைய பிரசன்னம் ஆளுகை செய்வதாக. ஒவ்வொருவர் ஒவ்வொருவர் வாழ்க்கையில உம்முடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். எல்லா கனம் மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திரம் புகழ் மேன்மை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம். உம்முடைய பிரசன்னத்தால் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புவீராக. மரண பயங்கள் நீங்கி போவதாக. அற்புதங்கள் நடப்பதாக. உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம். மகிமைப்படுங்க. எல்லா கனம் மகிமை மாட்சிமை மகத்துவம் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். God bless you.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எரேமியா 29:11. மிகவும் திறமையான கட்டிட வடிவமைப்பாளர் ஒருவர் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாய் போனார். ஆனால் அவருடைய திறமைக்காக பலரும் அவரை தேடி வந்தனர். ஒருமுறை ஆற்றின் குறுக்கே தொங்கு பாலம் அமைக்க ப்ளூ பிரிண்ட் போடுவதற்காக அவரிடம் அரசாங்க அதிகாரிகள் சிலர் வந்தனர். அவரும் அதிக சிரத்தை எடுத்து தொங்கு பாலத்திற்கான ப்ளூ பிரிண்டை போட்டு அதை அந்த கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த பொறியாளர்களிடம் கொடுத்தார். மாதங்கள் பல கடந்தன. பாலம் அமைக்கும் வேலையும் முடிவடைந்தது. ஒரு நாள் 4 பேர் ப்ளூ பிரிண்டை போட்டுக் கொடுத்த கட்டிட வடிவமைப்பாளரின் வீட்டுக்கு வந்தனர். அவரை கட்டிலோடு சேர்த்து தூக்கிச் சென்றனர். அவர் வடிவமைத்து கொடுத்த அந்த தொங்கு பாலத்தை நன்றாக பார்க்கக்கூடிய ஒரு இடத்தில் அந்த கட்டிலை வைத்தனர். பாலத்தின் மீது மிக வேகமாக வாகனங்கள் சென்று கொண்டிருந்தன. அதை வடிவமைத்த வடிவமைப்பாளரின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. தான் வரைந்த ப்ளூ பிரிண்டை ஒரு கையில் வைத்துக் கொண்டு அந்த பாலத்தை பார்த்தார். ஆச்சரியத்தில் மிகவும் சந்தோஷப்பட்டு, நான் போட்ட பிளான் படியே பாலம் கட்டப்பட்டிருக்கிறதே என்று வியப்படைந்தார். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே தேவன் இந்த முழு உலகத்தை குறித்து திட்டம் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு தனி நபரை குறித்தும் தேவன் உன்னத திட்டங்களை வைத்திருக்கிறார். தேவன் நமக்காக வரைந்திருக்கும் ப்ளூ பிரிண்ட் படி நம் வாழ்க்கை கட்டப்பட்டால் இந்த பாலத்தை போல நாமும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும். ஆபிரகாம் தேவனை அறிந்திராத போது கல்தேய தேசத்திலே குடியிருந்தார். விக்கிரகங்களை செய்வதும் அதை வழிபடுவதும் தான் அவர்கள் வழக்கமாக இருந்தது. அந்த ஆபிரகாமுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தி அவரோடு தம்முடைய திட்டத்தை குறித்து பேசினார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று கூறி அழைத்தார். ஆபிரகாமும் உடனடியாக கீழ்ப்படிந்தார். தேவன் தம்மை எங்கே போகச் சொல்வார் என்று தான் போகும் இடம் இன்னதென்று தெரியாவிட்டாலும் விசுவாசித்து கீழ்ப்படிந்தார். தேவன் சொல்லியபடி ஆபிரகாம் விசுவாசித்து கீழ்ப்படிந்தபடியால் அவரை தேவன் மிகவும் ஆசீர்வதித்தார். பிள்ளையே இல்லாதிருந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்து தேவன் ஒரு சந்ததியை கொடுத்தார். இன்று அவருடைய சந்ததியாராகிய இஸ்ரவேலரை தேவன் அதிகமாக ஆசீர்வதித்து வருகிறார். விசுவாச

தினாலே தேவன் நம்மையும் ஆபிரகாமின் சந்ததியாக்கி தேவனை அறிந்து கொள்ளும் வாய்ப்பை தந்திருக்கிறார். தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவருக்குள் பூமியின் வம்சங்களை எல்லாம் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை குறித்தும் தேவன் ஒரு ப்ளூ பிரிண்ட் வைத்திருக்கிறார். நீங்கள் யாரை திருமணம் செய்ய வேண்டும், எங்கு வாழ வேண்டும், என்ன வேலை செய்ய வேண்டும் என்றெல்லாம் தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். ஆபிரகாமை போல தேவ திட்டத்திலிருந்து சிறிதும் நகராமல் அவர் வைத்திருக்கும் திட்டத்தின்படி நடந்தால் நம்மை கொண்டு தேவன் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆகவே நம்முடைய சித்தத்தை விட்டுவிட்டு தேவ சித்தத்தின்படி வாழ நம்மை அர்ப்பணிப்போம்.

நியாயாதிபதிகள் 7 அப்பொழுது கிதியோனாகிய யெருபாகாலும் அவனோடிருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டுக்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. அப்பொழுது கத்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானரை உன்னோடு இருக்க ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதுக்கு அவர்கள் மீதியாயிருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதுக்கிடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ள அவனோ அவன் திரும்பி கிரேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போ கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 21,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மீதியாயிருந்தார்கள். கத்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். உன்னோடே கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வர கடவன். உன்னோடே கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வராதிருக்க கடவன் என்றார். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கத்தர் கிரியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குறவனவனோ அவனை தனியேயும், குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குணிகிறவனவனோ அவனை தனியேயும் நிறுத்து என்றார். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கிக் கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்களெல்லாம் தண்ணீர் குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். அப்பொழுது கத்தர் கிரியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்களிடத்துக்கு போக கடவர்கள் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கையில் தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்து கொண்டார்கள். மற்ற இஸ்ரவேல் எல்லாரையும் தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டு அந்த 300 பேரை மாத்திரம் வைத்து கொண்டான். மீதியானரின் சேனை அவனுக்கு தாழ்விடமான பள்ளத்தாக்கில் இருந்தது. அன்று ராத்திரி கத்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையிடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையிடத்துக்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள். பின்பு சேனையிடத்துக்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாமம் காக்கிறவளின் திடம் மட்டும் போனார்கள். மீதியானியரும் அமிலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவருடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை, கடற்கரை மணலைப் போல திரளாயிருந்தது. கிரியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுட்டிருந்த ஒரு வாட்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்துக்கு உருண்டு வந்து அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல, தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றான். கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியாத்தியத்தையும் கேட்டபோது அதை அவன் பணிந்து கொண்டு, இஸ்ரவேலின் பாளையத்துக்கு திரும்பி வந்து எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அந்த 300 பேரை 3 படையாய் வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிரியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான்.
நடுச்சாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிரியோனும் அவனோடிருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்து கொண்டு கத்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடிப்போனார்கள். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கத்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக ஓங்க பண்ணினார். சேனையானது சேரோத்தில் உள்ள பெட்சித்தா மட்டும் தாபாத்துக்கு சமமான ஆபேல் மெகோலாவின் எல்லை மட்டும் ஓடிப்போயிற்று. அப்பொழுது நப்தலி மனுஷரும் ஆசேர் மனுஷரும் மனாசேயின் சகல மனுஷருமாகிய இஸ்ரவேலர் கூடி வந்து மீதியானரை பின்தொடர்ந்து போனார்கள். கிதியோன் எப்ராயிம் மலைகளெங்கும் ஆட்களை அனுப்பி மீதியானியருக்கு விரோதமாய் இறங்கி பெத்தாபரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து அவர்களுக்கு முந்தி துறைகளை கட்டி கொள்ளுங்கள் என்று சொல்ல சொன்னான். அப்படியே எப்ராயிமின் மனுஷர் எல்லோரும் கூடி பெத்தாபரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து துறைகளை கட்டி கொண்டு மீதியானியரின் 2 அதிபர்களாகிய ஓரேபையும் சேபையும் பிடித்து ஓரேபை ஓரேப் எனப்பட்ட கண்மனையிலும் சேபை சேப் எனப்பட்ட ஆலையிலும் கொண்டு போட்டு மீதியானரை துரத்தி ஓரேப் சேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையில் இருந்த கிதியோனிடத்துக்கு கொண்டு வந்தார்கள்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: அருமையான தம்பதியர், அவர் பேர் திரு வேணுகோபால். அவங்களுடைய அப்பா ரொம்ப புகழ் பெற்ற திரைப்பட நடிகர் திரு ராமதாஸ். அவங்களுடைய மகன் தான் அவரு. 1960களில் அறுபதுலயே அதுக்கு முன்னாடி நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏறக்குறைய 400 படங்களுக்கு மேல எல்லா மொழிகளிலும், ஹிந்தி உட்பட பல்வேறு மொழிகளிலும் பல்வேறு கதாபாத்திரங்களை நடிச்சவர். முக்கியமா வந்து வில்லன் நடிகரா வருவார். பார்த்தாலே பயமா இருக்கும். நாங்க சின்ன வயசுல பாத்திருக்கோம். நிறைய ரொம்ப சிறப்பு அவருடைய நடிப்பு. சோ நிறைய ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் அவருக்கு இருந்தது. அவருடைய மகன் தான் இன்னைக்கு வந்திருக்கிறார். அவருடைய அருமை மனைவி பியூலா வந்திருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் வணக்கம்.
2: வணக்கம்.
1: ரொம்ப சந்தோஷம் நீங்க ரெண்டு பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது. வேணுகோபால் அப்படிங்கிற இஸ்ரேல் இல்லையா, மீனா
3: என்கிற பியூலா,
1: இன்னைக்கு பியூலா. சோ அதனால இந்த பேர், அதுல குறிப்பா வந்து பிரதர் சூஸ் பண்ணிருக்கிற பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்ன காரணம் பிரதர் அதுக்கு?
2: அதுக்கு காரணம் நானும் இல்ல, என்னை ஊழியத்திற்கு தேர்ந்தெடுத்த தேவன் அந்த பெயரை எனக்கு கொடுத்திருக்கிறார்.
1: சரி,
2: அது எப்படி கொடுத்தார்னா, நான் ஆண்டவரை அறியவில்லை, ஆண்டவரை நான் தெரியவில்லை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தூய ஆவியினால எல்லாம் கூடும் சொல்லப்படுவதன்படி நான் நிறைய தவறுகளை செய்தவன். அதை எப்படி சொன்னா, 18 வயசுல இருந்து சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சு, 20 வயசுல தண்ணி அடிக்க ஆரம்பிச்சு. எங்க அப்பா வந்து சொல்லுவாரு, எனக்கு வந்து நீ பொருந்த இடம்னு. ஏன்னா என் ஃபாதர் இஸ் a man of genuine character.
1: ஓகே, அந்த திரைப்பட துறையில இருந்தும் அவருக்கு எந்த பழக்க வழக்கமும்
2: இல்ல. He doesn't smoke, no drinking. அப்படி ஒரு யோக்கியமான ஒரு மனிதனுக்கு ஒரு அயோக்கியமான ஒரு பிள்ளை.
1: எவ்வளவு பிள்ளைங்க நீங்க மொத்தம்?
2: நான் மொத்தம் 3 sons. அதுல ஒருத்தர் இறந்துட்டாரு, ஒருத்தர் பெங்களூர்ல இருக்காரு.
1: 3 ஆண் பிள்ளைகள்
2: தான். அப்போ அப்படி ஒரு தவறான பாதையில போய்கிட்டு இருந்தேன் நான். எப்படி ஆண்டவரால் தொடப்பட்ட ஜீவனுள்ள சாட்சி, அதை நான் பின்னாடி சொல்றேன். இதற்கு இடையில ஆண்டவர் நான் தொடும் போது ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா 113 சங்கீதம் 7 வசனம் சொல்லுகிறது, சிறுவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் எப்படி என்னை குப்பையிலிருந்து தூக்கினார் என்பதுதான் ஜீவனுள்ள சாட்சி. ஆண்டவர் அறிந்து கொள்ளல, என் மனைவி மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஆண்டவர் வந்து என்ன சொல்ற உடனே, இனிமேல் உன்னை வேணுகோபால் கூப்பிடும் பட, இனிமேல் நீ யாக்கோபுன்னு சொன்னார். யாக்கோபுன்னு சொன்ன உடனே ஒரு பாட்டையும் பாடினார், ஒரு பாஸ்ட் மூலமா தீர்க்க தரிசனமா, யாக்கோபே நீ வேறுன்றுவாய், நீ பூத்து காய்த்து கனி தருவாய், எனக்கு பிடித்த மகன் அல்லவோ. சொன்ன உடனே மனைவிக்கு தாங்குமா, கணவன் பிடித்த மகன் ஆண்டவரே சொல்றாருன்னா, ஒரு 200 ரூபா புடவை வாங்கி கொடுத்தோம்னால அதே ஊர்ல போய் சொல்ற பொம்பளைங்க இதை சொல்ல மாட்டாங்களா? எல்லாருக்கிட்டும் போய் சொல்றாங்க, இந்த மாதிரி என் வீட்டுக்காரந்து ஆண்டவர் பிடிச்ச மகன் ஆயிட்டாரு அப்படின்னு யாக்கோபு யாக்கோபுன்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்போ ஒரு பாஸ்டர், கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷம் ஊழியங்கள் செய்யற ஒரு பாஸ்டர் என் வீட்டுக்கு வராரு. அவர்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி யாக்கோபுன்னு எங்க வீட்டுக்காரர் பேர் வச்சுட்டாங்க. அப்ப அவர் கேட்டா, நீங்க பைபிள் படிக்கிறீங்களா சிஸ்டர்ன்னு கேட்டார். இவங்க சொன்னாங்க, இல்லங்க நான் பைபிள் படிக்கிறது இல்ல, யாக்கோபுன்னு அர்த்தம் தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டாங்க. தெரியாது அப்படின்னா, யாக்கோபுனா திருட வீட்டுக்காருக்கு இந்த பேர் வேண்டாங்க, அவர் ரொம்ப நல்லவர், உனக்கு உன் வீட்டுக்காரை பத்தி என்ன தெரியும், ஆண்டவருக்குல தெரியும். உடனே ஆண்டவர் தீர்க்கதரிசன வசனத்து மூலமா பேசுறார், ஏசாயா 48:8. நீ அறியவும் இல்லை, கேள்விப்படவும் இல்லை, ஆதி முதல் உன் செவிகள் திறந்திருக்கவும் இல்லை, தாயின் கர்ப்பத்திலே துரோகம் பண்ணுவாய் என்று பெயர் பெற்றவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எப்படிப்பட்ட பயோடேட்டா கொடுக்கிறாரு பாருங்க. உடனே பெரிய ஷாக்கு, ஐயோ ஆண்டவரே இருந்தாலும் நீங்க தேர்ந்தெடுத்த உங்க பிள்ளையாச்சு ஆண்டவரே. அதை உடனே சொன்னார், இந்த நாள் முதல் இஸ்ரவேல் என்று உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். அதுலதான் இஸ்ரவேல் என்ற பேர்.
1: ஒருவர் கர்த்தருக்குள் இருந்தால் அவர் புது சிருஷ்டி இல்லையா? பழையனையாவும் ஒழிந்து போயின. அதனால வேதத்துல யாக்கோபுக்கு கொடுத்த மாதிரி அதே பேர் இஸ்ரவேல். சோ பெயர் காரணம், அப்பா அம்மா ஆசையா வச்ச பேர் ஒண்ணு, அதற்கப்புறம் ஒரு பேர் கிடைச்சு இன்னொரு பேர் கிடைச்சிருக்கு பிரதருக்கு. சோ இந்த பெயர், இன்றைக்கு இவர் இருக்கிற இந்த ஆண்டவருக்குள்ள இருக்கிற இந்த நிலை, இன்னைக்கு இவருக்குள்ள இருக்கிற இந்த சாந்தம், இந்த அன்பு, இந்த மாறுதல், ஆண்டவருக்காக போய் கதறி கதறி சொல்லுகிற ஒரு அந்த சாட்சி, ஆண்டவருக்காக இவர் செய்கிற ஊழியம், இதற்கு எல்லாத்துக்கும் பின்னாடி நீங்க தான் இருக்கீங்க இல்லையா? மீனா வியூலா. சோ அதனால அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நான் நிறைய இந்த நிகழ்ச்சியில பார்த்தப்போ நிறைய கணவன்மார்கள் பயங்கரமான பாதையில இருந்தெல்லாம் திரும்பி வந்தவங்க எல்லாத்துக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த மனைவியினுடைய கண்ணீரும் ஜபமும் இருந்திருக்கு. இதை நான் வந்து ஏஞ்சல் டிவி நேரில் எல்லாத்துக்கும் கூட அதை நான் சொல்றேன். ஏன்னா நிறைய பெண்கள் அதே மாதிரி இருக்காங்க இல்லையா. சோ தொடர்ந்து அவங்க வந்து விடாப்படியா தைரியமா நம்பிக்கையோடு ஜெபிக்கணும். அதுக்குதான் வந்து உங்களுடைய இந்த வாழ்க்கை நீங்க பகிர்ந்துக்கிற இந்த உண்மை அவங்களுக்கு பயன்படணும். சோ நீங்க இப்படி வியூலா நீங்களும் வந்து இந்த
3: நல்ல இந்து குடும்பத்தில இருந்து வந்தவதான்.
1: சரி,
3: ஆண்டவரை பத்தி அந்த அளவுக்கு அறியாதவள் தான்.
1: அப்பா மேல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க?
3: அப்பா மேல
1: இறந்துட்டாங்க.
3: டென்த் படிக்கும் போதே இறந்துட்டாங்க
1: ரெண்டு பேருமா?
3: அப்பா டென்த் படிக்கும் போதே இறந்தாங்க, அம்மா வந்து ஒரு 97ல இறந்துட்டாங்க.
1: அதாவது உங்களுக்கு திருமணம் ஆகும்போது அம்மா இருந்தாங்க?
3: இருந்தாங்க.
1: திருமணம் பெரியவர்கள் பார்த்து நிச்சயம் திருமணம் அதெல்லாம் இந்து முறைப்படிதான்
3: திருமணம்.
1: சரி,
3: அதுக்கு பின்னாடி நான் எப்படி ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன்னா, நாங்க நல்ல ஒரு இந்து குடும்பம். மாசம் 20,000 ரூபாய்க்கு பூ வாங்கி போடுவேன் விக்கிரகத்துங்களுக்கு.
1: மாசத்துல பண்ண முடியுமா?
3: நல்ல வருமானம் இருந்தது. ஐயா நல்ல வேலை செய்துட்டு இருந்தாங்க, பேச்சாளரா இருந்தாங்க, ADMK ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பணத்துக்கு எந்த குறையும் கிடையாது. நாங்களும் சூப்பர் மார்க்கெட் வச்சிருந்தோம், காய்கறி வியாபாரம் பண்ண சூப்பர் மார்க்கெட். அதனால நல்ல வருமானம் வந்தது. பக்தி வைராக்கியத்தின் நிமித்தமா அப்படி பண்ணிட்டு இருந்தோம். ஐயா 18 வருஷம் சபரிமலைக்கு போனவரு.
1: கணவர் நீங்க ஒன்னு நடிக்கிறது அதுக்கெல்லாம் போகலையா?
2: எனக்கு உலகத்துல பேர் வாங்கணும், ஃபேம் வாங்கணும்னு ஒரு ஆசை. அதனால எல்லா வழியிலும் சுத்திட்டு வந்துட்டேன். அதாவது சினிமா ட்ரை பண்ணேன், டைரக்டர் ஆகணும் ட்ரை பண்ணேன். ஜோசியனா வந்தா பேர் பெறலான்னு பார்த்தேன். எப்படியா பேர் வாங்கணும், புகழ் வரணும். ஜோசியம் பார்த்தேன், குறி சொல்ல ஆரம்பிச்சேன், பூசாரியா இருந்தேன், ஓமங்கள் வளர்த்தேன். ஏன்னா எந்தெந்த வழியில போய் நம்ம பேர் வாங்கணுமோ அந்த வழியெல்லாம் ட்ரை பண்ணேன், ஆனா எல்லாமே ஃபெயிலியர்.
1: சரி, அப்படின்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு இவரை கட்டி கொடுத்தாங்க? என்ன வேலை பாக்குறாருன்னு நினைச்சு நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க?
3: நான் ADMK பேச்சாளரா இருக்கிறேன், நான் டிராமா ட்ரூப் வச்சிருக்கிறேன், அதுல இருந்து நான் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொன்னாரு. சரி ஓகே, நான் நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஆக்டரோட பிள்ளை அப்படின்னு சொன்னாரு. சரி, நான் சினிமா, நான் என் சொந்த ஊர் மதுரை, அதனால சினிமா காரவங்க பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. ஓ, நடிகரோட பையன், சரி நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், நல்லா வச்சுப்பாரு அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்.
1: ஓகே, கல்யாணம் நடந்தது மதுரையிலயா?
3: சென்னையிலதான்.
1: சென்னையிலதான். ஐயோ, திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது மீனா?
3: திருமண வாழ்க்கை ரொம்ப போராட்டமா தான் இருந்தது. சரி, நடிகரோட பையன் நல்லா வச்சுக்கிடுவாரு, சமாதான சந்தோஷமா இருப்போம் வாழ்க்கையில அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவரு குடிச்சிட்டு வர்றது, அடிக்கிறது, உதைக்கிறது, இப்படியுமா தான் எங்க வாழ்க்கை போயிட்டு இருந்தது.
1: நாள்ல
3: இருந்து அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரு.
1: திருமணத்துக்கு முன்னாடி தெரியலையா?
3: தெரியாது, அவரை பத்தி எதுவுமே தெரியாது. அதனால
1: பெரியவங்க எல்லாம் குறுக்க வந்து எதுவும் செய்ய முடியலையா?
3: யாருமே இவர்கிட்ட வந்து பேச முடியாது. யாராவது வந்தாங்கன்னா அடிச்சு வரட்டி விட்டுருவாரு. யாரும் வந்து இவர்கிட்ட பேசுறது இல்ல, கேக்குறது கிடையாது. அதனால இவர் விருப்பம் தான், இவருடைய ராஜாவா வாழ்ந்தனால அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் நம்ம கேக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தாரு. சரி, நம்ம மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டோம், என்ன பண்றது, இனி எப்படியாவது வாழ்ந்துதானே ஆகணும், இனி நம்ம போக முடியாது, நமக்கு அப்பா அம்மா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வாழ்ந்துட்டேன்.
1: அப்படி என்னதான் குடும்பம் பண்ணுவாரு?
3: அவர் குடிச்சிட்டு வருவாரு. ஏங்க குடிச்சிட்டு வரீங்கன்னு கேப்பேன். இது ஏன் விருப்பம், நீ யாரு கேக்குறதுக்கு? ஓ, சம்பாத்திரத்துல குடிக்கிறனா, இல்ல உங்க அப்பா வீட்டுல இருந்து நீ கொண்டு வந்ததுல குடிக்கிறனா, இதெல்லாம் நீ தலையிட கூடாது. உனக்கு தேவை 3 வேளை சாப்பாடு, சாப்பாடை போட்டா சாப்பிட்டு வாய மூடிட்டு நீ வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எதுக்கு அதுக்கு மேல பேசணும்னா வாய மூடுன்னு அடிப்பாரு. அதனால வாய மூடிக்கிட்டு சரி எப்படியோ போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கு மேல என்னால திருத்துற வரைக்கும் திருத்தி பார்த்தே திருத்த முடியல, அப்படியே விட்டுட்டேன். அதுக்கு மேல எதுவும் செய்ய வேண்டாம். அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்தது. 93ல பிறந்தான் முதல் பையன்.
1: ஒரு பையன் பிறந்துட்டாரே, நமக்கு ஒரு குழந்தை வந்துருச்சு, கூட ஒரு மாறுதல் வரல.
3: மாறுதல் வரல.
1: நீங்க விரிவா இப்ப பேச வேண்டாம் பிரதர். இல்ல, தெரியாமதான் கேக்குறேன். நிறைய பேர், நிறைய ஆண்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க உலகத்துல. ஏன் அது வந்து ஒரு அழகா ஒரு மனைவி கிடைத்து ஒரு அமைதியா அந்த திருமண வாழ்க்கையை ஓட்ட முடியாத மாதிரி, அது என்ன ஒரு கோபம், அது என்ன?
2: அந்த ரியல் எக்ஸ்பெக்டேஷன் வந்து எங்கர் ஏஜ் பாத்தீங்கன்னா, எங்கள மூணு ஆம்பளை பிள்ளைங்க, மூணு ஆம்பளை பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க செல்லம் கொடுப்பாங்க.
1: ஓ,
2: லாஸ்ட் பையன் நான் தான், லாஸ்ட் பட் லீஸ்ட்ன்ற மாதிரி. சின்ன வயசுல இருந்து எல்லா வேலையும் நான் அந்த வீட்டுல செய்யணும், உங்களுக்கு அடிமைப்பட்டனால. சோ அந்த அடிமைத்தனத்தை கொண்டு போய் யார் மேல நம்ம காமிக்கிறது? அப்ப கல்யாணம் பண்ணது மனைவி நமக்கு அடிமை. நம்ம ஆட்கொள்வோம், நம்ம சொல்றதும் அவ கேட்கணும், அவ சொல்றது நம்ம கேட்க கூடாதுன்ற அந்த திமிர்,
1: புரிதல். அதாவது இதையும் பெற்றோர்கள் செய்யக்கூடாது. மூணு புள்ள இல்ல, அது பத்து புள்ள இருந்தா கூட பத்தையும் சமமா நம்ம பாக்கணும். இவர் சொல்ற எனக்கு அதிசயமா இருக்கு, நிறைய வீட்டுல கடைசி புள்ள செல்லும்வாங்க. அது வந்து ஏதோ ஒரு அழுத்தப்பட்ட உணர்வுமா, வேற ஒண்ணும் இல்ல. எங்கேயோ ஏதோ மேல இருக்கிற ஒரு கோபம் இல்லையா, அத வந்து யாருகிட்ட காட்டுறதுன்னு தெரியாம காட்டுறது தவறு. அதுதான் நான் சொல்ல வரேன். அதுக்கு ரொம்ப அந்த எரியறதுல எண்ணெய் ஊத்துன மாதிரின்றது இந்த கெட்ட பழக்க வழக்கம். இன்னும் குடிய பழக்கம் அதுன்னு இருந்துருச்சுன்னா என்ன பண்றோன்னே தெரியாது. ஏன்னா இட்ஸ் அ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், ஒரு வகையான அறியாமை. இதுக்கு நம்ம காரணம் தேடி புண்ணியம் இல்ல, ஆனா நிறைய பெண்களோட வாழ்க்கை வீணா போகுதுங்கிற ஆதங்கத்துலதான் நான் அதை கேக்குறேன். ஏதோ இப்ப ஒரு விடுதலை கிடைச்சிச்சு. சரால வியூலா இதை எப்படி எதிர்கொண்டீங்க நீங்க?
3: நான் ரொம்ப வருஷமா பாடுபடு 2007 வந்து எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. நல்லாதான் இருந்தோம். ஒரு வீடு பாத்தீங்கன்னா மந்திரவாதி வீடு மாதிரிதான் இருக்கும். எங்க வீட்டுல 5 அடி உயரத்துல சர்பமே செய்து வச்சிருந்தோம், எல்லா சிலைகளும் வச்சிருந்தோம். பூஜை ரூம்குள்ள 10 மணிக்கு போனா 2 மணி ஆகும் வெளியில வர்றதுக்கு. ரெண்டு பேருமே பூஜை பண்ணுவோம். இவர் வீட்டுல இருக்கிற எனக்கு பண்ணுவாங்க வேலைக்கு போகாத போது. நான் டெய்லி எனக்கு அதுதான் வேலை. காலையில எந்திரிச்சோடனே இவர் வேலைக்கு போனோம், ரெண்டு பேரும் லீவ் நல்ல கோயிலுக்கு போயிடுவோம். 12 மாசத்துல 11 மாசம் காவிய ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு. மதுரவாயில ஒரு முருகர் கோவில் இருக்கு, அந்த கோயில்ல பூசாரியா இருப்பாரு. நல்ல ஒரு ஆபீஸ்ல வேலை செய்துட்டு இருந்தாங்க. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு போய் கோயில்ல பூசாரி வேலை பார்த்துட்டு 9 மணிக்கு வந்து குளிச்சு 10 மணிக்கு வேலைக்கு கிளம்பி போவாங்க. அப்படியாக போய்கிட்டு இருந்தது, நல்லா இருந்தது. குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா குடிப்பழக்கம் சமாதானம் இல்ல. அப்படி போயிட்டு இருக்கும் திடீர்னு எனக்கு இந்த கையும் இந்த காலும் வராம போயிடுச்சு. அந்த வயசுல 37 இயர்ஸ்ல
1: அந்த வயசுல காரண காரியமே இல்லாம காலு காரணம். ரெண்டு பிள்ளைங்க பிறந்துட்டாங்களா?
3: ஆமா, பாப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தா, பையன் 10th படிச்சிட்டு இருக்கான். ஒரு கையும் ஒரு காலும் வராம போயிடுச்சு. ஏஞ்சி காலையில டீ போடுமன்றாங்க, ஏஞ்சிக்கிறேன் எழுந்திருக்க முடியல. அப்புறம் 12 மணி ஆயிடுச்சு, என்னால எழுந்திருக்கவே முடியல. அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. 15 days ஹாஸ்பிட்டல் இருந்தேன். அவங்க எல்லா ட்ரீட்மெண்டும் கொடுத்தாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க, எல்லாமே உங்களுக்கு நார்மலா இருக்குதுமா, நாங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்.
1: அதனால கையும் காலும் வரல
3: வரல. உதவிக்கு ரெண்டு வேலைக்காரமா மட்டும் அதுக்கு பின்னாடி வச்சிருந்தாங்க. அப்போ வந்து வேலைக்கு வந்துட்டு போயிடுவாங்க வேலைக்காரமா, காலையில வந்துட்டு ஈவினிங் போயிடுவாங்க. அப்படிதான் வச்சிருந்தேன். ஹாஸ்பிட்டல் இருந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் எல்லா சொந்தக்காரங்க ரிலேஷன்கள்லாம் போன் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சோம், இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம
1: அப்படியேதான் இருந்தது.
3: டாக்டர் எல்லாமே நார்மலா இருக்காங்க, உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் குடுக்கறதுன்னு தெரியலன்னு சொல்லி
1: அனுப்பிச்சு.
3: தெரியல, அவங்களாலே கண்டுபிடிக்க முடியல. வலி, உடம்பு ஃபுல்லா வலி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கே 10 பாட்டில் தைலம் தேய்ச்சிட்டு இருப்பேன். என்னென்ன பெயின் கில்லர் இருக்குதோ எல்லாமே போடுவேன், எதுவுமே கேட்கல. அதுக்கு பின்னாடி ஒரு ஒருத்தரா ரிலேஷன் எல்லாம் வந்தாங்க. ஒருத்தர் சொன்னாங்க, பெங்களூர் போங்க, நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குது, கேரளா மந்திரவாதி இருக்காரு, கூட்டிட்டு போங்க அப்படின்னு வந்தவங்க எல்லாருமே ஒரு ஒரு ஐடியா கொடுத்தாங்க ரிலேஷன்ஸ். அப்ப அவங்க சொன்ன எல்லா ஐடியா படியும் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போனேன். கேரளா கூட்டிட்டு போனாரு, பெங்களூர் கூட்டிட்டு போனாரு, மதுரைக்கு, இப்படி எல்லா திருச்சி அதெல்லாம் செய்தாரு. பாசமா
1: பயந்துட்டீங்களா கொஞ்சம்? வைஃப் உடம்பு சரியில்லைன்னு
3: ஒரு பயம்
1: வந்துட்டு
3: எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போனாங்க. 1.5 வருஷம் மேம் இப்படி ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் போனோம். எல்லா ஹாஸ்பிட்டலையும் போய் 1.5 வருஷம் கேரளால எல்லாம் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு மந்திரவாதி கிட்ட 1 மாசம் அங்க ஸ்டே பண்ணிருந்தேன். மந்திரவாதி கிட்ட
1: 5 லட்சம்.
3: 5 லட்சம், ஏன்னா 1.5 வருஷமா எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு சுகம் கிடைக்கல.
1: அப்படியேதான் இருந்தது.
3: அப்படியே நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாத்தீங்கன்னா கூணி குறுகி போயிட்டேன். அந்த 1.5 வருஷம் கடைசியா மந்திரவாதி கேரளால போய் 1 மாசம் இருந்துட்டு கொண்டு வந்து வீட்டுல படுக்க வச்சுட்டாங்க. நான் போன அநேக ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டாங்க, எல்லாமே நார்மலா இருக்குது, இவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் குடுக்கறதுன்னே எங்களுக்கு தெரியல, கோவிச்சுக்காதீங்க. பாத்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் சுத்தி சுத்தி கொண்டு வந்து வீட்டுல படுக்க
1: வச்சுட்டாங்க.
3: அப்புறம் அப்படி படுக்க வச்சிட்டாங்க. அதுக்கு பின்னாடி என்ன பண்றதுன்னு தெரியல. நான் இந்த 1.5 வருஷமா எவ்வளவு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பேன், எல்லாரும் குடுக்கற மாத்திர மருந்தையும் நான் சாப்பிடுவேன். ஏன்னா டாக்டர் சொல்லுவாங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அந்த மருந்தை சாப்பிடாதீங்க, இங்க குடுக்கற மருந்தை நீங்க சாப்பிடாதீங்க, நாங்க குடுக்கறத மட்டும் சாப்பிடுங்கன்னு. எனக்கு என்னன்னா, ஒருவேளை நான் மறித்து போயிட்டா என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் அனாதையா நின்றுடுவாங்களே, ஏதாவது அதனால எல்லா மருந்தையும் சேர்த்து நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி எல்லா மாத்திர மருந்தையும் நான் சாப்பிட்டேன். அதனோட பலன் மேடம், எனக்கு நான் 100 வயசு பாட்டி மாதிரி கூணி குறுகி போயிட்டேன். கோமா ஸ்டேஜுக்கு மட்டும்தான் நான் போகல, இப்படியே படுத்து படுக்கையாதான் இருப்பேன். என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது. பல்லு தேய்க்கிறது கூட பெட்லதான் எனக்கு சர்வெண்ட் தான் செய்து விடுவாங்க. அந்த அளவுக்கு நான் மோசமான கண்டிஷன்ல வந்துட்டேன். அதுக்கு பின்னாடி ஒரு நாள் கேட்டேன், இந்த வருஷம் பையனுக்கு 10வது எக்ஸாம் நடக்குது, நான் செத்து போயிடுவேன் எனக்கு தோணுது, டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னு இவர்கிட்ட கேட்டேன். சொன்னாரு, இனி உன்னை என்னால காப்பாத்த முடியாதுமா, எல்லா டாக்டருங்களும் உன்னை கைவிட்டாங்க, இனி இந்த உலகத்துல காப்பாத்த யாருமே இல்ல, நம்ம கும்பிட்ட தெய்வம் மட்டும் தான் நம்மள காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்னாடி சொல்லிட்டு இவங்களும் அழுதுட்டு சாரும் வெளியில போயிட்டாங்க. அப்ப நான் வேலைக்காரமா கூப்பிட்டு சொன்னேன், அம்மா ஐயாவும் என்ன கைவிட்டாரு, எல்லா டாக்டரும் கைவிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரவாதி இருக்காரு, ஐயாவுக்கு தெரியாம நம்ம கூப்பிட்டு பாக்கலாம், ஏன்னா இனி அவர் நம்மள என்ன காப்பாத்த மாட்டாருன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. நீ செத்த நான் கேட்டேன், அப்ப நான் செத்து போயிடுவேனா, செத்தா என் பிள்ளைங்க அனாதையா நிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீ உன் பிள்ளைங்களை குறிச்சு கவலைப்படாத, உன் பிள்ளைங்க ரெண்டு பேரையும் நான் பாத்துக்கிறேன், நீ செத்தா உன்னை நல்லபடியா அடக்கம் பண்றேன் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க.
1: இது என்ன மனநல பிரதர்,
2: வேற என்ன செய்ய முடியும், ஹாஸ்பிட்டல் கூட்டு போயாச்சு, மந்திரவாதியிட்ட கூட்டு போயாச்சு, எல்லாருமே ஒன்னு செய்யறாங்க, ஒன்னு சொல்றதெல்லாம் செய்யறோம், நம்ம கும்பிட தெய்வத்துக்கிட்டையும் சொல்றோம், சரி காப்பாத்துவாங்கன்னு நினைக்கிறோம், காப்பாத்தல.
1: அப்புறம் கடைசியில இது ஒரு பயங்கரமான நிலைமை, இது நான் எதிர்பார்க்கவே இல்ல. இப்படி ஒண்ணு உங்க வாழ்க்கையில, ஏன்னா
3: அவரால் என்ன செய்ய முடியும், 20 லட்சம்
1: இதுக்கு இதுதான் ட்ரீட்மெண்ட்னா கூட பரவாயில்ல, என்னன்னு 20 லட்சம் ரூபாய்
3: செலவு பண்ணிருக்கேன் 1.5 வருஷத்துல. இந்த உலகத்துல எந்த மனுஷனாலே என்ன காப்பாத்தவே முடியல.
1: உதவிக்கு யாரும் உங்க வீட்டுல அப்பா அம்மா பிறந்தாங்க?
3: யாருமே
2: சொந்த பந்தங்கள் கிடையாது நமக்கு, யாருமே கிடையாது, என்கிட்ட யாருமே வரமாட்டாங்க. ரவுடி பையனு பேரு, பேசினாலும் அடிதான், பேசவே மாட்டேன், அதனால எங்கிட்ட யாருமே வரதுக்கு பயப்படுவாங்க. இவங்க சைட்ல அப்படிதான், யாரும் வரமாட்டாங்க, ஏன்னா இவங்கிட்ட போய் பேச முரட்டு போயிடாம முரட்டுத்தனமா பேசுவாங்க.
1: நம்ம நல்ல மாதிரி இருக்காது நமக்கு, ஆனா அது வந்து முதல்ல இருந்தே நம்ம அன்பு காட்டியிருந்தாதானே இருக்க போறாங்க.
2: பணம் இருந்தாலும் அந்த நேரத்துக்கு வந்து ப்ராப்பர் சொல்யூஷன் இல்ல.
3: இப்ப அந்த அம்மாட்ட சொன்னா, அம்மா மந்திரவாதியை கூப்பிடுங்கம்மா, நமக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரவாதி இருக்காருன்னு. அவங்க சொன்னாங்க, அம்மா ஐயா கேரளாலேயே மந்திரவாதி கிட்ட கூட்டிட்டு போய் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்களே, 20 லட்சம் செலவு பண்ணிட்டோம், நம்ம ஊர் மந்திரவாதி ஏமாத்திருவாங்கம்மா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அம்மா பிளீஸ் அம்மா, ஒரே ஒரு வாய்ப்பு. அந்த மந்திரவாதி எப்படி தெரியும்னா, ஐயா முருகர் கோயில பூசாரியா இருக்கும் போது அந்த மந்திரவாதி பூசாரியா இருந்தவர், ஒரு பூசாரிக்கு ஒரு பூசாரி ஃப்ரெண்டா இருப்பாங்கல்ல, அதனால அந்த இவருக்கு அடிக்கடி போன் பண்ணுவேன், இவர் எடுக்கலன்னா அந்த மந்திரவாதி நம்பர் கொடுத்திருந்தாரு அவருக்கு பண்ணுன்னு சொல்லிட்டு, அதனால அந்த மந்திரவாதி நம்பரை நான் ஞாபகத்துல இருந்தது. அப்ப நான் அந்த சொன்னேன், என்கிட்ட பேச முடியாது, ஒரு கர்ச்சிப்ப கூட என்னால ஒரு கையில தூக்க முடியாது, அந்த அளவுக்கு மோசமா இருந்தா.

0: சும்மா இப்படி ஆனீங்க, ஐயா உங்களை பாத்தாரா பாக்கலையா அப்படின்னு நான் சொன்னேன். பாத்தார் சாமி, ஆனா 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ண யாருமே காப்பாத்த முடியலன்னு சொல்லிட்டாங்கன்னு உடனே சொன்னாரு. நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்திடுறேன், நீங்க 48 நாள் பூஜை பண்ணீங்கன்னா போதும் அப்படின்ட்டாரு. எனக்கு ஒரு சந்தோஷம், நல்ல வேலைக்கு நம்ம வீட்டுக்காரர் கைவிட்டாலும் மந்திரவாதி நம்மளை எப்படியும் காப்பாத்திடுவாருன்னு ஒரு சமாதான சந்தோஷம் வந்துச்சு. உடனே சரிங்க சாமி, உடனே அவர் கேட்டாரு, நான் எத்தனை மணிக்கு வரணுமா அப்படின்னு. நான் சொன்னேன், 10 மணிக்கு வந்துட்டு 12 மணிக்கு போயிடுங்க சாமி அப்படின்னு. ஏமா அந்த டைமுக்கு நான் திருவான்மையூர்ல இருந்து டிராபிக் எல்லாம் இருக்கும், வர முடியாது அப்படின்னாரு. நான் ஏன் 10 மணின்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு முறை அந்த மந்திரவாதியை நான் வீட்டுல கூப்பிட்டு இருக்கும் போது எனக்கு தெரியாம நீ ஏன் மந்திரவாதியை கூப்பிட்டுன்னு மந்திரவாதிய அடி பின்னி வேறாங்க. இவர் தான் வேணாம்னு சொல்லிட்டாரு கேட்டதுக்கு. இந்த மந்திரவாதி எல்லாம் வேண்டாமா, நான் கேரளாவுக்கே கூட்டிட்டு போயிட்டேன், இவன் சும்மா ஏமாத்துவேன். ஏன்னா அவர் கூட சேர்ந்து இவரும் ஏமாத்திக்கிட்டு இருந்தவர் தானே, நான் தெரியாமதான் கூப்பிடுறேன். உடனே அவர் சொல்லிட்டாரு, அடிப்பாருன்னு பயந்துகிட்டு நான் அப்படி சொன்னேன். அவர் சொல்றாரு, நீங்க சொல்ற டைமுக்கு வர முடியாதுமா அப்படின்னாரு. அப்ப என்னதான் பண்ணலாம் சாமின்னு கேக்கும் போது, எனக்கு மதுரவாயிலேயே ஒரு வீடு எடுத்து வச்சிருங்க, நான் டெய்லி 10 மணிக்கு வந்துட்டு, ஏன்னா 1 மணிக்கு ஐயா எனக்கு சாப்பாடு கொடுக்க வருவாங்க, 9 மணிக்கு கிளம்பிடுவாரு, எனக்கு 1 மணிக்கு மாத்திரை எல்லாம் கொடுக்கணும்னு வருவாரு, அதனால நான் 10 மணிக்கு வந்துட்டு 12 மணிக்கு அனுப்பிடலாம்னு ஐடியா பண்ணிட்டேன். உடனே நான்
1: 48 நாள் பண்ணணும்,
0: அதுக்கு பின்னாடி பாருங்க மேம், ஒரு வீடு பார்த்து காசு கொடுத்து வீடு பார்த்து வச்சிட்டேன். டெய்லி காலையில மந்திரவாதி வருவாங்க, வந்த உடனே என்ன ரெண்டு வேலைக்காரமும் தூக்கி கொண்டு போய் தான் பூஜை ரூம்ல உட்கார வைக்கணும். டெய்லி மந்திரவாதி காலையில 10 மணிக்கு வருவாரு, பூஜை ரூம்ல போனோடனே எல்லா வேப்பலையும் வச்சு அடிச்சுட்டு 12 மணிக்கு 1500 கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுவாரு. இப்படியே போய்கிட்டே இருந்தது. ஒரு நாள் வேலைக்காரமா வந்து சொன்னாங்க, அம்மா நாளைக்கு மந்திரவாதி வந்தா குடுக்கறதுக்கு காசு இல்ல அப்படின்னு. நான் கேட்டேன், அம்மா 48 நாள் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மா வேலைக்காரமா சொன்னாங்க, அம்மா 5 மாசம் ஆயிடுச்சுமா அப்படின்னு. நிச்சயமாவே அம்மா, 48 நாள் தான் என்கிட்ட மந்திரவாதி சொன்னது, ஆனா 5 மாசம் வரைக்கும் மந்திரவாதி வந்துட்டு போயிருக்கா, எனக்கு எதுவுமே தெரியல. நான் தான் சொல்றேன், 108 வயசு பாட்டி மாதிரி இருந்தேன்.
1: 5 மாசமா நீங்க பணத்தை குடுத்துட்டே
0: பண்ணிட்டு இருந்திருக்கேன். சரிங்கம்மா, நாளைக்கு மந்திரவாதி வந்தா கேக்குறேன்னு சொல்லிட்டேன். மறுநாள் காலையில மந்திரவாதி வந்துட்டாரு. அப்ப நான் கேட்டேன், சாமி நீங்க என்ன 48 நாள்ல காப்பாத்துறேன்னு சொன்னீங்களே, 5 மாசம் ஆயிடுச்சு, நீங்க என்ன காப்பாத்தவே இல்லையே அப்படின்னு சொன்னேன். அவர் சொல்றாரு, உங்களை என்னால காப்பாத்த முடியாதுமா அப்படின்னாரு. ஏன் சாமி, நீங்க காப்பாத்துவேன்னு நம்பிதானே நான் செய்தேன், நீங்க இப்படி பண்ணிட்டீங்களேன்னா நானாம அவங்களை பணம் கொடுக்க சொன்னேன், நீங்களா பணம் கொடுத்து என்ன கூப்பிட்டீங்க, நான் என்ன பண்ண முடியும் உங்களுக்காக? நாளைக்கு கேரளா ஒரு புதிய மந்திரவாதி வர வச்சிருக்கேன், நீங்க 10,000 ரூபாய் ரெடி பண்ணி வைங்க, நீங்க 10,000 ரூபாய் கொடுத்தாதான் நாளைக்கு அந்த மந்திரவாதி வருவாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க சாமின்னு சொல்லிட்டு மந்திரவாதி அன்னைக்கு போயிட்டாரு. அப்ப நான் முடிவு பண்ணேன், இனி நம்ம உயிரோட இருக்க கூடாது, நாம எப்படி இப்படி இவ்வளவு நாளைக்கு அவஸ்தப்படணும், நம்மளால நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களும் அவஸ்தப்படுறாங்களே, நம்ம பட்னியா கடந்தே செத்து போயிடணும்னு சொல்லி எங்க வேலைக்காரமாவை கூப்பிட்டு சொன்னேன். அம்மா நாளையில இருந்து நீங்க எனக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டாம், நான் இப்படியே பட்னியா இருந்து செத்துற போறேன்னு சொல்லிட்டு சாப்பிடவே இல்ல. அம்மா வந்து கேட்டாங்க, என்னம்மா இப்படி சொல்றீங்களேன்னு. நான் சத்தம் போட்டோடனே, உங்க வேலையை பார்த்துட்டு போங்கம்மா, சொல்றத மட்டும் கேளுங்கன்னு சொன்னோட வேலைக்காரமா என்ன செய்வாங்க, போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி முழுசா நான் எல்லா தெய்வத்தையும் கூப்பிட்டேன். நான் இந்த உலகத்துல எனக்கு பிறந்ததுல இருந்து இத்தனை வருஷம் நான் எத்தனை தெய்வத்தை கும்பிட்டனோ எல்லா தெய்வத்தையும் கூப்பிட்டேன், என்ன வந்து காப்பாத்துங்க, யாராவது ஒருத்தர் வாங்களே, நான் சாகுற நிலைமையில இருக்கனே, என் பிள்ளைங்க அனாதையா நிக்க போறாங்களே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு காலையில இருந்து நான் எதுவுமே சாப்பிடல. மறுநாள் காலையில வரைக்கும் நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்ல. நான் எப்படியாவது பட்னியா இருந்தாவது செத்துடணும்னு நான் கும்பிட்ட எல்லா தெய்வத்தையும் கூப்பிட்டுட்டு இருக்கேன், யாருமே வந்து பேசவோ காப்பாத்தவோ எதுவும் செய்யல. மறுநாள் காலையில மந்திரவாதி வந்துட்டாரு.
1: மந்திரவாதியே வர வச்சிட்டீங்களா?
0: வர வைக்கல நானு. இவ அந்த சாதாரண மந்திரவாதி மட்டும் வராரு, நான் 10,000 ரூபாய் ரெடி பண்ணி வச்சிருப்பேன், வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. மறுநாள் காலையில மந்திரவாதி வந்துட்டாரு. வந்தோடனே, அம்மா பணம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்களான்னு கேட்டாரு. நான் சொன்னேன், ரெடி பண்ணிட்டேன் சாமி, பணம் எனக்கு 1 மணிக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு. அவர் கோவம் வந்துருச்சு, என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. நான் சொன்னா, என்ன சாமி செய்ய முடியும், கேட்ட இடத்துல 1 மணின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, நாளைக்கு நீங்க பணம் கொடுத்தாதான் நான் வருவேன், இந்த 10,000 வாங்கிட்டு போய் கொடுத்தாதான் கேரளா மந்திரவாதியே வருவாரு அப்படின்ட்டாங்க. சரிங்க சாமி, அப்ப நான் போறேன், நாளைக்கு பணம் ரெடி பண்ணி வைங்க. நான் சொன்னேன், எப்பயும் போல இன்னைக்கும் நீங்க பூஜை பண்ணிட்டு போயிருங்க சாமி அப்படின்னு. அப்ப இன்னைக்கோட லாஸ்ட்மா, நாளைக்கு பணம் கொடுக்காம நான் வரமாட்டேன்னாரு. சரிங்க சாமின்ட்டு, எப்பயும் போலாமா என்ன கூட்டிட்டு போய் பூஜை ரூம்ல உட்கார வச்சாங்க. அவரைதான் மாலை எல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு குத்து விளக்கு ஏத்துங்கன்னு சொன்னாரு. நான் பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வச்சு என்ன ரெண்டு விளக்காரமும் புடிச்சுக்கிருவாங்க டெய்லி, இல்லன்னா நான் இப்படி கீழே விழுந்துருவேன். அப்ப அந்த மந்திரவாதி கீழே உட்கார்ந்து இருப்பாரு, வேப்பலையை வச்சு இப்படி அடிச்சிட்டு இருப்பாரு. அப்ப என்ன குத்து விளக்கு ஏத்துன்னு சொன்னேன், வேலைக்காரமா பத்த வச்சு என் கையில குடுத்தாங்க, நான் இப்படி

0: போனேன். கீழே உட்காந்து என்ன மந்திரவாதி இப்படி நிமிந்து என்ன பாத்துட்டு விளக்கேத்த அதை நிறுத்துமா அப்படின்னாரு. நான் கேட்டேன் ஏ சாமி நிறுத்த சொல்றீங்க, நீ பூஜை ரூம் மட்டும் எந்திச்சு வெளியில போமா அப்படின்னாரு. அப்ப நான் கேட்டேன் இவ்வளவு நாள் நான் பழம் கொடுக்கும் போது நல்லா இருந்தது, இன்னைக்கு நான் பணம் இல்லன்னு சொன்னோன்னே விளக்கேத்த வேணா வெளிய போக சொல்றீங்களா அப்படின்னு கேட்டேன். உடனே அவரு கேட்டாரு, ஏமா நீ ஏதாவது அந்நிய தெய்வத்தை கூப்பிட்டியா அப்படின்னு. நான் கேட்டேன் அந்நிய தெய்வம்னா யாருன்னு கேட்டேன். அம்மா பொய் சொல்லாத நடிக்காதமா, இந்த கிறிஸ்தவங்க எல்லாம் கும்பிடுவாங்களே, ஏ சாமியை நீ கூப்பிட்டியாமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் சொன்னேன் இல்ல நான் ஏசாமிய கூப்பிடவே இல்லையே அப்படின்னு சொன்னேன். அவரு நீ பொய் சொல்ற, உன் உள்ளத்துல ஏசாமி தெரியறாரு அப்படின்னு சொன்னாரு மந்திரவாதி. நானும் குனிஞ்சு பார்த்தேன், எங்க சாமி காணோம் ஏசாமி என்ன, மா உனக்கு அறிவில்ல, உன் உள்ளத்துல ஏசாமி தெரியறாருமா, அவருக்கு தெரிஞ்சிருக்கு உள்ளத்துல ஏசாமி தெரியறாருமான்னு பூஜை ரூம் விட்டு வெளியில ஓடி வந்துட்டாரு. எந்திரிச்சு ஹாலுக்கு
1: கூப்பிடவே இல்ல,
0: நான் கூப்பிடவே
1: எத்தனை கூப்பிடணும் தோணல தோணல
0: தெரியல, காப்பாத்துவாருன்னு எனக்கு தெரியாது.
1: ஆனா எதுவுமே இல்லாம அவர் சொன்னார் அந்த பூசாரி. ரொம்ப அதிசயமா இருக்கு பியூலா, உங்களை வந்து ரூம் விட்டு அனுப்பிச்சிட்டாரு அவரு.
0: அவர் வெளியில இருந்து ஓடி வந்துட்டாரு, நான் ரூம்ல தான் உள்ள உட்கார்ந்து இருக்கேன், அவர் வெளியில ஓடி வந்துட்டாரு. ஓடி வந்து சொன்னாரு, அம்மா நீங்க கூப்பிடாம உங்க உள்ளத்துல ஏசாமி வரமாட்டாரு, கூப்பிட்டனாலதான் வந்திருக்காரு, நீங்க பொய் சொல்றீங்க, உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க ஏசு சாமிக்கு ஒரு கும்பிடுன்னு சொல்லிட்டு வெளியில ஓடி போயிட்டாரு மந்திரவாதி. ஏன்னா நம்ம பைபிள் வசனம் சொல்லுது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லைன்னு. சங்கீதம் 4:3 சொல்றாரு, கர்த்தர் பக்தி உள்ளவனை தமக்காக தெரிந்து கொண்டார். என்ன தெரிஞ்சு கொண்டிருக்கிறார், நான் கும்பிட தெய்வங்கள் தெரிஞ்சு கொள்ளல.
1: இவ்வளவு தேடிட்டு இருக்கீங்களே அப்படிங்கற ஒரு இது உண்டு பக்தி உள்ளவனை.
0: பின்னாடி மந்திரவாதி ஓடி போயிட்டாரு. நான் அழுகிறேன், சாமி என்னை விட்டுட்டு போகாதீங்க, என் வீட்டுக்கார கூட நம்மள சாமி, உங்களைதான் நான் நம்பி இருக்கேன், நீங்க எப்படியாவது என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி. ஆனா மந்திரவாதி ஓடி குரு நிக்கவே இல்ல. அப்புறம் என்ன பூஜை ரூம்ல இருந்து வேலைக்காரமா தூக்கிட்டு வந்து வெளியில சேர போட்டு உட்கார வச்சாங்க. நான் முடிவு பண்ணேன், இன்னைக்கு எப்படியாவது கத்தி கத்தியாவது இன்னைக்கு நம்ம செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு.
1: அவர் சொன்ன அந்த வார்த்தை எதுவும் மாறுதல உண்டு பண்ணலையா
0: எனக்கு தெரியாது இல்ல, ஏசுசாமி எதுவுமே எனக்கு தெரியல. ஏசாமி வந்திருக்காருன்னு சொன்னாரு அவ்வளவுதான், ஏன் வந்தாரு எதுக்கு வந்தாருன்னு எனக்கு, ஏசாமி அற்புதம் செய்வாருன்னு எனக்கு தெரியாது. அதனால இயேசுவை பத்தி எனக்கு அந்த அளவுக்கு நான் அறியாதனால அதை பெருசா எடுத்துக்கல. அப்ப கொண்டு வந்து ஹால்ல உட்கார வச்சிட்டாங்க சேர போட்டு. நான் அப்படி கத்தி எங்க ஸ்ட்ரீட்டே கேக்குற மாதிரி வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு கத்துறேன், எப்படியா இந்த உலகத்துல எந்த தெய்வமுமே இல்லையா, என்ன வந்து காப்பாத்த மந்திரவாதியை நம்புனே, மந்திரவாதி என்ன விட்டுட்டு ஓடி போயிட்டான், யாராவது ஒரு தெய்வம் என்ன வந்து காப்பாத்துங்களேன் பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சரி நான் கத்தி கதறி அழுகுறேன். அழுதுட்டே இருக்கும்போது அந்த போன மந்திரவாதி அப்படியே திரும்பி வராரு. போகும்போது மந்திரவாதி பயந்துகிட்டு ஓடி போனாரு. வரும்போது பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு சிங்காசனத்துல இருந்து ராஜாதி ராஜா இறங்கி வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டைலா இறங்கி வராரு.
1: அதே மந்திரவாதியா?
0: அதே மந்திரவாதி கேளுங்க மேம், அப்படியே நடந்து வராரு ஸ்டைலா நடந்து. நான் பாக்குறேன் என்னடா மந்திரவாதி பயந்துகிட்டு ஓடுனானே இப்ப திரும்பி வரானேன்னு. அப்படியே அந்த கேட்ல இருந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து நான் இங்க உட்கார்ந்திருக்கேன், இந்த சோஃபால வந்து அந்த மந்திரவாதி பக்கத்துல உட்கார்றாரு. உட்கார்ந்து என்ன பாத்துட்டு இப்படி சிரிச்சுட்டே இருக்கிறாரு. இப்ப நான் கேக்குறேன், சாமி நீங்க போனீங்க, ஏன் திரும்பி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறேன். 3 தடவை கேக்குறேன், 3 தடவையும் பதில் சொல்லவே இல்ல, என்ன பார்த்து சிரிச்சுட்டே இருக்காரு. அப்ப 4வது தடவை கேக்குறேன், நான் அழுதுகிட்டு இருக்கிறேன், என்ன பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா இருக்குதா அப்படின்னு சொல்லி கேக்குறேன். அதுக்கு அவர் சொல்றாரு, என் அன்பு மகளே பியூலா நீ எப்படி இருக்கமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் கேட்டேன், சாமி என் பேரு மீனா தானே, நீங்க என்ன பியூலான்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு. பியூலானா உனக்கு என்னன்னு தெரியுமாமா அப்படின்னு கேட்டாரு. நான் தெரியாதுன்னு சொன்னேன். உடனே நீங்க யார் சாமி அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொல்றாரு, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்தில் நீ ராஜ முடியுமா இருப்பாய், இனி நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் பாலான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிப்பா என்றும் உன் தேசம் பியூலான்னு அழைக்கப்படும், கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார் அப்படின்னு சொன்னாரு. நான் திருப்பி கேட்டேன், சாமி நீங்க எதையோ பேசுறீங்களே, நீங்க பேசுறது எனக்கு எதுவுமே தெரியலையே, ஏன்னா நான் பைபிள் படிச்சிருந்தா தானே இது ஆண்டவருடைய வார்த்தைன்னு தெரிஞ்சிருக்கும், நீங்க எதையோ பேசுறீங்க எனக்கு எதுவுமே புரியல, சாமி நீங்க யாருன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசுங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, நான் தாமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வந்திருக்கேன்.
1: இது வந்து அந்த மந்திரவாதி உருவத்திலேயே,
0: மந்திரவாதி உருவத்துல இயேசுசாமி வந்திருக்காரு. காரணம் அன்னைக்கு எனக்கு தேவை மந்திரவாதி தான், வேற யாரு மூலமா வந்திருந்தாலும் நான் வீட்டுக்குள்ள அனுமதிச்சுக்க மாட்டேன். தெரிஞ்ச டாக்டர் வந்திருந்தாலும் தெரியாத டாக்டர்ஸ் வந்திருந்தாலும் நான் அந்த சமயத்துல கேட்ட திறந்து உள்ள அலோ பண்ணி இருக்க மாட்டேன்.
2: விரும்புனதுல மந்திரவாதியால செய்ய முடியும் நினைச்சேன். உண்மையான வல்லமை என்னன்றது புரியும்.
0: அப்புறம் ஏசாமியே வந்திருக்கமா அப்படின்னு சொன்னாரு. ஏசாமியா எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். எனக்கு தெரியாது மேம், இன்னைக்கு இருந்தா டேடி என்னை விட்டு போகாதீங்கன்னு புடிச்சு வச்சுக்கிருவேன். அப்ப சொன்னேன், ஏசாமியா எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னாரு, நான் உனக்கு ஜீவனை கொடுக்க வந்திருக்கேம்மா அப்படின்னாரு. அப்ப எனக்கு ஜீவனை கொடுங்கன்னு சொன்னேன். அப்ப ஏசாமி சொன்னாரு, நீ பில்லி சூன்யத்தினால பாதிக்கப்பட்டிருக்கம்மா, உலகத்துல ஒன்னு ஆக்சிடென்ட் சொன்னாரு, இந்த உலகத்துல உன்னை யாராலும் காப்பாத்த முடியாது, நான் உன்னை காப்பாத்துவேன், நான் அநேக சபையில அசைவாடுறேன், ஏதாவது ஒரு சபைக்கு வாமா உடனே உனக்கு நான் ஜீவனை கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னாரு. சரிங்க ஏசப்பானே, நான் போறேம்மா, நீ மறந்துடாம சபைக்கு வந்துருன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போறாரு மேம். நான் பாக்குறேன் ஏசாமின்னு சொன்னாரு, எந்த பக்கம் போறாருன்னு சொல்லி பாக்கலாம்னா அந்த படிக்கட்டு இறங்கினாரு, அவ்வளவுதான் மறைஞ்சிட்டாரு. உள்ள இருந்து போய் படிக்க ஸ்டெப் இறங்கின உடனே மறைஞ்சிட்டாரு. இப்ப நான் யோசிச்சேன், இப்படி ஒரு மனசு இருக்காரா ஏசாமின்னு, ஜீவனை குடுக்கறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு மத்தியானம் ஒரு மணிக்கு வீட்டுக்காரு வந்தோடனே எப்படியாவது கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணு, இத சர்ச்சுக்கு கூட்டிட்டு போக சொல்லலாம், நம்மளுக்கு ஏசப்பா ஜீவனை குடுத்துருவாருன்னு ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்து இருக்கேன். வெளியவே
1: ஒரு கிறிஸ்தவ கடவுள்னாச்சும் தெரியும், அந்த பேசிக் தெரியும்,
0: ஏசாமி பத்தி தெரியும். அப்போ இவர் வராரு ஒரு மணிக்கு, வந்தோடனே என்னமா வெளியே உட்கார்ந்து இருக்க அப்படின்னு கேட்டாரு. நான் அஞ்சு மாசமா மந்திரவாதிய கூப்பிட்டது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒரு மந்திரவாதிய கூட்டிட்டு வந்தாங்க, யாரடி அவன் அப்படின்னாரு. இல்ல உங்களுக்கு தெரியாதா அந்த பக்கத்துல இருக்காங்க அப்படின்னு என்ன சொன்னேன்னு, இல்லங்க மந்திரவாதி மூலமா ஏசப்பான்னு ஒருத்தர் வந்து பேசினாரு, அவர் சொல்ற நான் உனக்கு ஜீவனை கொடுக்கறேன், நீ சர்ச்சைக்கு வா, நீ பில்லி சூன்யத்தினால பாதிக்கப்பட்டிருக்க அப்படின்னு சொல்றாருங்கண்ணு. இவர் சொன்னாரு, நீ கோடிக்கணக்குல சொத்து வச்சிருக்கியம்மா, பில்லி சூன்யம் பண்ணி உன் சொத்தெல்லாம் எடுத்துட்டு போக போறாங்க, பில்லி சூன்யெல்லாம் கிடையாது, அந்த ஏசு சாமி எல்லாம் நம்ம கும்பிடுற தெய்வம் இல்ல, அதெல்லாம் வேறவங்க கும்பிடுற தெய்வம், இந்த வீட்டுக்குள்ள நீ ஏசாமின்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டாரு. இல்லங்க உண்மைதாங்கண்ண, ஒரு அடி வச்சாரு மேம், பத்தடி தூரம் போய் சேரோட கீழே வேலைக்காரம ஓடி வந்து தூக்கிட்டு ஒரே வார்த்தை சொன்னாரு, அம்மா இவகிட்ட சொல்லி வச்சிருங்க, ஏசாமின்னு இந்த வீட்டுக்குள்ள இவ சொன்னானா நானே உசியப்பட்டு சாகடிச்சு தூக்கி புதைச்சிருவேன், உங்க வீட்டுல இருந்து வந்து கேட்டாங்கன்னா அவ செத்துட்டான்னு சொல்லிடுவேன், அதனால இனி ஏசு சாமி நீ சொல்லக்கூடாது.
1: அதாவது உங்க இடத்துல இருந்து நான் புரிஞ்சுக்க பாக்குறேன், அதனால கேக்குறேன், இவ்வளவும் நம்ம ட்ரை பண்ணிட்டோம், எவ்வளவு வணங்கி எவ்வளவு பணம் செலவழிச்சிருக்கோம், மந்திரவாதிகள் வந்தாங்க போனாங்க, இது வந்து ஒண்ணுமே ஒரு சபைக்கு போக சொல்றாங்க அவ்வளவுதான், அவரால ஒருவேளை சுகம் கொடுக்க முடியுமோ அப்படின்னு மனசுல தோணும்.
0: நீ செத்தாலும் இந்து முறைப்படிதான் அடக்கம்
2: பண்ணுவேன். நீ நிறைய பேர் வைராகியத்துலதான் இயேசுக்குள்ள வர்றது கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வைராகியம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால ஒய்ஃப் வருவாங்க ஹஸ்பண்ட் வர மாட்டாரு, ஹஸ்பண்ட் வருவாங்க ஒய்ஃப் வர மாட்டாங்க, காரணம் அந்த ஜாதி அவங்களுடைய சொந்த பந்தங்கள் நம்மளை விட்டு போயிரும். கிறிஸ்தவம்னா ஒரு தாழ்த்தப்பட்ட கடவுள்,
1: என்னமோ
2: ஒரு வெளிநாட்டு கடவுள்,
1: இல்ல எங்க கடவுள் எங்களுக்கு எல்லாம் ஏதோ போயிட்டு இருந்தா ஓகே, உங்களுக்கு உங்களை பொறுத்தவரையும் வந்து நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சு, ஆனாலும் உங்களுக்கு முடியல
2: முடியல
1: அந்த நேரத்திலயும்
0: கூட்டிட்டு போக மாட்டேன், வீட்டுலயே செத்தாலும் இப்படி இந்துவா தான் நீ சாகணும்.
1: நீங்க இப்படி ஒருத்தர் வந்தாரு சொன்னாரு அதெல்லாம் சொல்லி நம்பல,
0: நம்பல, அதான் சொல்லிட்டாரு, அவன் உட்ட பணத்தை ஏமாத்தி வாங்குறதுக்காக வந்து எவனோ மந்திரவாதி பேசிட்டு போறான் அப்படி. ஏசாமி எல்லாம் இந்த உலகத்துல இல்ல, உங்ககிட்ட வந்து அவரெல்லாம் பேச மாட்டாரு, நம்மள தேடி எதுக்கு அவரு வர போறாரு அப்படின்ட்டாரு. சரிங்க இனி நான் சொல்ல மாட்டேன்னு விட்டுட்டேன். அதுக்கு பின்னாடி அப்பப்ப சொல்லுவேன், ஏங்க ஏசாமின்னு சொன்னாரு, சும்மா நீங்க சர்ச்சில் போய் உட்கார வச்சு பாருங்களேன், ஏன்னா எங்க ஏரியால 52 சர்ச் இருக்குன்றாங்க மதுரவாயில, எனக்கு ஒரு சர்ச்சு கூட தெரியாது, தெரிஞ்சிருந்தா கூட இவர் வேலைக்கு போனோடனே நானே ஆட்டோ பிடிச்சு கூட ஓடி இருப்பேன். அப்ப நான் அந்த அளவுக்கு ஒண்ணுமே தெரியாத ஒரு மக்கு சாம்பிராணியா இருந்திருக்கேன். இன்னைக்கு என் ஜனங்கள் யாரும் என்ன மாதிரி மக்கு சாம்பிராணியா இருக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் இங்க இன்னைக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு பின்னாடி நான் அப்பப்ப சொல்லுவேன், ஒரே ஒரு நாள் கூட்டிட்டு போய் சர்ச்சில் உட்கார வைங்கன்னு சொல்றேன். இவர் எல்லாருக்கும் என்ன சொல்றாரு, அப்பப்ப ஏசுன்னு சொல்றா, அவளுக்கு ஏதோ மென்டல் அட்டாக் ஆயிருச்சு ஆரம்ப ஸ்டேஜ்னு எல்லா ஊர்ல இருக்க சொந்தக்காரவங்க எல்லாம் என்ன பாக்க வந்துட்டாங்க, என்னமா ஏசு ஏசுன்னு புலம்புறே, அவங்களுக்கும் வந்து ஏசுவை பத்தி தெரியாது, அப்ப மென்டல் ஆயிட்டுன்றாங்க, வாமா இதான் ஆரம்ப ஸ்டேஜ், முத்தி போயிடுச்சுன்னா நீ துணியை கிழிச்சுக்கிட்டுதா ரோட்ல தெரியணும், நீ வா எப்படியாவது இப்ப காப்பாத்திடுறோம்னு நான் சொன்னேன். அப்ப எனக்கு உள்ளத்துல ஒரு ஏசாமி என்ன காப்பாத்துவாரு வந்து பேசினாரு. நான் நான் சொன்னேன், இனிமேல் யாரும் என் வீட்டுக்கு வராதிங்க, நான் நல்லா தான் இருக்கேன், நான் மென்டல் ஆகல, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்ன ஏ சாமி காப்பாத்துவாரு, நீங்க போங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கு பின்னாடி யாரும் வீட்டுக்கு வரதில்ல. அதுக்கு பின்னாடி நான் ரொம்ப சாகுற நிலைமைக்கு வந்துட்டேன் மேம். ஏற்கனவே 1.5 வருஷம் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலா சுத்திட்டு இருந்தேன், 5 மாசம் என்ன மந்திரவாதி ஏமாத்திட்டான். அதுக்கு பின்னாடி 1 மாசம் தான் என்னால உயிரோட இருக்க முடிஞ்சது. அதுக்கு பின்னாடி ஒரு நாள் நைட் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டேன், டாக்டர் கூட்டிட்டு வந்து பாக்கும்போது அவங்க இறந்துருவாங்க, நீங்க சொல்ல வேண்டியவங்களுக்கு எல்லாம் சொல்லிடுங்க, இவர் ஹாஸ்பிட்டல் எல்லா ரிலேஷனுக்கும் சொல்லிட்டாங்க, அவங்க வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நாள் காலையில 9 மணிக்கு பால் ஊத்துறாங்க, நான் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு. அப்ப பால் ஊத்தும் போது எனக்கு ஞாபகம் வந்தது, ஐயோ நம்ம செத்து போயிடுவோம் போல் இருக்கு, நமக்கு பால் ஊத்துறாங்க. அப்ப ஏசப்பா எனக்கு ஞாபகம் வந்தது, நான் அந்த சாகுற வேலையில கூட எனக்கு பால் ஊத்தும் போது எனக்கு ஏசப்பா ஞாபகம் வந்தது. என் உள்ளமும் இருதயமும் ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுது. ஒரு பக்கம் எனக்கு பால் ஊத்துறாங்க, என் உள்ளமும் இருதயமும் ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுது, ஏசப்பா நீங்க எங்க இருக்கிறீங்க, ஏசப்பா நீங்க இறங்கி வாங்க, நீங்க வந்து இப்ப எனக்கு ஜீவனை குடுக்கலன்னா நான் செத்து போயிருவேன் ஏசப்பா, அன்னைக்கு வந்து நீங்க சொன்னீங்களே நான் உனக்கு ஜீவனை குடுக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரு சொந்தக்காரங்க யாருமே நம்ப மாட்டாங்க, பிளீஸ் ஏசப்பா என் பிள்ளைங்களுக்காக நீங்க வந்து எனக்கு ஜீவனை குடுங்க ஏசப்பான்னு சொல்லி கதறி அழுதுட்டேன். அதோட முடிஞ்சு போச்சு, ஏசப்பாவை மறந்துட்டேன். அன்னைக்கு ஃபுல்லா பால் ஊத்திட்டே இருக்கிறாங்க, நான் மறித்து போகவே இல்லை. 2வது நாள் காலையிலயும் அந்த 9 மணிக்கு ஞாபகம் வருது, அந்த 9 மணிக்கு பால் ஊத்தும் போது ஞாபகம் வருது. இன்னைக்கு சொன்ன வார்த்தையே நாளைக்கும் சொன்னேன், ஏசப்பா என்ன வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு. அன்னைக்கும் நான் மறித்து போகவே இல்லை. திருப்பி 3வது நாளும் எனக்கு பால் ஊத்துறாங்க. பால் ஊத்தும் போது ஒரு ஒருத்தரும் சொல்றாங்க, ஏன் தான் இப்படி இழுத்திட்டு இருக்கிறாளோ, சாகாம இருக்கிறாளே, இப்படி எல்லாம் ஒரு ஒருத்தரும் ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டே இருக்கிறாங்க. அந்த 3வது நாள் காலையிலயும் அந்த வார்த்தையை சொல்லிட்டு அழுதேன். பாருங்க, சங்கீதம் 50:15 சொல்றது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, கர்த்தராகிய நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாயின். இன்னைக்கு இந்த இடத்துல மகிமைப்படுத்துற அளவுக்கு என் தேவன் வைத்திருக்கிறார், எவ்வளவு பெரிய கடவுள். அதுக்கு பின்னாடி நான் அப்படி சொல்லி கத்தி அழுதேன், ஆண்டவரே என்னை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லி. 3வது நாள் அப்ப என்னுடைய இருதயத்தின் வேதனையும் கண்ணீரை கண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க. அன்னைக்கு நைட்டு 3வது நாள் நைட்டு வேலூர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி ரூபின்னு இருக்காங்க, அவங்க ஊழியம் பண்றவங்க தான், ஆனா ஆண்டவரை பத்தி எனக்கு ஒரு நாளும் அப்படி ஒரு டீட்டெயிலா அவங்க பேசினதே கிடையாது. அவங்க கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, நீ உடனே கிளம்பி, ஏசப்பா போய் சொல்லியிருக்காரு, நீ உடனே கிளம்பி சென்னைக்கு போனா மீனா கூட பேசணும் அப்படின்னு. அவங்க ஒரு ஊழியம் பண்ற ஊழியக்கார லேடி, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, என்னாச்சு டேடி மீனாக்காவுக்கு அப்படின்னு. ஆண்டவர் சொன்னாரா, நான் சொன்னதை மட்டும் நீ செய்யமானோன்னு நைட்டு 10 மணிக்கு போய் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. உடனே அவங்களுக்கு கணவர் கிடையாது, 3 பிள்ளைங்களே பக்கத்து வீட்டுல விட்டுட்டு சென்னைக்கு கிளம்பி வந்து அவங்க ரிலேஷன் வீட்டுல தங்கிட்டாங்க. எங்க வீடு ஆனா அவங்களுக்கு தெரியாது. மறுநாள் காலையில 6 மணிக்கு ஆண்டவர் சொல்றாராம், சீக்கிரம் எழுந்து கிளம்பு, நான் 7 மணிக்கு மீனாவோட பேசணும்னு. ஒருவேளை 7:01 7:02 கூட என்னுடைய உயிர் போற மாதிரி இருந்திருக்கலாம். அவங்களும் 6 மணிக்கு கிளம்பிட்டாங்களா, எந்திரிச்சு வாமா போகலாம். அந்த லேடிக்கு என்ன தெரியும், ஃப்ரெண்டு தான் எனக்கு அவங்க, ஆனா எங்க வீடு அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க கிளம்பிட்டாங்களா, ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க, வாமா போலான்னு ஏச அப்படின்னு சொல்லிட்டு, இல்லம்மா அதுதான் உங்க மீனாக்கா அப்படின்னு இருக்காங்க. அப்ப ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க, அக்கா இப்படி ஆயிட்டீங்களே, உங்களை அண்ணன் பாத்தாரா பாக்கலையா அப்படின்னு. உடனே நான் கேக்குறேன், ரூபி என் வீடு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, எனக்கு உங்க வீட ஒரு விஐபி காமிச்சாருக்கா அப்படின்றாங்க. எனக்கு தெரியாத விஐபி யாரு அப்படின்னு கேக்குறேன். அவங்க சொல்றாங்க, இல்லக்கா அந்த விஐபி உங்களுக்கு தெரியாது, நான் போகும்போது யாருன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க மேம், 4 நாளா எனக்கு பால் ஊத்திக்கிட்டு இருக்கிறாங்க, திடீர்னு 4வது நாள் காலையில ஒரு விருந்தாடி வந்தா என்னால எழுந்திரிச்சு பேச முடியுமா? 2 கொரிந்தியர் 12:9 அழகாக போட்டிருக்கு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலகீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அந்த வசனத்தின் பாருங்க, நான் இயேசு தெரியாம இருந்தாலும் மரித்து போற வேலையில கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த சகோதரி வந்தோடனே பேசுறதுக்கு எனக்கு பலனை கொடுத்திருக்கிறார். உடனே அவங்க கேட்டு விசாரிக்கிறாங்க, அக்கா எப்படி இருந்தீங்க, ஏன் அண்ணன் உங்களை பாத்தாரா பாக்கலன்னு எல்லாமே விசாரிக்கிறாங்க. டாக்டர் உங்களை என்ன சொன்னாங்கன்னு எல்லாருமே என்ன கைவிட்டாங்க. ரூபி நான் கும்பிட்ட தெய்வம் என்ன கைவிட்டுருச்சு, நான் போன மருத்துவர்கள் விட்டாங்க, நான் போன மந்திரவாதி விட்டாங்க, எல்லா மனுஷனும் விட்டாங்க, இந்த உலகத்துல இனி என்னை காப்பாத்த யாருமே இல்ல. ரூபி
1: பால் ஊத்திட்டு இருக்காங்கன்னு சொல்ல வேண்டிய
0: அப்படின்னு சொல்றேன், 4 நாளா இன்னைக்கு பால் ஆள் ஊத்துறாங்க ரூபி, அக்கா செத்து போயிடுவேன் ரூபி, என்னை எப்படியாவது காப்பாத்து ரூபி, இப்பயோ பிறகோ இன்னும் கொஞ்ச நேரத்துல அக்கா செத்து போயிடுவேன் ரூபி அப்படின்ற அவங்க சொல்றாங்க. இல்லக்கா, உங்களை காப்பாத்த ஒரு தெய்வம் இருக்காருன்றாங்க. யாரு ரூபின்ற? ஏசப்பாக்கா. நின்னா ரூபி, நீ வேலூர்ல இருந்து என்ன மாத்த வந்திருக்கியா அப்படின்னு சொல்றேன்.
1: நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க நம்பிட்டீங்க.
0: எனக்கு இயேசு தெரியாது. சரி, அந்த சூழ்நிலையில ஏதோ மாத்த போறாங்க போல அப்படின்ட்டு, என்ன நீங்க மாத்த வந்திருக்கியா ரூபின்ற அவங்க சொல்றாங்க. உங்களை மாத்தறதுனால எனக்கு யாராவது பணம் கொடுக்க போறாங்களா, இல்ல பெரிய கிரீடமா கொடுக்க போறாங்களா? இல்லக்கா, மரித்த லாசருவ நாலாவது நாள் உயிரோடு எழுப்பின தேவன் இயேசு கிறிஸ்துக்கா, அவரால் கூடாதது ஒண்ணுமே இல்ல, செங்கடலை ரெண்டா பிளந்தாருக்கா.
1: அதனால உங்களுக்கு ஒரு விசுவாசம் வந்து அவங்களை ஜெபிக்க சொன்னீங்களா?
0: அப்படின்னு நான் சொன்ன விசுவாசம் அப்ப கூட எனக்கு வரல. நம்மள மாத்திர போறாங்க கிறிஸ்டின்லன்னு சொல்லிட்டு வேண்டா ரூபி, அண்ணன் திட்டுவாருன்னு அவங்க சொன்னாங்க. அண்ணன் ரெண்டு வருஷமா உங்களை காப்பாத்தினாரா, அண்ணனால முடியாதுக்கா, ஏசாமியால முடியும் அப்படின்னு. வேண்டா ரூபி, அண்ணன் திட்டுவாருன்னு. அக்கா நீங்க செத்துட்டீங்கன்னா உங்க புள்ள அனாதி அனுப்பாங்கன்னு அவங்க அழுதாங்க. ஏன்னா நான் இன்னைக்கு மேடையில சொல்லுவேன், கிறிஸ்தவர்கள் விசேஷித்தவர்கள். அந்த சகோதரி கதறி கதறி அழுதாங்க. அக்கா பிளீஸ் அக்கா, எனக்காக அக்கா, நான் உங்களுக்காக வேலூர்ல இருந்து வந்திருக்கேன்னு. நான் என்ன நினைச்சேன், பாவம் ரூபி அழுகுது, ரூபிக்காக நம்ம சரின்னு சொல்லலாம் அப்படின்ட்டு. சரி ரூபி, நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். சரின்னு சொன்னோட என்ன பண்றாங்க, வேலைக்காரமாவும் அந்த சகோதரி சேர்ந்து தூக்கிட்டாங்க. என்ன கட்டில இருந்து கொண்டு வந்து இப்படி செவரு ஓரமா சாய வச்சு இப்படி உட்கார வச்சிட்டாங்க. ரெண்டு வேலைக்காரமா இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. சகோதரி எனக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க கேக்குறாங்க, அக்கா நீங்க இப்ப ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா எனக்காக ஜீவனை கொடுங்கன்னு கேளுங்க, ஏசப்பா ஜீவனை கொடுத்துருவாருன்றாங்க. எப்படி ரூபி, நான் வேற ஏதாவது எனக்கு ஏசப்பாட தோணணும்னா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டேன். நீங்க என்ன வேணாலும் இப்ப உங்க அப்பா அக்கா நீங்க எது வேணாலும் பேசுங்கன்னு சொன்னாங்க. உடனே நான் கண்ண மூடிட்டு கேக்குறேன், ஏசப்பா எனக்காக இல்ல, என்னுடைய ரெண்டு பிள்ளைங்களுக்காக எனக்கு ஜீவனை கொடுங்க ஏசப்பான்னு கேக்குறேன். கேட்டுட்டு திருப்பி யோசிக்கிறேன், ரெண்டு வருஷமா நம்ம படுத்த படிக்க இருக்கும்போது எவ்வளவு பேர் நம்மள பேசினாங்கல்ல, திட்டினாங்கல்ல, நம்ம குடும்பத்தை எல்லாரும் இப்ப ஏசப்பா கிட்ட மாட்டி விட்டுறலாம்.
3: பாகம் இரண்டினை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் கேட்க தவறாதிருங்கள். தேவன் தாமே உங்களை தொடர்ந்தும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
4: மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசாயா 53:4-5 வசனங்களின்படி, நமக்காக சோதனைகளை சகித்து கொண்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தியானித்து எழுதி இசையமைக்கப்பட்ட இந்த பாடலை கேட்போமா?

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: அலபாமா என்ற இடத்திலுள்ள டஸ்கெஜி நிறுவனத்திற்கு பொறுப்பேற்ற சில நாட்களுக்குள் அந்த பட்டணத்தின் பிரத்யேகமான ஒரு பகுதியின் வழியாக திருவாளர் வாஷிங்டன் நடந்து போய்க் கொண்டிருந்தார்.

அறைக்கு சுமந்து சென்று போட்டார். அந்த அம்மாவுடைய வேலைக்கார சிறுமி அவரை யாரென்று அடையாளம் கண்டுகொண்டு தன்னுடைய எஜமானியிடம் கூறினாள். மறுநாள் அதிர்ச்சியிட்டு அந்த அம்மையார் அவருடைய நிறுவனத்திற்கு சென்று, நேற்று நான் வேலை ஏவியது உங்களைத்தான் என்று எனக்கு தெரியாது என்று வருந்தி மன்னிப்பு கேட்டார். அதற்கு அவர், பரவாயில்லையம்மா, அது முற்றிலும் சரிதான். சில சமயங்களில் இப்படிப்பட்ட சிறிய உடல் உழைப்பை செய்வது எனக்கு அதிக மகிழ்ச்சியை தருகிறது. அது மட்டுமல்ல, ஒரு நண்பருக்கு உதவி செய்வது மிகவும் மகிழ்ச்சிதானே என்றார் புகழ்பெற்ற அந்த கல்வியாளர். உடனே அந்த அம்மையார் அவருடன் கை குலுக்கி, அவருடைய தாழ்மையும் பண்புள்ள அணுகுமுறை தன்னை அவர் மீதும் அவருடைய சேவை மீதும் அன்பு கூறச் செய்தது என்றும் கூறினார்கள். சில நாட்களுக்குள் அந்த அம்மையாரின் பணக்கார நண்பர்களை தன்னுடைய வயப்படுத்தி ஆயிரக்கணக்கான டாலர்களை அவருடைய டஸ்க் ஹெஜி நிறுவனத்திற்கு வழங்க செய்ததன் வாயிலாக தன்னுடைய பாராட்டை வெளிப்படுத்தினார்கள். எந்த ஒரு வேலையும் ஆண்டவருக்கென்று செய்தால் அது அற்பமானதல்ல, அது மனிதனின் ஆணவத்தை அடக்குகிறது. எளிய வேலைகளை செய்வது மனிதர்களுடைய மதிப்பை சம்பாதித்து தருகிறது என்பது மட்டுமல்ல, தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறது. இதுதான் தாழ்மைக்கு கிடைக்கும் நிச்சயமான பிரதிபலன். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்றுதான் வேதமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இல்லையா?

ஓ ஃபாதர், தேங்க் யூ. ஓ, நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரமம் நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக இருந்த சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய நாம

पर सिखा दे मैं बार बार करो वी वेलकम यू होली स्पिरिट உங்க பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்க அபிஷேகம் எங்களுக்கு தேவை, எங்களை நடத்துங்க.

வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியாலும் நாவிலே கருக்குள்ள வசனத்தினாலும் பிசாசின் கிரியைகளின் மேல் ஜெயம் எடுப்போம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் சங்கீதம் 149.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜி ஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வின் தலையங்கமாக ஆவியானவரின் முக்கியத்துவம். அப்பா பிதாவி என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். கலாத்தியர் 4:6 ஜீவ வார்த்தை கூட உங்களை சந்திக்கிறோம். பிதாவானவர் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் மூலமாய் உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் அநேகர் பரிசுத்த ஆவியின் முக்கியத்துவத்தையும் பிரயோஜனத்தையும் அறிந்து கொள்வது இல்லை. இது எத்தனை பரிதாபம்! ஒருமுறை தாவரவியல் நிபுணர் ஒருவர் மிக அருமையான மாம்பழ ரகம் ஒன்றை கண்டுபிடித்தார். அந்த ரகத்தை சேர்ந்த 2 செடிகளை 2 பேருக்கு ஆளுக்கு ஒன்றாக அன்போடு பரிசாகவும் தந்தார். ஒருவர் அந்த செடியை நட்டு உரமிட்டு தண்ணீர் பாய்ச்சி கண்ணும் கருத்துமாய் கவனித்ததனால் அந்த மரம் நன்கு வளர்ந்து நல்ல மாம்பழங்களை 1000 கொடுத்தது. ஆனால் அடுத்தவரோ அந்த மரத்தின் விசேஷத்தை அறியாமல் ஏனோ தானோ ஒன்று நட்டு வைத்திருந்தார். அதற்கு தண்ணீர் ஊற்றி சரியாக பராமரிக்கிறதுனால நாளடைவில் அந்த செடி பட்டு போயிற்று. பட்டு போன செடியை பார்த்ததும் அதை கொடுத்த தாவரவியல் நிபுணருக்கு அதிக துக்கம் ஏற்பட்டது. கத்தரும் அப்படித்தான் வெளியேறப்பட்ட பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியினால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவரின் முழு பலனையும் நீங்கள் அனுபவிக்கிறீர்களா, அல்லது ஆவியானவரை ஏனோ தானோ ஒன்று அசட்டை பண்ணி கிடைத்த வாய்ப்பை வீணடிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். அவர் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருந்ததினால் பாவ சோதனைகளை மேற்கொண்டார், பிசாசுகளை துரத்தினார், 1000,000,000 அற்புதங்களை நிகழ்த்தினார். இந்த ஆவியானவருடைய கிருபையினாலே மனுஷருடைய இருதயங்களில் உள்ளவைகளை அறிந்து கொண்டார், வல்லமையாய் பிரசங்கித்தார், இடைவிடாமல் ஊழியம் செய்தார். ஆதி அப்போஸ்தலர்களை பாருங்க, அவர்கள் பரிசுத்த ஆவியினால நிரம்பி இருந்ததுனால தங்களோட ஊழியங்களில 3,000-5,000 பேர் என்று ஆத்து மறுபடிய பெரிய அளவில் செய்தார்கள். இயேசுவே இரட்சகர் என்பதை நிரூபித்தார்கள். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் புறஜாதியரை வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய பண்ணினார்கள். இன்று நீங்களும் அதே ஆவியானவரை பெற்றிருக்கிறீர்கள். ஆனால் ஆவியானவரை நீங்கள் எவ்விதமாய் செயல்படுத்துகிறீர்கள்? சிலர் தங்களோடு கூட ஆவியானவர் இருக்கிறார் என்கிறதே மறந்து போய்விடுவார்கள். தங்களுடைய சரீரத்தினாலும் தங்களுடைய ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தவும் மறந்து போனார்கள் என்று 1 Corinthians 6:20 நாங்கள் காணலாம். தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள் இருக்கிற அந்த ஆவியை, பரிசுத்த ஆவியை அனல் மூட்டி எழுப்புங்க. ஆவியின் வரங்களினால நிரப்பப்படுங்கள். ஆவியின் இனிமையான கனிகள் உங்களிலே காணப்பட வேண்டும். ஆமென். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து ஜெருசலேமிலும் ஜூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் அப்போஸ்தலர் 1:8 பவுல் குறிப்பிடுகிறார். ஆம், அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியாக பரிசுத்த ஆவியானவரை எங்கள் இதயங்களிலே நாங்கள் வைத்திருக்கின்ற படியினாலே அவரை துக்கப்படுத்தாமல் வெக்கப்படுத்தாமல் எப்போதும் ஆவியின் நிறைவோடு பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடும் இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தோடும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய ராஜ்யத்தில் பலனுள்ளவர்களாக நிற்கும்படிக்கு 24 நீங்கள் எங்களோடு இணைந்திருங்கள். அதற்காக நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.

ஆண்டவர், இந்த மாலை வேளையில நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், மேலான நாமத்தை உயர்த்துகிறோம், வல்லமை உள்ள நாமத்தை உயர்த்துகிறோம். ஓ வானோர் கூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கத்தக்க நாமமாகிய எங்கள் இயேசுவின் நாமத்தை இந்த மாலை வேளையில் நாங்கள் உயர்த்துகிறோம். நல்ல கையை தட்டி கத்திர உயர்த்தலாமா? கையை தட்டி கத்திர உயர்த்துவோம். என் நாமம் பிரஸ்தாபப்படுகிற எந்த ஸ்தானத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர் இந்த மாலை வேளையிலே இந்த மைதானத்தில் இறங்கி வந்திருக்கிறார். அந்த தேவனுக்கு கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து கணத்தை செலுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி கத்தருகிறாய். ஓ வில்லிப்ட் ஹோலி நேம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் நாட்கள் முடிவரை உம்மை ஆராதிப்போம். ஓ ரஷந்தர பாபால, நல்ல கையை தட்டி ஒரு ஆராதனை உணர்வோடு இந்த மாலை வேளையில கர்த்தருடைய பிரசன்னம் இந்த மைதானம் முழுவதும் அசைவாடி கொண்டிருக்கிறது. தேவ ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நல்ல கையை தட்டி அப்பா

0: கரத்தை உயர்த்திருக்கணும். சில நிமிடத்தில் முடிக்க போறேன்.
1: என் ஜீவன் பிரியும் வரை.
0: எத்தனை பேர் இந்த மாலைகளில் உங்களை அர்ப்பணிக்க போறீங்க? ஆராதனைங்கிறது யாரோ ஒரு பாடலை பாடிட்டு அப்படியே போறது என்பது மாத்திரம் இல்ல, உண்மையாக நம்மை நாமே கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்பதுதான் மெய்யான ஆராதனை. அப்படின்னா அந்த மாலைகளில் எல்லா கரங்களும் உயர்ந்திருக்க, எல்லா கைகளும் தேவ சமூகத்தை உயர்ந்திருக்க, கண்கள் மூடி இருக்கட்டும். சொல்லுங்க பார்க்கல ஒரு அர்ப்பணத்தோடு.

அவரை போல இருந்த தெய்வம் இந்த உலகத்துல வேற யாரும் இல்லைங்க. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மை வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் பாவியா இருக்கும் போதே நமக்காக உலகத்தில் ஒருவர் வந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பாடுபட்டு ரத்தம் சிந்தி ஜீவனை நமக்காக தந்து உயிரோடு எழுந்து இன்றைக்கு நமக்காக ஜீவிக்கிற ஒருவர் இன்றைக்கும் நம்மை நேசிக்கிறார். அநேக நாம் பாவி என்று தள்ளுகிற பொழுது நம்முடைய பாவத்தை பாராமல் பாவத்தை மன்னித்து நம்முடைய நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றுகிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வேளையில் என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போறீங்க? நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். வாருங்கள், நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். அவர் நல்லவர்.

ஆண்டவர், உம்மை போல வேறு ஒரு தெய்வம் இல்லை. எங்களை நேசிப்பதற்கு, எங்களை ஆதரிப்பதற்கு, எங்களோடு கூட இருந்து பாவியான எங்களை நேசித்து உம்முடைய பிள்ளையை போல மாற்றுவதற்கு உம்மை தவிர வேறொருவர் இல்லை. ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பதை நாங்கள் பெருமை கொள்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், நீர் மாறாதவர், நீர் ஒருவரே சிறந்தவர். நல்ல ரெண்டு கைகளை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் மாறாதவர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே உன்னதர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோப்பா. எங்களை முன்குறித்தவரே, எங்களை தெரிந்து கொண்டவரே, எங்களை அழைத்தவரே, எங்களை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தெய்வமே, we worship you Lord. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை கூட கண்களை மூடி ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே நீர் நல்லவரப்பா, நீர் வல்லவர் ஆண்டவரே. உம்மை போலந்த உலகத்துல வேறு தெய்வம் இல்லை ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி சொல்லுவோமா ஆண்டவரே, பார்த்தப்பா

0: நல்ல தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பாவியான எங்களை நேசிக்கிறதுக்கு உம்மை போல ஒரு தேவன் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பதில் மீண்டும் நாங்கள் பெருமை கொள்ளுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்து.
1: இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.
2: சிலுவையிலே

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபன் எஃப்எம்இன் அனுதின தியானம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எரேமியா 29:11. மிகவும் திறமையான கட்டிட வடிவமைப்பாளர் ஒருவர் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாய் போனார். ஆனால் அவருடைய திறமைக்காக பலரும் அவரை தேடி வந்தனர். ஒருமுறை ஆற்றின் குறுக்கே தொங்கு பாலம் அமைக்க ப்ளூ பிரிண்ட் போடுவதற்காக அவரிடம் அரசாங்க அதிகாரிகள் சிலர் வந்தனர். அவரும் அதிக சிரத்தை எடுத்து தொங்கு பாலத்திற்கான ப்ளூ பிரிண்டை போட்டு அதை அந்த கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த பொறியாளர்களிடம் கொடுத்தார். மாதங்கள் பல கடந்தன. பாலம் அமைக்கும் வேலையும் முடிவடைந்தது. ஒரு நாள் 4 பேர் ப்ளூ பிரிண்டை போட்டு கொடுத்த கட்டிட வடிவமைப்பாளரின் வீட்டுக்கு வந்தனர். அவரை கட்டிலோடு சேர்த்து தூக்கிச் சென்றனர். அவர் வடிவமைத்து கொடுத்த அந்த தொங்கு பாலத்தை நன்றாக பார்க்க கூடிய ஒரு இடத்தில் அந்த கட்டிலை வைத்தனர். பாலத்தின் மீது மிக வேகமாக வாகனங்கள் சென்று கொண்டிருந்தன. அதை வடிவமைத்த வடிவமைப்பாளரின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. தான் வரைந்த ப்ளூ பிரிண்டை ஒரு கையில் வைத்துக் கொண்டு அந்த பாலத்தை பார்த்தார். ஆச்சரியத்தில் மிகவும் சந்தோஷப்பட்டு, நான் போட்ட பிளான் படியே பாலம் கட்டப்பட்டிருக்கிறதே என்று வியப்படைந்தார். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே தேவன் இந்த முழு உலகத்தை குறித்து திட்டம் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு தனி நபரை குறித்தும் தேவன் உன்னத திட்டங்களை வைத்திருக்கிறார். தேவன் நமக்காக வரைந்திருக்கும் ப்ளூ பிரிண்ட் படி நம் வாழ்க்கை கட்டப்பட்டால் இந்த பாலத்தை போல நாமும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும். ஆபிரகாம் தேவனை அறிந்திராத போது கல்தேய தேசத்திலே குடியிருந்தார். விக்கிரகங்களை செய்வதும் அதை வழிபடுவதும் தான் அவர்கள் வழக்கமாக இருந்தது. அந்த ஆபிரகாமுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தி அவரோடு தம்முடைய திட்டத்தை குறித்து பேசினார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று கூறி அழைத்தார். ஆபிரகாமும் உடனடியாக கீழ்ப்படிந்தார். தேவன் தம்மை எங்கே போக சொல்வார் என்று தான் போகும் இடம் இன்னதென்று தெரியாவிட்டாலும் விசுவாசித்து கீழ்ப்படிந்தார். தேவன் சொல்லியபடி ஆபிரகாம் விசுவாசித்து கீழ்ப்படிந்தபடியால் அவரை தேவன் மிகவும் ஆசீர்வதித்தார். பிள்ளையே இல்லாதிருந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்து தேவன் ஒரு சந்ததியை கொடுத்தார். இன்று அவருடைய சந்ததியாராகிய இஸ்ரவேலரை தேவன் அதிகமாக ஆசீர்வதித்து வருகிறார். விசுவாசத்தினாலே தேவன் நம்மையும் ஆபிரகாமின் சந்ததியாக்கி தேவனை அறிந்து கொள்ளும் வாய்ப்பை தந்திருக்கிறார். தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவருக்குள் பூமியின் வம்சங்களை எல்லாம் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை குறித்தும் தேவன் ஒரு ப்ளூ பிரிண்ட் வைத்திருக்கிறார். நீங்கள் யாரை திருமணம் செய்ய வேண்டும், எங்கு வாழ வேண்டும், என்ன வேலை செய்ய வேண்டும் என்றெல்லாம் தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். ஆபிரகாமை போல தேவ திட்டத்திலிருந்து சிறிதும் நகராமல் அவர் வைத்திருக்கும் திட்டத்தின்படி நடந்தால் நம்மை கொண்டு தேவன் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆகவே நம்முடைய சித்தத்தை விட்டுவிட்டு தேவ சித்தத்தின்படி வாழ நம்மை அர்ப்பணிப்போம்.

அப்போஸ்தலர் 12 அதிகாரம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறதென்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாயிருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாமென்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர்ச்சேவராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்தது என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தப்படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போத்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் 1 காவலையும் 2 காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாக அறிந்திருக்கிறேன் என்றான். அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுரு வாசற்கதவை தட்டின போது ரோதே என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினாலே கதவு திறவாமல் உள்ளேயோடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவர்கள், நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ, அவர்தானே என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள், அவருடைய தூதனாயிருக்கலாம் என்றார்கள். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலிலிருந்து விடுதலையாக்கின விதத்தை அவனுக்கு விவரித்து இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்துக்கு போனான். பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து சேவரருக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சமல்ல. ஏரோது அவனை தேடி காணாமற் போன போது காவற்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு பின்பு யூதேயா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்துக்கு போய் அங்கே வாசம் பண்ணினான். அக்காலத்திலே ஏரோது தீரியர் பேரிலும் சீதோனியர் பேரிலும் மிகவும் கோபமாயிருந்தான். தங்கள் தேசம் ராஜாவின் தேசத்தினால் போஷிக்கப்பட்டபடியினால் அவர்கள் ஒருமனப்பட்டு அவனிடத்தில் வந்து ராஜாவின் வீட்டு விசாரணைக்காரனாகிய பிலாஸ்துவை தங்கள் வசமாக்கி சமாதானம் கேட்டுக்கொண்டார்கள். குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுபுழுத்து இறந்தான். தேவசனம் வளர்ந்து பெருகிற்று. பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: யோவான் 17:13 வரைக்கும் உள்ள வசனத்தை நாம் இன்றைக்கு கால தியானமாக கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக நாம் தியானிக்கப் போகிறோம். இன்றைய நாளிலே பாருங்கள், முதல் வசனம் 17:1 யோவான் 17:1 இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து. இப்போ 16 வரைக்கும் நமக்கு பார்த்து சொல்கிறாரு, நம்ம பார்த்து சொல்லிவிட்டு இன்றைக்கி விசேஷில் பார்த்து உங்களுக்கு உபத்திரம் உண்டு எல்லாம் திடன் கொள்ளுங்கள் அப்படிலாம் சொல்லிவிட்டு, இப்போ 17 திரும்பி அவர் என்ன செய்கிறாரு, வானத்துக்கு ஏறெடுத்து ஜெபிக்கிறார், பிதாவை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ இந்த 17 முழுவதும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஜபமாக இருக்கிறது. அந்த கண்ணோட்டத்தில் இதை பார்க்கணும். இது இயேசு ஆண்டவருடைய பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிற ஒரு ஜபமாக இருக்கிறது. அந்த ஜபத்தில் எத்தனை அம்சங்கள் இருக்குது, நாம் எப்படி ஜபிக்கிறோம் அப்படின்றத, நமக்காக எப்படி இயேசாண்டவர் அங்கே பிதாவிடத்தில் ஜபிக்கிறார் என்பதை குறித்து இந்த இடத்துல ஆழமாக நம்ம பார்க்க போகிறோம். அன்பாவிலே அதான் சொல்கிறார், கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பிதாவே வேலை வந்தது. என்ன வந்து தான் அந்த வேலை இன்னும் வரவில்லை வரவில்லைன்னு சொல்லிட்டு இருந்தார், இப்போ என்ன சொல்கிறாரு, வேலை வந்தது என்றார். அப்போ அந்த நேரத்துக்கும் காலத்துக்கும் அவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறார். அவர் வேலை வரும் வரை அவர் காத்திருக்கிறார். அந்த நமக்கும் அந்த காத்திருக்கிற குணம் நமக்கு தேவை. அந்த ஆண்டுடைய வேலை வரும்பொழுது, பிதாவுடைய வேலை வரும் வரை நாம் ஒவ்வொன்றத்துக்கும் காத்திருக்க வேண்டும். அப்போ தான் அவர் சொல்கிறார், பிதாவே வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்திருந்த யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இப்போ வந்து உன்னுடைய குமாரனாகிய என்னை நீ மகிமைப்படுத்தக்கூடிய வேலை வந்துடுச்சு. ஏன்னா நான் இப்போ மரிக்க போகிறேன். அப்போ மரிக்கிறதுக்கு உண்டான எனக்கு பலனே தேவை. அடுத்தது மரித்த பிறகு 3 நான் உயிரோடு எழுந்திருக்கணும், நீர் என்னை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாரு, ஒன்றான மெய் தேவனை, தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். இப்போ இங்கே ஒரு பெரிய ரகசியத்தை சொல்கிறார். நித்திய ஜீவன், நித்திய ஜீவன் நம்ம சொல்கிறோம். நித்திய ஜீவன் அப்படின்னாக்கா த எவர்லாஸ்ட்டு லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முடிவில்லாத வாழ்க்கை, அதுதான் நித்திய ஜீவன், அதான் பரலோகத்தினுடைய நிலைமைன்னு சொல்லுவாங்க. அந்த நித்திய ஜீவன் என்ன அப்படின்னாக்கா, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் என்றார். ஒரே தெய்வம் தான். இன்றைக்கி ஏகப்பட்ட தெய்வம் கிடையாது. இன்றைக்கி ஏகப்பட்ட தெய்வத்தினுடைய கொள்கையிலேருந்து நம்ம முதல் என்ன செய்யணும், விடுதலை அடையணும். ஒரே தெய்வம்தான். அந்த ஒன்றான மெய்தேவமாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும். அப்போ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையை அவர் தான் அனுப்பினார். அந்த ஒன்றான மெய்தேவமாகிய ஆபிரகாம் தேவன், ஈசாக்கு தேவன், யாக்கோபு தேவன், ஒன்றான மெய்தேவனாகிய யெகோவா தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு பலியாக அனுப்புகிறார். அவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிப்பது அல்லது அறிவதே நித்திய ஜீவன்றார். அப்போ பாருங்கள், அறிவதே நித்திய ஜீவன். எது நித்திய ஜீவன்? உனக்கு நீடிய வாழ்க்கையை கொடுக்க போகிறது எது? நமக்கு இன்றைக்கி நித்திய எவர்லாஸ்ட் வாழ்க்கையை கொடுக்க போகிறது எதுன்னா, பிதா ஒருத்தர் தான் அறியணும். ஏகப்பட்ட ஏகோப தெய்வத்தை நாம் என்ன செய்ய கூடாது, வணங்க. 30 தேவர்களை இன்றைக்கி தெய்வம்னு நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம். அது எவ்வளோ பெரிய பாவம் என்பதை அறியாமலே இருக்கிறோம். அன்பாண்டே 30 தேவர்கள் அப்படின்றாங்க. அவங்க தெய்வம் அல்ல, ஒரே தெய்வம் தான் இன்றைக்கி உலகத்தை படைத்திருக்கிறார். நான் அடிக்கடி எல்லாருக்கும் தமாஷா கேட்பேன், அமெரிக்காவை ஒரு தெய்வமோ, இந்தியாவை ஒரு தெய்வமோ, பாகிஸ்தானை ஒரு தெய்வமோ, அல்லது ஆப்பிரிக்காவை ஒரு தெய்வமோ படைச்சிருக்க முடியும்? இந்த உலகத்தே ஏதோ ஒரு தெய்வம் தான் உண்டாகியிருக்க முடியும். அந்த ஒரு மெய் தெய்வம் யார், அதை கண்டுபிடிங்க. அதுதான் நம்முடைய ஆறாவது அறிவு. ஆண்டவர் நமக்கு மனுஷனுக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஸ்பெஷல் அறிவு என்னன்னாக்கா பகுத்தறிவு, ஆறாவது அறிவு. அதனுடைய பேரே பகுத்தறிவு. என்னத்துக்கு பகுத்தறிவுன்னு அதை வச்சோம் அப்படின்னாக்கா, உண்மை எது பொய் எதுன்னு பகுத்து ஆராயறது தான். இந்த ஒரே மெய் தெய்வத்தை ஆராய்ந்து பார்க்கறதுக்கு தான் அந்த பகுத்தறிவை ஆண்டவர் வைத்தார் மனுஷனுக்கு. அது விலங்குக்கோ மற்ற தாவரங்களுக்கோ உயிரினங்களுக்கோ மற்ற எதுக்குமே கிடையாது. இன்றைக்கி ஸ்பெஷலாக படைத்தது ஆறாவது அறிவு கொண்ட மனுஷன் இன்றைக்கி தன்னை படைத்தவர் யார் என்பதை அறிய வேண்டும் என்பதுக்காக தான் அதை செஞ்சார். ஆனால் இன்றைக்கி எவ்வளோ கற்றறிந்த மூத அறிஞர்களும் சரி, டாக்டராக இருந்தாலும் இன்ஜினியர் இருந்தாலும் பெரிய பெரிய படிப்பு படித்தவங்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி அந்த ஒன்றான மெய்தேவனை அறியாமல் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, ஏகப்பட்ட தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த ஒரு கான்செப்ட் மிக தவறு என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்கிறோம். அதுதான் ஏசாண்டவர் சொல்கிறார், ஒன்றான மெய்தேவனை அறியவும் நீர்தான் என்னை அனுப்பினீர் என்பதை இந்த இயேசு கிறிஸ்துவை குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை அறிவது தான் நித்திய ஜீவன்பா அப்படின்றார். இப்போ இந்த நித்திய ஜீவனை அடைவதற்கு இன்றைக்கி நாம் ரெண்டு பேரையும் அறிய வேண்டும். ஒன்று மெய்தேவமாகிய யெகோவாவையும், அடுத்தது அவர் அனுப்பின குமாரனாகி இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வது தான் நித்திய ஜீவனை நமக்கு வழிவகுக்கிறது என்பதை அறிகிறார். அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்கள், பூமியிலே நான் மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். ஆனால்தான் ஏசாண்டவர் சிலுவையில் கடைசியாக சொன்ன வார்த்தை என்னது, முடிந்தது என்று சொன்னார். அவ்வளோ அழகாக பிதா அவருக்கு என்ன வேலை கொடுத்தாரோ அந்த பூமியில் இருக்கும்போது 33 வருஷம் இயேசு கிறிஸ்து அழகாக செய்து முடித்தேன் என்று அவர் சொல்கிறார். இந்த மாதிரி நம்மளால் சொல்ல முடியுமா? இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சீஷர்களாகிய நாம், இல்லை விசுவாசிகளாகிய நாம், இல்லை ஊழியக்காரலி ஆகிய நாம் இன்றைக்கி அந்த வார்த்தையை நம்ம சொல்ல முடியுமா? பவுல் சொல்கிறார், ஓட்டத்தை முடித்தேன் என்று. என்ன சொல்கிறார், அந்த ஒரே ஒருத்தர் தான் சொன்னார், மற்ற எந்த ஒரு சீசனில் கூட அதை சொல்லலை. என்னது அந்த ஓட்டத்தை முடித்தேன் என்று அழகான அந்த வார்த்தையை சொல்கிறார். அதை ஆண்டவர் சொன்ன வார்த்தை அது. அதை இன்றைக்கி அவர் செய்து முடித்ததுனால தான் அந்த வார்த்தையை சொல்கிறார். இன்றைக்கி நம்ம அறகுறையாக இருக்கிறோம், உண்மையிலே எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஆண்டவர் சொன்ன வேலைகளை இன்னும் நான் செய்யாமலே இருக்கிறேன். அதுக்காக ஜெபி, என்னால் முடியல, தடை வருகிறது, ஆனாலும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அந்த வேலையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், கரெக்டாக செய்து முடித்துட்டு தான் நம்ம என்ன செய்யணும், ஓட்டத்தை முடிக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்ம மேலே விழுந்த வைத்திருக்கிற கடமையாக இருக்கிறது. அதனால தான் சொல்கிறார், நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் பிதாவே. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, அந்த 5வது வசனம், பிதாவே உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாகியிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும், மகிமையினாலே மகிமைப்படுத்தும் என்று சொல்கிறார். இதை குறித்து நான் ஒரு செய்தியை நான் கொடுத்துருக்கிறேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது எனக்கு தெரியாது. மகிமையினாலே மகிமைப்படுத்தும், என்ன மகிமையினாலே, உலகம் உண்டாவதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே அப்படின்றார். அந்த மகிமை எது அப்படின்னாக்கா, அதுதான் ஆண்டவர் வார்த்தையாக உலகம் உண்டாவதற்கு முன்பு பிதாவோடு எப்படி இருந்தார், வார்த்தையாக இருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்து, அந்த வார்த்தை என்னது, தேவனிடத்தில் இருந்தது என்று யோவான் 1 ஆரம்பித்து சொல்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி அந்த வார்த்தை தான் இப்போ நமக்கு கிறிஸ்துவாக குமாரனாக வந்திருக்கிறார். அப்போ ஆதியிலே நான் உன்னை மகிமையாக, நான் உன்னோடு இருந்து எப்படியாக நான் இந்த பூமியெல்லாம் உண்டாக்கினேனோ அந்த மகிமையினால், அந்த வல்லமையினால், அந்த ஆற்றலால், அந்த பரிசுத்த ஆவியினால் உதவியோடு என்னை என்ன செய், நான் உயிர்ப்பிய அப்படின்றார். என்னை என்ன செய்ய, மகிமைப்படுத்தும், இப்பொழுது நீர் என்னை உம்முடைய உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும் என்று சொல்கிறார். அப்போ பாருங்கள், அந்த உலகம் உண்டாயிருக்கிறதுக்கு முன்னே அவர் மகிமைப்பட்டு இருந்தார், மகிமையாக இருந்தார், வார்த்தையாக இருந்தார், வல்லமையாக இருந்தார். அந்த வல்லமையினால் நான் இப்போ மரித்த பிறகு என்ன என்ன செய்ய, நீ மகிமைப்படுத்தும், உயிர்ப்பியும் என்று சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்கள், நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்த எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டு இருக்கிறார்கள். எதை கை கொண்டு இருக்கிறாங்களாம், இன்றைக்கி யூதர்களை பற்றி அவர் பேசும்போது மற்றவர்களை பற்றி உலகத்தில் அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, இயேசுநாதர் வாழ்ந்த காலத்தில். ஆனால் அவர் பர்டிகுலராக என்ன சொல்கிறார்னா, நீ வந்த வேலையை நான் கரெக்டாக முடிச்சிட்டேன், என்னுடைய பக்தர்கள் எல்லாம், என்னுடைய சீஷர்கள் எல்லாம் உம்முடைய வசனத்தை கை கொள்வர்களாக என்ன செஞ்சுக்கிறாங்க, அவங்கள கற்றுக் கொடுத்துருக்கிறேன்னு சொல்கிறார். இன்றைக்கி நாம் ஆண்டவருடைய வசனத்தை, இன்றைக்கி யூதர்களெல்லாம் பிதாவினுடைய வசனத்தை, பிதாவினுடைய கற்பனையை கை கொள்கிறேன் என்று சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய சுபாவத்தின்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, நீ எனக்கு தந்தவர்கள் எல்லாரையும் என்ன செஞ்சேன், உன்னுடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள் என்றார். அடுத்து என்ன சொல்கிறார், நீ எனக்கு தந்தவைகள் எல்லாம்
3: உம்மாலே உண்டானவர் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசிக்கிறார்கள். அந்த விசுவாசம்தாங்க ரொம்ப முக்கியம். ஏசாண்டவர் பிதாவானவர் அனுப்பினார் என்பதை விசுவாசி. இன்னைக்கு அதை விசுவாசிக்காமல் எத்தனை யூதர்கள் இருக்கிறாங்க, இன்னைக்கு எத்தனை புறஜாதி மக்கள் இருக்கிறாங்க. இயேசு ஒரு மகான், ஒரு நம்மளை பாரு ஒரு மனுஷன்னு சொல்கிறாங்க. ஆனால்தான் விவேகானந்தர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை ஒரு மனித அவதாரம் என்று சொன்னால் தெய்வ குற்றம் புரிந்ததுக்கு சமமாவான்றார். எதுக்கு ஏன் அப்படி சொல்லணும், அவர் நீங்கள் மனசால எண்ணுகிற எல்லா தெய்வங்களை காட்டிலும் மிக உன்னதமான நிலைமையில் இருப்பவர்னு சொல்கிறார். அப்போ எந்த அளவுக்கு அவர் புரிந்து வைத்திருந்தா சொல்லுவார். இந்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு சிலர் தான் புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க, யாரை, இயேசு கிறிஸ்துவை. ஆனால்தான் அவர் சொல்கிறாரு, ஆனால்தான் இந்த இடத்துல ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப அது பிடிச்சமான வார்த்தையாக இருக்குது. அது என்னென்னா பாருங்கள், நான் 9வது வசனம், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறவர்களுக்காக. பிதா ஒருவர் தான் தெய்வம், அவர் அனுப்பின குமாரன் இயேசு கிறிஸ்து அவர் அனுப்பினவர் தான் என்று அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டிக் கொள்கிறேன். உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல். என்னது இன்னைக்கு ஏன் அந்த வார்த்தை சொல்லணும் ஆண்டவர்? உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். அப்போ என்ன உரிமை கொண்டாடுறாருன்னா, நீ நானும் ஒன்றா இருக்கிறோம், நீ தான் நான், நான் தான் நீ, உனக்கு உரியதெல்லாம் எனக்கு உரியது, எனக்கு உரியதெல்லாம் உனக்கு உரியது. அப்போ நானும் நீ தான் என்னை அனுப்புனன்னு என் சீசனில் விசுவாசிக்கிறாங்க, அப்போ அவங்களுக்கும் நீனும் என்ன செய்கிற ரிலேஷன் ஆகிற, புரியுதா சொல்கிறது? அப்போ நம்மை பிதாவோடு நம்மளை என்ன செய்கிறாரு, ஒற்றுமைப்படுத்துவதற்காக இந்த வார்த்தைகளை விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். இனி நான் உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். யார்? அவரை விசுவாசிக்கிற ஜனங்களாகிய நாம் உலகத்தில் இருக்கிறோம், அவர் உலகத்தில் இல்லை. நான் உம்மிடத்தில் வருகிறேன், பரிசுத்த பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாக இருக்கும்படின்னா என்ன அர்த்தம்? பிதாவும் நானும் எப்படி ஒன்றாக இருக்கிறோமோ அதே போல் என்னுடைய சீஷர்கள் என்னை விசுவாசிக்கிறவர்களும் நீனும் ஒன்றாக இருக்கணும். அப்போ பிதாவோடு நமக்கு எந்த அளவுக்கு ஒரு உறவை ஏற்படுத்துகிறார் பாருங்கள். அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக இருக்கிறது பாருங்கள். பரிசுத்த பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாக இருக்கும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ நான் எப்படி ஒன்றாக இருக்கிறோமோ, உன் வேலையெல்லாம் நான் செய்து முடித்தோம், அதே போல் இன்றைக்கி என் பிள்ளைகளை உங்ககிட்ட உலகத்தில் விட்டுட்டு வரேன், நீ அவங்கள என்ன செய்யாத, திக்கற்றலாக விட்டுறாத, நீ அவர்களும் நீனும் அவங்களும் என்ன செய்யணும், ஒன்றாக இருக்கும்படிக்கு என்ன செய், நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். எப்படி வேண்டாய் பாருங்க, த ரெஸ்பான்சிபிள் பர்சன். ஆண்டுடைய ஜபத்தை நினைக்கும் போது எனக்கு உள்ளெல்லாம் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படி வேண்டார், என்னை காத்து கொள்ளும், என்னுடைய பிள்ளைகளை காத்து கொள்ளும், நான் அவர்களோடு கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நான் அவங்க கூட இருக்கும்போது நான் பாதுகாப்பாக இருந்தேன், இப்போ நான் வந்துட்டேன், நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனாலே அல்லாமல் அவர்கள் ஒருவனும் கெட்டு போகவில்லை. கேட்டின் மகன் என்று யாரை சொல்கிறார் என்றால், இன்றைக்கி யூதாஸ் காரியத்தை சொல்கிறார், இன்றைக்கி இல்லது பிசாசு சொல்கிறாருன்னு வச்சுக்கோ. இன்றைக்கி அவரை ஏற்றுக்கொள்ளாத விசுவாசிக்காத அத்தனை நபர்களும் இன்றைக்கி கேட்டின் மகன்கள் தான். யாரெல்லாம் இன்றைக்கி அவரை ஏசாமி விசுவாசிக்கலையோ அவங்கெல்லாம் யார் தான், கேட்டின் பிள்ளைகள் தான். இப்பொழுது நான் உம்மிடத்தில் வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்கிறேன். அப்போ அந்த சந்தோஷம் நிறைவாய் அடைய வேண்டும். யாருக்காக? நாம் நிறைவாய் அடைய வேண்டும் என்று பிதாவை நோக்கி அவர் வேண்டுதல் செய்கிறார். மீதி உள்ளதை நாளைக்கு பார்ப்போம். அன்பாவிலே இன்றைக்கு நாம் அறிந்து கொண்டது, புரிந்து கொண்டது என்னென்னா, ஏசாண்டவர் உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். யாருக்காக? நமக்காக பரிந்து வேண்டுதல் செய்கிறார். நமக்கும் பிதாவுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்துகிறார். இன்றைக்கி நாம் என்னத்தை வைத்து போகிறோம், அவர் சொன்ன வேலையெல்லாம் நம்ம செஞ்சோமா, பிதாவிடத்தில் நமக்கு உறவு எப்படி இருக்கிறது, இன்றைக்கி இதெல்லாம் பார்த்து நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நித்தியமாக, ஆண்டவர் நித்திய ஜீவனை, ஆண்டவர் ஒன்றான மெய்தேவனை அறிவதும், அடுத்தது இயேசு கிறிஸ்துவை அறிவதே இந்த நித்திய ஜீவன் சொல்கிறார். அந்த நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாய் நாம் மாறுவோம். நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம், ஆண்டவருடைய ஜபத்தின்படி நாம் செய்வோம், அந்த வேலை வரும்படி காத்திருப்போம். உலகம் உண்டானது முதல் உலகத்துக்காக நாம் வேண்டலைன்னு சொல்கிறாரு. நமக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தேவன் இருக்கிறார். இன்றைக்கி அவரிடத்துல நாம் ஒப்பு கொடுப்போம், நிச்சயமாக நம்முடைய தேவைகளெல்லாம் ஆண்டவர் சந்திக்கும்படியாக உதவி செய்வாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆண்டவரே கால வேளையில் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எனக்காக எங்களுக்காக நீர் பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்கிறீர் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, நான் உலகத்துக்காக வேண்டுதல் செய்யலை, எனக்கு தந்தவர்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். நீ எனக்கு தந்தவர்களை நான் எவ்வளவாய் காத்து கொண்டேன், இப்போ நான் உலகத்தில் இறை நீர் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி, தேற்றர்வாளனை அனுப்பி, எனக்கு தந்தவர்களாகி என்னுடைய விசுவாசிகளாக இருக்கிற என்னுடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரே நீர் போஷிக்க வேண்டும், ஆண்டவரே பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்றிலிருந்து எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்கள்கிட்ட யார் இருக்கிற ஆண்டவரே, உன்னை விட்டால் யாரும் இல்லை ஆண்டவரே. யெகோவா தேவனே, நீர் ஆண்டவரே ஒன்றான மெய் தேவனாகிய உன்னையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கஷ்டங்கள் ஆண்டவரே பாடுகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீரே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, எங்களை ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே, ஆமென். காட் பிளஸ் யூ.

Thank you, God. Bless your wonderful name and glorious name. Thank you for the marvelous name. ஆச்சரியமான இந்த நாமத்திற்காய் முக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அழிவில்லாத நித்திய ராஜ்யத்தை எங்களுக்காக ஏற்படுத்தி நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னேன். மீட்பரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் உங்களுடைய ஜீவனை எங்களுக்காக கொடுத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். God, we want to thank you, God, for the life, hallelujah, that we live, that we have, oh God, Jesus. That's because of you. 2,000 years ago, you died for us on the cross of Calvary, oh God. Thank you for shedding your blood for us, oh God. நாங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுது எங்களை நேசிக்க முடியாது இந்த உலகத்திற்கு வந்து

நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்லவரே. ஹல்லேலூயா. பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லவே. நீதியின் வலதுகரத்தில் நான் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்னவரே. தாய் மறந்தாலும்

மக்கள் நடுவே நீர் அசைவாடுவீராக. ஆதியாகமம் ஒன்றாவது அதிகாரத்திலே பூமியானது வெறுமையும் ஒழுங்கும் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோமே. ஒழுங்கின்மை மாறினது, வெறுமை மாறினது. ஒரு விசை கூட எங்கள் நடுவே அசைவாடுவீராக, எங்கள் தேசத்திலே அசைவாடுவீராக.

கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை மாத்திரம் சேவிப்பதற்கு, உமக்கு மாத்திரம் சாட்சிகளாய் நாங்கள் இருப்பதற்கு ரெண்டு கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக, எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. You are, oh Lord, we surrender, we submit, oh God, into your hands, that Christ will be lifted up in and through our lives, oh God. எங்கள் வாழ்க்கை மூலமாக ஆண்டவரே எங்களை பிரதிபலிப்பார், எங்கள் பெயரை பிரதிபலிக்க, எங்கள் ஆர்கனைசேஷன், எங்கள் சபையை உயர்த்த அல்ல, எங்கள் ராஜ்யத்தை கட்டுவதற்காக அல்ல, தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு.

சத்தங்களை காதுகளில் கேட்கப்படத்தில் போவா. யாரை நான் அனுப்புவேன்? என்னை அனுப்பும். இதோ அடியேன் என்று சொன்னது போல இந்த நாட்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக. ரெண்டு கைகளை உயர்த்தி ஹலலூயா. Amen. As our nation is getting ready to celebrate, hallelujah, the Independence Day, hallelujah, hallelujah. ஒரு பக்கத்தில் சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கிற ஹலலூயா இந்த நாட்களிலே, ஆமென், இன்னும் அடிமை சனத்திலே, இன்னும் இருளின் ஆதிக்கத்திலே, இன்னும் பாவத்திலே, இன்னும் சத்துருடைய தந்திரங்களினாலே சிக்குண்டி நசுக்கப்பட்ட நிலைமையிலே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனையோ ஜனங்கள் உண்டே. ஹலலூயா. கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுவதாக, கைகளை உயர்த்தி எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, எங்கள் தலைவர்கள் எங்களை ஆளுகிறவர்கள் ஆளுகிறவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, அவர்களை தொடுவீராக, கர்த்தருடைய கரம் அவர்களை தொடுவதாக, எங்கள் தேசம் தேவனுடைய சமாதானத்தினாலே நிரப்பப்படுவதாக. ஆமென், ஆமென். ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. நீதிமொழிகள் 14:34 வாசிக்கிறோம், நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சியாயிருக்கும். நீதி, ஹலலூயா, ரைட்சஸ்னஸ், ஹலலூயா, will exalt the people, ஜனத்தை, ஹலலூயா, உயர்த்தும், தேசத்தை உயர்த்தும். ரெண்டு கையை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? நீதியுள்ள ஹலலூயா அரசாட்சி, நீதியுள்ள நியாயாதிபதி, ஆண்டவரே, எங்கள் தேசத்தை ஆளுகை செய்வீராக, எங்கள் ஜனங்களை ஆளுகை செய்வீராக, எங்கள் தேச தலைவர்களை கர்த்தர் தொடுவீராக. உங்களுடைய கரம், உங்களுடைய ஞானம் இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா. உங்கள் தேச தலைவர்களுக்காக, உங்களை ஆளுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. இந்த நேரத்திலே ஹல்லேலூயா நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ கர்த்தருடைய வல்லமை,

பக்கங்கள் முறிவு அடிக்கப்படுவதாக. கர்த்தர் ஆளுகை செய்வீராக, ராஜா ஆளுகை செய்வீராக. நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் பொழுது, ஆண்டவர் சொன்னாரே, ஹல்லேலூயா, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் பொழுது நான் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். கைகளை உயர்த்தி ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே மேல் வீட்டறையில் அவர்கள் கூடியிருந்த பொழுது, ஹல்லேலூயா, அந்த 120 பேர் மீது ஹல்லேலூயா ஒரு அக்கினி இறங்கி வந்தது. இந்த கடைசி நாட்டிலே அந்த பின்மாறி மழை நம் நடுவே ஊற்றப்படுவதாக, நம்முடைய சபைகளிலே நம்முடைய குடும்பங்களிலே ஊற்றப்படுவதாக. இதுவரைக்கும் இல்லாத அளவிலே ஆத்துமாக்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சபையின் கதவுகளை வந்து தட்டுவார்களாக. எங்களுக்கு அச்சபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு சுகம் தேவை, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தேவை, எங்களுக்கு ஒரு விடுதலை தேவை என்று சொல்லி ஹல்லேலூயா ஜனங்கள் தேடி வருவார்களாக. நாம் போய் தேடி போக வேண்டிய அவசியமில்லை, அவர்கள் தேடி வருகிற நாட்கள். ஹல்லேலூயா, தேவன் இந்த நாட்களிலே செய்வீராக. ஹல்லேலூயா, அதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நற்சாட்சிகளாய் எழுப்புகிறார்களே, நற்சாட்சிகளாய் எழுப்புவீராக. ஜீவனுள்ள கற்களாய், ஜீவனுள்ள சாட்சிகளாய் தேவன்

சுத்தத்தை செய்வதற்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். இயேசுவை மறுதலித்து போனவன் தான் இந்த பேதுரு. அவர் மறித்த பிற்பாடு ஹல்லேலூயா மறுபடியும் தன்னுடைய மீன் பிடிக்கிற தொழிலுக்கு திரும்பி போனவன். But again, yet another time, hallelujah, once again, Jesus went to the same place, hallelujah, the shore of Galilee. அங்கு போய் பேதுருவே என் பின்னை வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. அந்த பேதுருவை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், வாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. ஹல்லேலூயா. பயந்து போயிருந்த பேதுரு ஆமென் எழும்பி பிரசங்கம் பண்ணும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு இருதயத்தில் குத்துண்டவர்களா. ஹல்லேலூயா. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. And they asked Peter, hallelujah, what must we do? Amen. நாங்கள் செய்ய வேண்டியது என்ன இந்த நாட்களிலே? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேகர் ரட்சிக்கப்பட்டு ஹல்லேலூயா திரள் திரளாய் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவருடைய அன்பை ருசி பார்ப்பார்கள். அவருடைய சமாதானத்தை அந்த நம்பிக்கையை பெறுவார்களாக. நம்பிக்கை பிறக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்துல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா நம்பிக்கை பிறக்கட்டும். ஓ யெஸ் லார்ட், தேங்க் யூ. அதற்கு ஆண்டவரே எங்க ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கும். எங்க ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்துவீராக. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி

தேவ சித்தத்தை செய்கிற ஒரு சந்ததியா. நீங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களில் எழுப்புவீரா. ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறோம். நீங்கள் என்னென்ன வார்த்தை உங்களிடம் இருக்கும்போது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னது போல, ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர்களாயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று யோவான் 15 அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் உள்ளங்களை தொடுவதாக. கிறிஸ்துவின் அன்பிலே நாங்கள் நிலைத்திருப்பதற்கு, அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்வதற்கு ஒரு விசை கூட இந்த நாளிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தேசத்தை மூடுவீராக, எங்கள் ஜனங்களை தொடுவீராக, வியாதிகள் மறையட்டும், விக்கிரங்கள் மறையட்டும், ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தெய்வம் தேவனுடைய மாறாத பராக்கிரமம் செய்யும் கரம் நம்முடைய ஜனங்களை வீழ்ந்து போய் நசுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தூக்கி எடுப்பதாக ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். வழியே இல்லாத இடங்கள் வழிகளை உண்டாக்குகிற தெய்வம், இருண்டு போன எங்கள் வாழ்க்கையில் ஜீவ ஒளியை ஏற்றுகிற தெய்வம், ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: அலபாமா என்ற இடத்திலுள்ள டஸ்க் ஹெஜி நிறுவனத்திற்கு பொறுப்பேற்ற சில நாட்களுக்குள் அந்த பட்டணத்தின் பிரத்யேகமான ஒரு பகுதியின் வழியாக திருவாளர் வாஷிங்டன் நடந்து போய் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு வெள்ளை இனத்தைச் சார்ந்த பணக்கார அம்மையார் புகழ்பெற்ற வாஷிங்டனை யாரென்று தெரியாமல் வழியில் நிறுத்தி, எனக்கு விறகு வெட்டி கொடுத்து கொஞ்சம் பணம் சம்பாதிக்க உனக்கு விருப்பமா என்று கேட்டார். பேராசிரியர் வாஷிங்டனுக்கு நெருக்கடியான வேலை ஒன்றும் அப்போது இல்லாத காரணத்தால் புன்னகைத்துக் கொண்டே தன்னுடைய கோட்டை கலற்றி வைத்துவிட்டு தாழ்மையாக அந்த வேலையை செய்ய சென்றார். விறகுகளை உடைத்து முடித்ததும் பணிவோடு அவைகளை சமையல் அறைக்கு சுமந்து சென்று போட்டார். அந்த அம்மாவுடைய வேலைக்கார சிறுமி அவரை யாரென்று அடையாளம் கண்டுகொண்டு தன்னுடைய எஜமானியிடம் கூறினாள். மறுநாள் அதிர்ச்சியுற்ற அந்த அம்மையார் அவருடைய நிறுவனத்திற்கு சென்று, நேற்று நான் வேலை ஏவியது உங்களைத்தான் என்று எனக்கு தெரியாது என்று வருந்தி மன்னிப்பு கேட்டார். அதற்கு அவர், பரவாயில்லையம்மா, அது முற்றிலும் சரிதான். சில சமயங்களில் இப்படிப்பட்ட சிறிய உடல் உழைப்பை செய்வது எனக்கு அதிக மகிழ்ச்சியை தருகிறது. அது மட்டுமல்ல, ஒரு நண்பருக்கு உதவி செய்வது மிகவும் மகிழ்ச்சிதானே என்றார் புகழ்பெற்ற அந்த கல்வியாளர். உடனே அந்த அம்மையார் அவருடன் கை குலுக்கி, அவருடைய தாழ்மையும் பண்புள்ள அணுகுமுறை தன்னை அவர் மீதும் அவருடைய சேவை மீதும் அன்பு கூறச் செய்தது என்றும் கூறினார்கள். சில நாட்களுக்குள் அந்த அம்மையாரின் பணக்கார நண்பர்களை தன்னுடைய வயப்படுத்தி ஆயிரக்கணக்கான டாலர்களை அவருடைய டஸ்க் ஹெஜி நிறுவனத்திற்கு வழங்க செய்ததன் வாயிலாக தன்னுடைய பாராட்டை வெளிப்படுத்தினார்கள். எந்த ஒரு வேலையும் ஆண்டவருக்கென்று செய்தால் அது அற்பமானதல்ல. அது மனிதனின் ஆணவத்தை அடக்குகிறது. எளிய வேலைகளை செய்வது மனிதர்களுடைய மதிப்பை சம்பாதித்து தருகிறது என்பது மட்டுமல்ல, தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறது. இதுதான் தாழ்மைக்கு கிடைக்கும் நிச்சயமான பிரதிபலன். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்றுதான் வேதமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இல்லையா?

நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு, இயேசு விடமா இயேசு மூலமா, டு ஜீசஸ் ஆர் த்ரூ ஜீசஸ். வாசிக்க வேண்டிய பகுதி லூக்கா 11:13. இயேசு ஓரிடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீடரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீடருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல

நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்திலே பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் மறுமொழியாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு அவன் தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிற நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும், தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடுகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். இன்றைய மனப்பாட வசனம் யோவான் 16 அத்தியாயம் 23 வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவிடம் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். வாட் எவர் யூ ஆஸ்க் த ஃபாதர் இன் மை நேம் ஹீ வில் கிவ் யூ. இயேசு இவ்வுலகில் இருந்த நாட்களில் சீடர்கள் எது வேண்டுமானாலும் நேரடியாக அவரிடமே கேட்டு பெற்றுக்கொண்டனர். ஆனால் பெந்தேகோஸ்தையில் துவங்க இருந்த புதிய யுகத்தை இயேசு சுட்டிக்காட்டி, அந்த நாளிலே நீங்கள் என்னிடம் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், என் நாமத்தினாலே பிதாவிடம் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரை நீங்கள் என் நாமத்தினாலே அவரிடம் ஒன்றும் கேட்கவில்லை என்றார். அந்த நாளிலே, இதுவரை, அந்த யுகத்தினுடைய மாற்று. அந்த பயிற்சியை நீங்கள் கவனியுங்கள். எடுத்துக்காட்டாக, ஆவியின் அபிஷேகத்தை கொடுப்பவர் இயேசுவே என்றாலும், நாம் கேட்க வேண்டியது பிதாவிடம் என்று சொல்லி இயேசு இப்பொழுது போதித்தார் அல்லவா. பொல்லாருளாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு ஆவியின் அபிஷேகம் கொடுப்பது இயேசு கிறிஸ்து. ஆனால் கேட்க வேண்டியது பிதாவிடம் என்று சொல்லி இயேசு தாமே போதித்திருக்கிறார். ஆதி கிறிஸ்தவர்களும் தங்களுடைய ஜபங்களை பிரதானமாக பிதாவினிடத்திலேயே அவர்கள் சமர்ப்பித்தனர். எடுத்துக்காட்டாக, அவர்கள் துன்புறுத்தப்பட்ட பொழுது அப்போஸ்தலர் 4 அத்தியாயத்திலே எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு ஜபம் ஏறெடுத்தார்கள். அதை அப்போஸ்தலர் 4 அத்தியாயம் 24-30 வரைக்கும் நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். தேவனே, கர்த்தாவே, நீரே எல்லாவற்றையும் உண்டாக்கிய தேவனாயிருக்கிறீர், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படியே அவர்கள் அடுத்த பின்பு வரும் பொழுது, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவுக்கு விரோதமாக. நன்றாக நீங்கள் கவனித்தார், அவர் பிதாவை அவர் அட்ரஸ் பண்ணுகிறார்கள். பிதாவை நோக்கி அவர் பேசுகிறது மிகவும் தெளிவாக இருக்கிறது. ஒரே ஆவியினாலே இயேசுவின் மூலம் பிதாவிடத்திலே சேரும் சிலாக்கியம் பெற்றிருக்கிறோம். இதுவே அப்போஸ்தலருடைய தெளிவான உபதேசம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி நான் முழுங்காற்படுகிறேன் என்று பவுல் அடிக்கடி தன்னுடைய நிருபங்களில் எழுதினது உங்களுக்கு நினைவு இருக்கும். சர்வ வல்ல தேவன் நமது பரம தந்தை, ஹீஸ் அவர் ஃபாதர். கிறிஸ்து இயேசு நம்முடைய மூத்த சகோதரன், ஹீஸ் அவர் எல்டர் பிரதர். பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றி உதவுபவர், அவர் நம்முடைய சீஃப் ஹெல்பர். பிதாவை நோக்கி, யூனோ, ட்ரூ த ஃபாதர், குமாரன் மூலம், த்ரூ த சன், ஆவியானவரின் உதவியோடு, பை த ஹோலி ஸ்பிரிட் நாம் ஜெபிக்கிறோம். திருத்துவ தேவனை அருமையாய் அறிந்து அனுபவிப்பது என்னை பொறுத்தவரையிலே ஜபத்தில்தான். நமது ஜபங்களை நாம் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு அனுப்பி வைக்கிறோம். அவரது வலது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற குமாரனானவர் நம்முடைய ஜபங்களுக்கு சிபாரிசு செய்கிறார். இங்கு பூவுலகில் நமக்குள் இருக்கும் ஆவியானவராகிய தேவன் ஜபிக்க நமக்கு உதவுகிறார். என்ன அழகான ஒரு படம் பாருங்கள், ஒரு சித்திரம். இது ஒரு நல்ல சிலாக்கியம், இதை நாம் மறந்து போகக்கூடாது. இப்படி சொல்வதனால் நாம் இயேசுவிடம் ஜபிக்கவே கூடாதா? அப்படி அல்ல.
அவரை நோக்கிய ஜபங்கள்

வேதத்தில் ஒன்று எடுத்துக்காட்டாக ஸ்தேவான் தன்னுடைய ஜீவனை விடும் பொழுது கர்த்தராகிய இயேசுவே என்னுடைய ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னான். அப்படியே வெளிப்படுத்தல் புத்தகத்தினுடைய கடைசி வசனங்களிலே ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வார். இதையெல்லாம் விதிவிலக்கை ஒழிய இதையெல்லாம் நெடுகவே போதிக்கப்பட்ட முறை அல்ல. இயேசுவும் தேவன் தானே, ஆனால் பிதாவை நோக்கி இயேசுவின் மூலம் ஜெபிக்க வேண்டும் என்பதே வேதத்தின் தெளிவான போதனை, டீச்சிங். எனவே பிரியமாயிருக்கிற நெடுங்கால பழக்கங்களையும் நாம் வசன மார்க்கத்தார் ஆகும்படி களைந்துவிட தயங்கக்கூடாது. எனவே இயேசு போதித்தது நினைவில் வைத்துக் கொள்வோம். பரமன் நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது, என விதம் அந்த முறை அவர் போதித்திருக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஜபம் பண்ண வேண்டிய காரியம் வேறு, விதம் அது எவ்வளவு தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார் பாருங்கள். இயேசுவை துதிக்கலாமா? நன்றாய் துதிக்கலாம், துதிக்க வேண்டும். ஆனாலும் முடிவான ஆராதனை தொழுகை பிதாவுக்குத்தான். பிதாவானவர் தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று இயேசு சொன்னார். அப்படியே பிலிப்பியர் 2:11, நாவுகள் யாவும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும், முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும். எதற்காக? பிதாவின் மகிமைக்காக. பாருங்கள், முடிவாக அந்த ஆராதனை சென்று அடைவது அது பிதாவை தான். இதோ ஒரு இறுதி காட்சி, 1 Cor 15:28 நான் வாசிக்கிறேன் வசனத்தில் உள்ளதை. சகலமும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்காக குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். என்ன தெளிவான ஒரு உபதேசம் பாருங்கள். எனவேதான் ட்ரினிட்டேரியன் பெனடிக்ஷன், திருத்துவ ஆசீர்வாதத்தை நாம் இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவனது அன்பை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினாலும் நாம் அனுபவிக்கிறோம். We enjoy the love of God the Father through the grace of the Lord Jesus Christ and the help of the Holy Spirit. இயேசு சொன்னதை நினைவில் கொள்வோம். என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவிடம் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்கு அனுப்பியதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கல்வாரி சிலுவையில் அவர் எங்களுக்காக பிராயசித்த பலியாக தன்னுடைய ஜீவனை கொடுத்ததற்காக உம்மை துதிக்கிறோம். அவரை உயிரோடு எழுப்பின பரிசுத்த ஆவியானவருக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவரை உயிரோடு எழுப்பின பரிசுத்த ஆவியானவரை எங்களுடைய சாவுக்கு ஏதுவான உடல்களுக்குள்ளும் நீர் அனுப்பியதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். மேலே உமது வலது பக்கத்திலே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும், இங்கே பூவுலகிலிருந்து எங்கள் உள்ளத்திற்குள்ளே பரிசுத்த ஆவியானவரும் இருவருமாக சேர்ந்து எங்களுடைய ஜபங்களுக்கு உதவி செய்து அவைகளை உம்முடைய பாதத்திலே வந்து சமர்ப்பிக்கிற இந்த பெரிய சிலாக்கியத்திற்காய், பாக்கியத்திற்காய், பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். தெளிவான போதனைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே, குறிப்பாக ஜப பயிற்சியிலே நாங்கள் அப்பியாசிக்க எங்களுக்கு கற்றுத்தாரோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜபத்தை உம்மிடத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமாய்

0: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 30:11. என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து ஓட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களின் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுகிறார். அநேகர் உங்களின் சூழ்நிலைகளை குறித்தும் உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகள், துன்பங்கள், இழப்புகள், பிரிவுகள், சுகவீனங்கள் இவைகளை குறித்து நீண்ட நாட்களாய் எனக்கு ஏன் இந்த பாடு, வேதனை, போராட்டம், இதற்கு முடிவே இல்லையா என்று கலங்கி போய் ஆறுதல் அடைய முடியாத இருதயத்தோடு இருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்களின் பொல்லாத புலம்பலின் சூழ்நிலையின் இரட்டை கர்த்தர் களைந்து போடுகிறார். மகிழ்ச்சியினால் உங்களை இடைக்கட்டுகிறார். நீண்ட நாட்களாய் எவைகளுக்காய் புலம்பி காத்து இருந்தீர்களோ அவைகளை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். நன்மைகள் உங்கள் வீடு தேடி வந்து உங்களை மகிழ்விக்கிற ஒரு நாளாய் இந்நாளை ஆசிர்வதிக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 நாம் வாசிக்கையில் யோசேப்பும் அவன் தகப்பன் யாக்கோபையும் குறித்து பார்க்கின்றோம். யோசேப்பு தன் சொந்த சகோதரர்களால் நிர்வாணியாய் குழியிலே தள்ளப்பட்டும் 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டும் போனான் என்றும், இதை குறித்து தகப்பனாகிய யாக்கோபினிடத்தில் மற்ற சகோதரர்கள் தெரிவிக்கையில் யோசேப்பை ஒரு துஷ்ட மிருகம் பீறி போட்டதனால் அவன் மரித்து போனான் என்று கூறுகின்றனர். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:34 தன் அறையில் இரட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான் என்று வாசிக்கின்றோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45:26 யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று கேள்விப்பட்டவுடன் யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது யாக்கோபு கூறுகிறான், உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்று மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு கூறுகிறதை வாசிக்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நீண்ட நாட்களாய் பிரிந்து போன உறவுகளை புதுப்பித்து கொள்ளும் ஒரு நாளாகவும், நீண்ட நாட்களாய் நீங்கள் எதிர்பார்த்து காத்து அவைகள் தாமதமானதனால் புலம்பி சோர்வுற்று கண்ணீரோடு இன்றைக்கு விடியுமா, நாளைக்கு முடியுமா என்று நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு அவைகளை பெற்றுக்கொள்ளப் போகிற நாளாயும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு சொல்கிறான், உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனால் உன் சந்ததியையும் காணும்படி கர்த்தர் செய்தார் என்பதைப் போல இன்றைக்கு உங்களின் பிரிந்த உறவுகளில், பணியிடங்களில், குழந்தைக்காக, திருமணம், வேலை, மேற்படிப்பு, இப்படி எவைகளுக்காக காத்திருந்தீர்களோ அவைகளுக்கு நல்ல பதிலை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். நீங்கள் நம்ப முடியாத இடத்திலிருந்து உங்களின் ஆசீர்வாதம் இன்றைக்கு கடந்து வரப்போகிறது. நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக்கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்கிற நம் கர்த்தரிடத்திலிருந்து இன்றைக்கு பெரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இதுவரையில் புலம்பின காரியங்களில் ஆனந்த கழிப்பை கர்த்தர் இன்றைக்கு தருகிறார். பலவீனம், வியாதி, பற்றாக்குறை போன்ற இரட்டை இன்றைக்கு களைந்து போடுகிறார். சாம்பலின் அனுபவத்திற்கு பதிலாக சிங்காரத்தை தருகிற தேவன் இன்றைக்கு உங்களை மகிழ்ச்சியாக்கி ஆசிர்வதித்து அவரை பாடி துதித்து மகிமைப்படுத்தும்படி ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கும் உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாது இருப்பீர்களானால் இயேசுவை விசுவாசியுங்கள். அவரின் அன்பின் கரங்களில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். உங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றி துக்கங்களை களைந்து போட்டு மகிழ்ச்சியினால் நிறைத்து ஆசிர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன் என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.
1: இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த இறங்கி வந்திருக்கிற ஆவியானவரே, உமையே மகிமைப்படுத்த.

அவியனவரே, உங்க பலத்தினால உங்க வரங்களால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க அபிஷேகத்தால எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையா இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. 51வது சங்கீதம் 10வது வசனம், தேவனே சுத்த இருதயத்தினிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பத்சேபாலிடத்திலே பாவம் செய்த பிற்பாடு கர்த்தரால் உணர்த்தப்பட்ட பின்பு தாவீது பாடின சங்கீதம்தான் இந்த 51வது சங்கீதம். இதில் அநேக காரியங்களை தாவீது கேட்பதை பார்க்க முடியும். அதில் ஒன்றுதான், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ரினியூ எ ரைட் ஸ்பிரிட், ஸ்டெட்ஃபாஸ்ட் ஸ்பிரிட். ஆண்டவர் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். தேவ பிள்ளைகள் தடுமாற்றம் இல்லாமல் வாழவும் நியமித்த பாதையிலே முன்னோக்கி செல்லவும் இந்த ஜபம் மிக அவசியமாயிருக்கிறது. ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் வேண்டிய ஒன்று, அவசியமாய் வேண்டிய ஒன்று என்ன? நிலைவரமான ஆவி. நாம் எடுத்த தீர்மானத்திலே உறுதியாயிருக்க இது மிக மிக அவசியமாயிருக்கிறது. நம்மில் அநேகருடைய வாழ்க்கை நிலைமை என்பது எப்படி இருக்கிறது என்றால், நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன். பவுல் சொல்லுவார் அல்லவா, நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன் என்று. அப்படிப்பட்ட நிலையில்தான் நம்மில் அநேகருடைய வாழ்க்கை இருக்கிறது. ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பி அமருகிறோம், ஆனால் வேற எதையோ யோசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் பைபிள் படிக்க வேண்டும் என்று உட்கார்ந்து இருக்கிறோம், ஆனால் அதை தவிர வேறொன்றை செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? நிலைவரமான ஆவி இல்லாததே. இதைதான் தாவீது கேட்கிறார், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். தாவீதின் ஆரம்ப அனுபவம் எப்படி இருந்தது தெரியுமா? ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் எதை கேட்டானோ அதையே நாடுவேன். இப்படிப்பட்ட நிலையில் இருந்த தாவீதின் வாழ்க்கையில அந்தி சந்தி மத்தியான வேளையில தியானம் பண்ணி முறையிடுகிற தாவீது, அந்த மாலை வேளையில தியானம் பண்ணி முறையிட வேண்டிய நேரத்துல அவன் பட்சேபாளை பார்க்கிறான் வீட்டு மாடியிலிருந்து. அது நிமித்தம் அவன் பாவத்தில் விழ வேண்டிய சூழ்நிலை உண்டானது. இப்பொழுது கர்த்தரிடத்துல கேட்கிறான், ஆண்டவரே ஜபிக்கணும்னு போய் இருக்கிறேன், ஜபிக்கும்படியான நேரத்துல நான் வேறொன்றை செய்தது நிமித்தமாய், வேறொன்றை பார்த்தது நிமித்தமாய் இந்த பாவத்துக்குள்ளானே. ஜபிக்கணும்னு போனா ஜபிக்கணும். ஆமே, நாம் எதை நினைக்கிறோமோ, அதாவது ஜபிக்க வேண்டும், கர்த்தருக்கா இந்த காரியத்தை செய்ய வேண்டும், தேவனோடு சில மணி நேரம் ஜபிக்க வேண்டும், உறவாட வேண்டும், உபவாசிக்க வேண்டும் என்று பல தீர்மானங்களை வைக்கிறோம், ஆனால் அதில் உறுதியா இருக்க முடியவில்லை. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்கள் வாழ்க்கை நிலை என்னது என்பது உங்களுக்கு நன்றாய் தெரியும். ஆமே, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவம் இருக்குமானால் கர்த்தரிடத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கேளுங்கள், என்ன? நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். தாவீதின் இந்த ஜெபத்துக்கு பதில் கிடைத்தது. அந்த பதில் தான் என்ன தெரியுமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தின் 5வது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? உரியாவின் சங்கதி ஒன்றை தவிர அவர் பார்வைக்கு தாவீது செம்மையானதை செய்து வந்தான் என்று. அதன் பிறகு தாவீதினுடைய வாழ்க்கையில எந்த தடுமாற்றமும் இல்லை என்பதை வேதம் காண்பிக்கிறது. கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார், எடுத்து எழுதுகிறார் அந்த உரியாவின் சங்கதி. இந்த விஷயம் ஒன்றை தவிர தாவீது எல்லாவற்றிலும் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். தன்னுடைய கடைசி வரை அவனுடைய தீர்மானத்துல உறுதியா நிற்க முடிந்தது. இந்த ஜெபம் எவ்வளவு அவசியம் பார்த்தீர்களா? தேவனிடத்துல கேளுங்கள், என்ன? நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். கேட்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளில் எங்களோடு பேசின கற்றுத்தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தாவீதை போல நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே, பல தீர்மானங்களை எடுக்கிறோம், எங்களால் உறுதியாக இருக்க முடியவில்லை. நன்மை செய்ய வேண்டும் என்று ஆசை இருக்கிறது, ஆனால் செய்வதெல்லாம் தீமையாக இருக்கிறது. இந்நிலை மாற ஆண்டவரே, எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்க, ஸ்திரப்பட, நிலைவரமான ஆவியை எங்கள் உள்ளத்தில் புதுப்பிப்பீராக. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன் என்கிற அந்த நல்ல அனுபவத்திலே தொடர, ஆமே, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இலக்கை நோக்கி தொடர, நிலைவரமான ஆவியை எங்கள் உள்ளத்திலே புதுப்பியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அணிதின தியானம். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப்போயிருப்பேன். சங்கீதம் 27:13 வசனம். பிளாக்ஸ்டாஃப் என்ற சிறிய பட்டணத்தில் வெள்ளம் சூழப்போகிறது என்ற அறிவிப்பு வந்தது. வெள்ளம் வர சில மாதங்களுக்கு முன்பே அறிவிப்பு வந்ததால் அந்த சிறிய பட்டணத்தில் செய்யப்பட வேண்டிய பராமரிப்பு பணிகள் மற்றும் பட்டணத்து மேம்பாட்டு பணிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன. மேலும் வீடுகளுக்கு வெள்ளையடிக்கும் பணியையும் ஒருவர் கூட மேற்கொள்ளவில்லை. வீடுகளை வெள்ளம் சூழ்ந்து கொள்ளப் போகிறது என்று

காலத்தை குறித்த நம்பிக்கை எங்கு இல்லையோ அங்கு நிகழ்காலமும் சூன்யமாகி போகும். ஏசபேல் தன்னை கொன்று போட வகை தேடுகிறாள் என்ற வார்த்தையை கேள்விப்பட்ட எலியா தீர்க்கதரிசிக்கு மிகுந்த சோர்வு உண்டானது. ஏசபேல் ராணி தன்னை எப்படியும் கொன்று விடுவாள், ஆகவே இனி என்ன ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம் என்று நினைத்து ஒரு சூறை செடியின் அடியில் போய் படுத்து விட்டார். போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஜெபித்தார். ஆனால் தேவனோ, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று அவருக்கு சொல்லி அப்பமும் தண்ணீரும் கொடுத்து எலியாவை பலப்படுத்தினார். எதிர்கால திட்டத்தை கேள்விப்பட்ட எலியா தேவனால் பலப்படுத்தப்பட்டு மீண்டும் செயல்பட ஆரம்பித்தார். தாவீது ராஜா எதிர்காலத்தில் தான் செய்ய வேண்டிய ஒரு காரியத்திற்காக தேவன் தன்னை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபித்தார். தாவீது தேவனிடம், இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக என்று ஜெபித்தார். அவர் ஜெபித்ததைப் போலவே தேவன் அவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்தார். இந்த தலைமுறையில் வாழும் நாமும் அவர் எழுதிய சங்கீதங்களை வாசித்து தேவனுடைய வல்லமையையும் அவருடைய பராக்கிரமத்தையும் அறிந்து கொள்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை வேண்டும். உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கின்ற திட்டங்கள் எண்ணற்றவை உண்டு. எனவே சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போய் அதைரியமான வார்த்தைகளை பேசாமல் நம்பிக்கையுடனும் எதிர்பார்ப்புடனும் ஜெபியுங்கள். நீங்கள் ஜீவனுள்ளோர் தேசத்திலே நிச்சயம் நன்மையை காண்பீர்கள்.

0: ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் 8 வசனத்தை 9 வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
2: May we read Proverbs 1:8 and 1:9 verses 8 and 9.
1: என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும்.
2: My son, hear the instruction of your father and do not forsake the law of your mother, for they will be a graceful ornament on your head and chains about your neck.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: May glory belong to the Lord alone.
1: இன்றைக்கு நான் தியானிக்க விரும்பினது, எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, என் மனதில் கொடுத்த வார்த்தை வந்து ஒரு பிள்ளையினுடைய ஆபரணங்கள் என்ற தலைப்பிலே பேச வேண்டும் என்று ஆண்டவர் என்னை வழி நடத்தினார்.
2: Today Lord impressed upon the word ornaments, the ornaments of the child which the parents gave unto them.
1: ஒரு பிள்ளையினுடைய ஆபரணங்கள்,
2: the ornaments of a child.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to God's holy name.
1: நாம் வேதத்தை வாசிக்கும் போது இந்த ஞானம், புத்தி, ஆலோசனை, இது எல்லாத்தையும் ஆண்டவர் இந்த வேதத்தில் பல காரியங்களோடு ஆண்டவர் ஒப்பிட்டு எழுதி இருக்கிறார்.
2: The Lord compares the instructions, teaching and counsel in the Bible to various things.
1: அதே வேளையில் விசேஷமாக இந்த ஞானம், புத்தி, ஆலோசனை என்பவைகளை நீதிமொழிகள் புஸ்தகத்தில் ஆபரணங்களோடு ஆண்டவர் ஒப்பிட்டிருக்கிறார்.
2: In the book of Proverbs, the Lord compares these gifts, wisdom and knowledge to ornaments.
1: இங்க பாருங்க, இங்க வாசிக்கிறோம் 8 வசனத்துல, தகப்பனுடைய புத்தி தாயினுடைய போதகத்தை சிரசிற்கு அலங்காரமான முடி, உன் கழுத்துக்கு சரப்பணி என்று சொல்லி ஒப்பிடுகிறதை பார்க்கலாம்.
2: Here the Lord compares the instruction of the father and the law of the mother is compared to the ornament and to the chains about your neck.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to God's holy name.
1: ஞானியாகிய சாலமோன் இதை எழுதும்போது, இந்த விளக்கத்தை கொடுக்கும்போது, தான் யாரிடத்திலே பேசுகிறோம், எப்படிப்பட்ட மனிதர்களிடத்திலே பேசுகிறோம் என்பதை அவர் ரொம்ப அறிந்து தெளிவாக தான் பேசினார்.
2: When Solomon writes this unto us, he has taken into account to whom he is writing and he is aware of what he is explaining.
1: அவர் பேசிக்கொண்டிருந்த ஆடியன்ஸ் யாருன்னு சொன்னா, அன்றையிலிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள்.
2: And the people to whom he was addressing in those days were Israelites.
1: இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கிழக்கத்தி புத்திரரை போல, கிழக்கு தேசங்களில் இருக்கிற மக்களை போல ஆபரணங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க.
2: And the Israelites, they are like the people of the eastern countries, they gave importance to the ornaments.
1: நீங்க வேதத்தினுடைய காலத்திலேயும் சரி, இந்த காலம் வரைக்கும் சரி, இந்த உலகத்தினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கிற மக்கள் பொதுவாகவே இந்த ஆபரணங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறத நீங்க பார்க்கலாம்.
2: In the time of scriptures or even these days, even the modern days, the people from the eastern countries, they gave importance to the ornaments or jewels.
1: நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரி, நீங்கள் மேற்கத்திய நாடுகளுக்கு எல்லாம் போனீங்கன்னா, அநேகர் வந்து இந்த மாதிரி அலங்காரமாக அவங்க வந்து அநேக ஆபரணங்களை அணிகிறத நீங்க பொதுவா நீங்க பார்க்கவே முடியாது.
2: But if you go to the western countries, the people of those countries, they do not give much importance to the ornaments.
1: நம்ம ஊர்ல வந்து அடுக்குற மாதிரி அவங்க எல்லாம் அந்த மாதிரி ஜுவல்ஸ் போடுறது நீங்க பார்க்கவே முடியாது.
2: And you won't see them wearing the jewels like our people.
1: ஆனா நம்ம நாடுகள் எல்லாம், விசேஷமா இந்த கிழக்கு நாடுகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஆபரணங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ரொம்ப பெரிய காரியம் அவங்களுக்கு அது.
2: The eastern countries people, you know, they give much importance to the ornaments unlike the western countries.
1: அதனால தான் வேதத்துல நீங்க ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த பொதுவாக பயன்படுத்தப்பட்ட ஆபரணங்களை வேதம் வந்து சில முக்கியமான சத்தியங்களை வெளிப்படுத்துவதற்கு அடையாளமாக அல்லது அதை ஒரு விளக்கமாக பயன்படுத்தி இருக்கிறது.
2: These ornaments have been used to depict the importance of the scriptures in various places in the Bible.
1: நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களானால், வேதத்தில் வந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி ஆபரணங்களை அணிந்தவர்களாக தான் இருந்திருக்கிறாங்க.
2: Even if you read in the scriptures, we see that the male and the female were equally using ornaments.
1: நீங்கள் யாத்ராகமத்தின் புத்தகம் 3:20-22 வாசிக்கும் போது,
2: if you read Exodus chapter 3 and verses 20-22,
1: அங்கே எகிப்தியர்களிடத்திலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொள்ளையாக கொடுக்க போகும் அவருடைய ஆசீர்வாதத்தை வந்து ஆண்டவர் வாக்குத்தத்தமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னமே அறிவித்திருந்தார்.
2: And the Lord has promised the Israelites in Egypt that what he would give to them when they leave the country.
1: அதுக்கு அதுல முக்கியமா அவர் வந்து வாக்கு பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா 22 பார்ப்பீங்களா, ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஸ்திரீகள் என்ன பண்ணணும்னா தன் தன் அயலகர் அயலகத்தாரிடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிறவர்களிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகள் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளுக்கும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள்னு சொல்லியிருக்கு.
2: So I will stretch out my hand and strike Egypt with all my wonders which I will
1: do. Verse 22.
2: Okay. But every woman shall ask of her neighbor, namely of her who dwells near her house, articles of silver, articles of gold and clothing, and you shall put them on your sons and on your daughters.
1: இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா முக்கியமான ஒரு காரியத்தை நீங்க பார்க்கலாம்.
2: One thing you will observe here,
1: அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ரெண்டு காரியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க, ரெண்டு அல்லது மூன்று காரியம். ஒன்னு வந்து ஆபரணம், இன்னொன்று வந்து வஸ்திரம், மூன்றாவது வந்து உடைமைகள்.
2: And the people over here, they give importance to the ornaments, the clothing and to the belongings,
1: utensils, அவங்க யூஸ் பண்ண உபகரணங்கள்.
2: முதலாம் அதிகாரம் 24
1: வாசிக்கும் போது,
2: if you read 2 Samuel chapter 1 and verse 24,
1: அங்கே தாவீது இறந்து போன சவுல் ராஜாவுக்காக ஒரு பெரிய புலம்பலை அவர் பாடுகிறார்.
2: In the course of David's lament over King Saul's death, you can find the wearing of jewels.
1: அங்கே நீங்க பாக்கும்போது அவர் சொல்லுகிறாரு, இஸ்ரவேல் குமாரத்திகளே, உங்களுக்கு இரத்தாம்பரத்தை சிறப்பாய் உடுப்பித்து உங்கள் உடையின் மேல் பொன் ஆபரணங்களை தரிப்பித்த சவுலுக்காக அழுது புலம்புங்கள் அப்படின்னு சொல்வார்.
2: You daughters of Israel, weep over Saul, who clothed you luxuriously in scarlet, who put ornaments of gold on your apparel.
1: அப்போ அங்க பாத்தீங்கன்னா ஒரு ராஜா கூட என்ன செய்திருக்கிறார்னா தன்னுடைய ஜனங்கள் மேல இப்படிப்பட்ட வஸ்திரங்களையும் ஆபரணங்கள் பொன் ஆபரணங்களை தரிப்பித்தார்னு சொல்லி அவர் எழுதுறதை நீங்க பார்க்கலாம்.
2: And here we see the king also had gifted the ornaments and garments onto his citizens.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to God's holy name.
1: நீங்க யாத்ராகமத்துக்கு வருவீர்களானா யாத்ராகமத்துல 35:22 வாசிக்கும் போது,
2: if you would read Exodus 35 and verse 22,
1: அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்துக்காக அவங்க காணிக்கைகளை கொடுக்கும் போது பல்வேறு பொன் ஆபரணங்களையே அவங்க ஆஃபரிங்கா கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க.
2: And here also we see when the Israelites collected the gifts from for the temple, they collected ornaments.
1: நீங்கள் அதல பார்ப்பீங்களா, வேதம் சொல்லுகிறது 35:22 பாருங்களேன்.
2: Chapter 35 and verse 22,
1: அதல பார்க்கறோம், மனப்பூர்வம் உள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்தகடங்கள் காதணிகள் மோதிரங்கள் ஆரங்கள் முதலான சகலவித பொன் ஆபரணங்களை கொண்டு வந்தார்கள்.
2: So they came both men and women, all who were willing heart brought brooches, earrings, signet rings and armlets and sort of gold objects, every man dedicating an offering of gold to the Lord.
1: அப்போ பாத்தீங்கனா இந்த பல்வேறு ஆபரணங்களை அணிந்தவர்களாய் மட்டுமல்ல அதை காணிக்கைகளாக செலுத்தினதாகவும் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம்.
2: They not only did wear the jewels but they also offered us offerings.
1: நீங்க நேரா இருக்கும்போது யாத்ராகமம் 28:33-35 வாசித்து பாருங்க.
2: If you have time, may you read Exodus chapter 28 verses 33-35.
1: அங்க பாத்தீங்கனா அங்கே ஆரோனுடைய வஸ்திரத்தை பாக்கும்போது அதிலே ஏராளமான பொன் அலங்காரமாக பயன்படுத்தப்பட்டதை நீங்க வாசிக்கலாம்.
2: The garment of Aaron was decorated with gold.
1: அதே போல நீங்க பழைய ஏற்பாடுன்னு மாத்திரம் நினைக்காதீங்க, புதிய ஏற்பாட்டிலையும் சரி இதே போல இந்த ஆபரணங்கள் பயன்படுத்துவதை உதாரணமாக விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கு.
2: And here even in the New Testament it has been exhibited to us as an example that the ornaments are being used.
1: நீங்கள் உதாரணமாக இயேசுவே வந்து பரலோகத்தில் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம் 13 வசனத்தில் வாசிக்கும் போது அவர் மார்பர்கே பொற்கச்சை கட்டி இருந்தார்னு சொல்லி பார்க்குறோம்.
2: Even in the New Testament we read in Revelation chapter 1 and 13 how the Lord is in the heavens. He is wearing a sash around his chest.
1: Golden sash. அதே போல நீங்கள் வெளிப்படுத்தல் 14:14 வாசிப்பீர்களானால் அவர் தலையிலே பொன் கிரீடம் தரித்தவராக நீங்க பார்க்கலாம்.
2: And if you read Revelation chapter 14:14 a gold crown on his head the Lord wears.
1: அதே போல வெளிப்படுத்தல் 21:18 வாசிப்பீர்களானால் ஆண்டவர் நமக்காய் தயாரித்திருக்கிற பரலோக நகரம் வந்து பொற்தள வீதியினாலும் பளிங்குக்கு ஒப்பான தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான பொன்னாக சுத்த பொன்னாக இருந்ததுன்னு படிக்கலாம்.
2: And you read in Revelation chapter 21 and 18 the Lord has built a city for us and the building is of this and the building has city streets of pure gold.
1: நீங்கள் யாக்கோபு 2:2 வாசிப்பீர்களானால்
2: if you would read James 2:2
1: அங்கே நீங்க பார்க்கலாம் புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ள வந்த விசுவாசிகள்ல கூட ஒரு சிலர் ஆபரணங்கள் அணிந்திருந்தாங்க, ஒரு சிலர் ஆபரணம் அணியாம சபைக்கு வந்தாங்க.
2: Even in churches we see people coming to churches with ornaments and some do come without ornaments.
1: நீங்கள் பாத்தீங்கன்னா ஒருவன் வந்து பொன் மோதிரம் அணிந்து கொண்டு உள்ளே வருகிறதை அங்கே குறிப்பிட்டிருக்கிறது.
2: And a golden ring is on his finger we see here.
1: அதே போல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து அப்படி அணியாமலும் வருகிற மக்களை பற்றி அங்க நீங்க படிக்கலாம்.
2: And there are people who do come without wearing these ornaments.
1: அப்போ இப்படி பல்வேறுபட்ட மக்களும் சபைக்குள்ள இருந்ததாக நீங்க வாசிக்கலாம்.
2: So different kind of people are there in the church you see.
1: அப்போ நீங்க இந்த ஆபரணங்களை பாத்தீங்கன்னா வேதம் முழுவதும் பயன்படுத்தப்பட்ட சந்தர்ப்பங்கள் अनेகம் இருக்குது.
2: And these ornaments are used in various places in the scriptures.
1: அதனால ஜனங்களுக்கு இது ரொம்ப பழக்கப்பட்டதாக இவங்க பார்த்து பயன்படுத்துகிற காரியமா இருந்ததுனால இதை வேதத்துல வந்து அநேக இடங்களிலே அதை ஒரு விளக்கமாக ஒரு இல்லஸ்ட்ரேஷனாக ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக ஆண்டவர் பயன்படுத்துறது நீங்க பார்க்கலாம்.
2: That is the reason because people are very familiar with these ornaments and they have been using it. So the Lord uses this as an example to illustrate.
1: உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால்
2: for an example
1: ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்த உடன்படிக்கையை பற்றி ஆண்டவர் பேசும்போது
2: when the covenant was made with the Israel people the Lord speaks
1: ஆண்டவர் அதை எப்படி விளக்குகிறார் என்று பார்த்தா
2: how he explains this
1: நீங்கள் எசேக்கியேல் 16:8-12 வசனங்களை வாசிக்கும்போது
2: if you would read the book of Ezekiel chapter 16 verses 8-12
1: அங்கே நாம் பார்க்கிறோம் அங்கே ஆண்டவர் பல்வேறு ஆபரணங்களை இஸ்ரவேல் ஆகிய தன்னுடைய சபைக்கு தன்னுடைய குமாரத்திக்கு ஆண்டவர் உடுத்து வைக்கிறதை ஆண்டவர் விளக்குகிறார்.
2: And we see the Lord adorning the people of Israelites with various ornaments.
1: அதுல நீங்க விசேஷமாக 11:12 வாசிப்பீர்களானால்
2: if you would read chapter 11
1: verses 11 and 12
2: 11 and
1: 12 அதுல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார் உன்னை ஆபரணங்களால் அலங்கரித்து உன் கைகளிலே கடகங்கள் உன் கழுத்திலே சரப்பணி உன் நெற்றியிலே நெற்றி பட்டம் உன்னுடைய காதுகளில் காது அணி உன் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும் தரித்தேன் என்று சொல்கிறார்.
2: And here the Lord says you know I adorned you with bracelets on your wrist a chain on your neck a ring on your nose earrings on your ears crown on your head I have adorned you with this
1: appo aandavar vandu adu edhukku adayalama kattrarna na unnodu seidha udanpadikku idu adayalama irukku endra aandavar solrar
2: this is a covenant that I have made when I have adorned you with all these ornaments
1: adhe pole neenga israel janangal vandu devanod irukkira uravai அந்த இஸ்ரவேல் மறந்து போனதற்கும் ஆண்டவர் அடையாளமா பேசும்போது எப்படி பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் எரேமியா 2:32 வாசிக்கும் போது அதை நீங்க விளங்கும்.
2: When the Lord spoke about the Israel forgetting the relationship with them jewels are again used as an illustration.
1: நீங்கள் அதுல வாசிக்கும் போது அதுல வாசிக்கலாம் ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மனவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாக என்னை மறந்து விட்டார்கள்னு சொல்லுவார்.
2: In Jeremiah chapter 2 and verse 32 can a virgin forget her ornaments or a bride her attire yet my people have forgotten me the days without number
1: இப்போ இதெல்லாம் நான் எதுக்கு சொன்னேன்னு சொன்னா நீங்கள் இப்போ நாம திரும்ப நீதிமொழிகள் 2:1 வரும்போது அங்கே தாயினுடைய போதகம் தகப்பனுடைய புத்திமதியை வந்து மறுபடியும் இப்படிப்பட்ட ஆபரணங்களோட இந்த சாலமோன் ஒப்பிடுகிறதை நாம் இங்க பார்க்கிறோம்.
2: Proverbs 1:8, here the Lord compares the teaching of the father and the law of the mother compares to the ornaments.
1: இங்க இதுல வந்து நான் இந்த வாஸ்தை தியானித்து கொண்டிருந்த பொழுது வேதத்துல வந்து இந்த ஆபரணங்கள் நான்கு முக்கியமான சத்தியங்களை வெளிப்படுத்துகிறது என்று நீங்க பார்க்கலாம்.
2: In the scriptures the ornaments revealed four different kinds of
1: truths, you know, அது வெளிப்படுத்துகிறது, இந்த நான்கு சத்தியங்களை வெளிப்படுத்துகிறது.
2: It reveals four truths.
1: நான் நினைக்கிறேன் சாலமோன் ஒரு தகப்பன் தாயினுடைய ஆலோசனை புத்திமதிய தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் விளக்கும் போது கூட இதை மனதிலே வைத்துதான் அவர் இந்த போதகத்தையும் புத்திமதியையும் அவர் ஆபரணங்களோடு ஒப்பிடுகிறார் என்று நான் நினைக்கிறேன்.
2: And here the Solomon compares the teaching of the father and the law of the mother to the ornaments.
1: கர்த்தருடைய
2: நாமத்திற்கு the four truths.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to God's holy name.
1: நான்கு காரியங்களை வாசிக்கலாம்.
2: Four truths.
1: மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 அதிகாரம் 9 வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 1:9.
2: 1:9.
1: அவைகள் உன் சிரசிற்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாய் இருக்கும்.
2: For they will be graceful ornaments on your head and chains about your neck.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to God's holy name.
1: முதலாவது இந்த ஆபரணம் எதற்கு அடையாளமா இருக்கிறது தெரியுமா?
2: First of all, the ornament is compared to what?
1: முதலாவது ஒரு மனுஷனுக்கு இருக்கும் செல்வம் அல்லது செல்வாக்கை பற்றி சொல்வது.
2: First it depicts the riches that a man possesses.
1: An affluence. ஒரு மனுஷனுடைய affluence, அவனுக்கு இருக்கிற செல்வ பெருக்கை அடையாளமாய் காட்டுகிறது வந்து ஆபரணங்கள்.
2: First it depicts affluence.
1: அவனுக்கு இருக்கிற ஆஸ்தி, அவனுக்கு இருக்கிற திரள்ச்சி, இதெல்லாம் அது வெளிப்படுத்துகிறது.
2: And it depicts the wealth that he has and all the power he has.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to God's holy name.
1: ஆகவேதான் நீங்கள் ஆதியாகமம் 24:22 வசனத்தை நீங்கள் வருவீர்களானால்,
2: Hence you read in Genesis chapter 24:22,
1: அங்கே எலியேசர் வந்து தன்னுடைய எஜமானுடைய மகனாகிய ஈசாக்குக்கு பெண் தேடி போகும்போது,
2: When Eliezer the servant of Abraham goes seeking for a bride for his master,
1: ange avan Rebekkaalukku avan vandu enna seigiraana aabaranangalai koduthu uduthu vikkiradhu neenga paakalam.
2: And here he gives ornaments onto Rebecca and adorns her.
1: நீங்க 22 வசனம் வாசித்தீங்கனா,
2: If you would read 24:22,
1: வேதம் சொல்கிறது அந்த மனிதன் அரை சேக்கல் எடையுள்ள பொற்காதணியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள இரண்டு கடகங்களையும் எடுத்து கொடுத்தான் என்று பார்க்கிறோம்.
2: The man took gold ring weighing half a shekel and two bracelets of our arms weighing 10 gold shekels.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to God's holy
1: name. இங்க நீங்க பார்ப்பீங்களானா எதற்காக இதை கொடுத்தான்னு சொன்னா, தான் வந்திருக்கிற வீடு ஆபிரகாமின் வீடு பெரிய செல்வந்தனுடைய வீடு என்று காண்பிப்பதற்கு அதிலிருந்து தாராளமாக எடுத்து நான் கொடுக்கிறேன் பாருங்க, எங்களுடைய செல்வத்தை பாருங்கன்னு காண்பிக்கிறதுக்கு அடையாளமாக தான் இந்த ஆபரணங்களை ரெபேக்காளுக்கு கொடுத்ததாங்க நீங்க பார்க்க.
2: And why did Eliezer the servant of Abraham did this? To show that Abraham was a very wealthy man and these are the riches out of the Abraham's possessions. நான்
1: நினைக்கிறேன் சாலமோன் வந்து தகப்பனுடைய போதகம், தகப்பனுடைய புத்திமதி, தாயினுடைய போதகத்தை ஆபரணங்களோடு ஏன் ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், இந்த புத்திமதியும் போதகமும் ரொம்ப ரொம்ப விலையேற பெற்றது.
2: Why did Solomon compare this to the ornaments, that is the teachings and the law of mother, because these are very precious.
1: அதாவது இது கிடைக்க பெறாத ஒரு பொருள்.
2: These are very precious in the sight of people.
1: அது வந்து நீங்க எங்க தேடினாலும் கிடைக்காது.
2: You won't be able to find it very easily.
1: இப்படிப்பட்ட போதனைகளையும் புத்திமதிகளையும் சொல்லுகிற பிள்ளைகள் பாக்கியவான்கள்.
2: And these the people are fortunate who get these kind of teachings and law.
1: ஏனென்றால் இந்த உலகத்துல போதிக்கிறதுக்கும் புத்திமதி சொல்றதுக்கும் அநேக பெற்றோர் இல்லை.
2: There are no parents in this world nowadays to give these kind of instructions.
1: பொதுவாக நீங்க பார்க்க முடியாது.
2: We won't be able to see them.
1: You cannot see them commonly, you know, it's not a very common feature. இது ரொம்ப ரேரான ஒரு காரியம்.
2: These are very rare things in the world today.
1: அதனால சாலமோன் சொல்றாரு.
2: And Solomon says,
1: இது வந்து ரொம்ப விலையேற பெற்றதுப்பா.
2: These are very precious in your sight.
1: இத நீ வந்து ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு அலட்சிய பொருளாக நீ நினைக்காத.
2: May you not despise these teachings and the law of your mother.
1: அதனால தான் இந்த போதகத்தை பற்றி பெற்றோருடைய ஆலோசனைகளை பற்றி பேசும்போது அது அசட்ட பண்ணிராதன்னு சொல்லியிருக்கோம்.
2: Hence he keeps on repeating, do not despise these teachings
1: பிள்ளைகளுக்கு பெற்றோர் சொல்லுகிற புத்திமதி வந்து விலை தெரியல.
2: Hence, the people, children of these days, you know, they do not understand the value of the instructions
1: for the parents. பெற்றோர் வந்து கொடுக்கிற ஆலோசனைகள் புத்திமதிகளை அநேகர் அசட்ட பண்றாங்க.
2: And the children, they despise the instructions given by the parents.
1: அநேகர் வந்து பெற்றோருடைய ஆலோசனைகளை பரிகாசம் பண்றாங்க.
2: And they even ridicule, the children ridicule the parents' instructions.
1: அநேகர் தங்கள் செவிகளை அடைத்து கொள்றாங்க.
2: And they block the ears.
1: எனக்கு இது தேவையே இல்லை, உங்க புத்திமதி எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க.
2: The children say, I do not require these instructions from you.
1: ஏன் தெரியுமா?
2: You know why?
1: அந்த பெற்றோருடைய ஆலோசனை பொன்னை பார்க்கிலும் ஆபரணங்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாதனால.
2: Because the children do not know the value of the instructions that is given by the parents onto them. They are most precious.
1: நான் நினைக்கிறேன் இந்த நாட்கள்ல பெற்றோருடைய ஆலோசனைகளை தள்ளாமல் அந்த ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் பிள்ளைகளாகி நமக்கு தரணும்.
2: The Lord open our ears of understanding and the Lord open our hearts that we may accept the instruction of our parents.
1: நான் சொல்வேன், நீங்கள் பிள்ளைகளாய் மாத்திரமல்ல, ஒருவேளை உங்களுக்கு பெற்றோர் இல்லாமல் நீங்கள் வயதானவர்களா இருந்தாலும் நாம் எல்லாரும் நம்முடைய பரம தகப்பனுடைய பிள்ளைகள்ன்றதை மறந்துட கூடாது.
2: We should not forget that we are the children of our heavenly father. We should open our heart, we should open our ears to get the instructions from him.
1: அவர் வந்து ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசுறாரு.
2: Every day he speaks to us.
1: அவர் நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை தருகிறார்.
2: And he gives us the instructions and the counsel every day.
1: வேதம் சொல்கிறது, உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்.
2: I shall keep my eyes upon you and I shall lead you.
1: அது ஆண்டவர் கொடுக்கிற நடத்துதல், அவர் கொடுக்கிற ஆலோசனை, அவர் பேசுகிற ஒவ்வொரு சத்தத்தை நாம கேட்டு நம் ஆண்டவருக்கு வந்து நாம வந்து பதில் கொடுக்கிறவர்களாக, அதை நாம கவனிக்கிறவர்களாக கர்த்தர் இருதயத்தை நமக்கு தரணும்.
2: The Lord give us a heart that we might accept whatever he tells. Let us be attentive to his voice.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: May glory be to God.
1: அப்ப ஏன் இந்த இல்லஸ்ட்ரேஷன் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படினு சொன்னா,
2: why is the illustrations been used?
1: இந்த பொன் வெள்ளி இந்த ஆபரணங்கள் வந்து அந்த ஆலோசனையினுடைய விலையை நமக்கு காண்பிப்பதற்காக.
2: Why is this illustrations been used? That is compared to ornaments because it depicts the value of the
1: அவைகள் உன் சிரசிற்கு அலங்காரமான முடியாக இருக்கும்.
2: For they will be a graceful ornament on your head.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to God's holy name.
1: அங்க எப்படி இருக்குமா?
2: How will it be?
1: இந்த ஆலோசனை, இந்த புத்திமதி, இந்த போதனை வந்து அந்த பிள்ளைகளுடைய தலையில வந்து ஒரு அலங்காரமான ஒரு முடியாக இருக்கும்.
2: How will the instructions and the teaching and the counsel of the parents be upon the head of the children? It will be a graceful ornament on their heads.
1: நீங்கள் வேதத்துல வந்து இந்த அலங்காரமான ஆபரணங்களை பற்றி எல்லாம் படிக்கும் போதெல்லாம் இந்த ஆபரணங்கள் வந்து ஒருவருக்கு அலங்காரத்தை கொடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்டதாக நீங்க வாசிக்கலாம்.
2: And these ornaments are used to exhibit their beauty.
1: It actually adds beauty to someone. உதாரணமாக நீங்கள் ஏசாயா 61:10 வாசித்தீங்கனா,
2: if you would read as a book of Isaiah chapter 61
1: and வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க.
2: I would read these verses for you.
1: ஏசாயா 61:10.
2: Isaiah chapter 61 and verse 10.
1: கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. மனவாழன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மனவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு கொடுத்து நீதியின் சால்வை எனக்கு தரித்தார் என்று வாசிக்கிறோம்.
2: When the Lord spoke about the greatness of salvation, the illustrations are taken from garments and jewelry. Jewelry are an important part of bridal decoration.
1: 61 la paருங்க, 61 பாத்தீங்கனா, 61:10, I will greatly rejoice in the Lord.
2: I will greatly rejoice in the Lord. My soul shall exult in God, for he has clothed me with the garments of salvation. He has covered me with the robe of righteousness, as a bridegroom decks himself like a priest with a beautiful headdress, and as a bride adorns herself with jewels.
1: அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன முக்கியமா சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த அலங்காரம் கொடுக்கிறதாக இந்த ஆபரணங்கள் பயன்படுத்தப்படுகிறது.
2: பியூட்டி இஸ் ஆடட் டு அலாங் வித் தி ornaments.
1: Ornaments give beauty. Ornaments add beauty to a person. அதற்காக தான் அந்த ஆரண ஆபரணங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
2: Ornaments are beautified.
1: It beautifies a person. அப்போ இங்க சாலமன் என்ன சொல்லுகிறாருன்னு பார்த்தா,
2: what does Solomon say here?
1: அப்பா, நீ வந்து உன்னுடைய தாயினுடைய போதகம், உன்னுடைய தகப்பனுடைய போதகம், இப்ப புத்திமதி எப்படி இருக்குன்னா, உன் தலையில இருக்கிற ஒரு அலங்காரமான ஒரு ஆபரணத்தை போல, உன் கழுத்துல மாட்டியிருக்கிற ஒரு அலங்காரமான ஆபரணத்தை போல இருக்கிறது.
2: Here the Solomon says, when you take the teachings of your father and the instructions of your mother, it is like a ornament on your head.
1: அது ரொம்ப உன்னை அழகுபடுத்துகிறது.
2: Graceful ornament on your head and it beautifies you.
1: அது உன்னை அழகுபடுத்துகிறது.
2: And it beautifies you.
1: பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவன் வந்து ஒரு ஆபரணத்தை போட்டுக்கிறான்னு சொன்னா, எல்லாருமே அதை வந்து அவங்க கண் வந்து அதை பார்க்குது, அதனுடைய அழகை ரசிக்குது.
2: And when a man wears an ornament, the eyes of the people are upon that ornament and they enjoy it.
1: அவர் சொல்றாரு, இந்த கண்களால் பார்க்கிற நீங்க போட்டிருக்கிற ஆபரணத்தை பார்க்கிலும் ஒரு அழகான ஆபரணம் உனக்கு இருக்கு. அது என்ன தெரியுமா? உன்னுடைய தாயினுடைய போதகம், உன் தகப்பனுடைய புத்திமதி.
2: And more than the ornaments that the person has wore, the instruction of your father and the counsel of your mother is more precious than these ornaments what you admire.
1: அது உன்னை அழகுபடுத்துகிறது.
2: It beautifies you.
1: அது உன்னை அழகுபடுத்துகிறது.
2: And it will beautify you.
1: பாருங்க, நாம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வெளியில போடுற அலங்காரங்கள் தான் பெரிய அலங்காரம் நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம்.
2: Whatever we wear outside, we think, you know, it is of great importance.
1: And நீங்க அதுதான் உங்களை அழகுபடுத்துது நம்ம நினைக்கிறோம்.
2: And we think that beautifies us.
1: ஆனால் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வருவீர்களானால்,
2: when you come to the New Testament,
1: 1 பேதுரு 3 அதிகாரம் 3 முதல் 4 வசனங்களை வாசிப்பீர்களானால்,
2: if you would read 1 Peter chapter 3 and verses 3 and 4,
1: அங்கே பேதுரு சொல்லுகிறாரு,
2: and here Peter says,
1: மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராம், அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றதாய் இருக்கிறது.
2: Do not let your adorning be external by braiding your hair and putting off gold jewelry or clothing you wear. Let your adorning be of the hidden person of the heart, which with the imperishable beauty of gentle and quiet spirit, which is God's sight, is very precious.
1: கர்த்தரே நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to God's holy name.
1: அப்போ என்ன சொல்றாருன்னா, வெளியில பார்க்கிற அலங்காரத்தை வச்சிட்டு ரொம்ப அலங்காரமா இருக்கறோ நீங்க நினைக்காதீங்கப்பா.
2: Do not admire the beauty of the external ornaments.
1: இதை விட ஒரு அலங்காரம் இருக்கு.
2: There is more precious than this ornament.
1: இந்த அலங்காரம் வந்து வெளியில இருக்கிற ஆபரணங்களால இல்ல, இருதயத்துல மறைந்திருக்கிற குணம்.
2: And these things are hidden in your heart, which are more precious than the ornaments which is shown outside.
1: Apostle like Paul they பற்றி எழுதும் பொழுது,
2: when apostle Paul writes about this,
1: 1 Timothy 2 அதிகாரம் 9 முதல் 10 வாசிப்பீர்களானால்,
2: if you read 1 Timothy chapter 2 verses 9 and 10,
1: அவர் மறுபடியும் சொல்வாரு,
2: again he says,
1: ஸ்திரீகளும் மயிரை பின்னுகிறதலினாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பெற்ற வஸ்திரங்களினாலாவது உங்களை அலங்கரியாமல், தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும்.
2: Likewise also the women should adorn themselves in respectable apparel with modesty and self-control, not with braided hair and gold or pearls or costly attire, but with what is proper for a woman who professes godliness with good works.
1: எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க.
2: Amen. How good is it?
1: பாருங்க நம்ம நிறைய வேளை வெளியில இருக்கிற அலங்காரங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம்.
2: We give importance to the outward beauty.
1: மக்கள் எதை பார்க்கறாங்க நம்ம வெளியில இருக்கிற பொருட்களை வைத்து நம்முடைய விலையை நம்ம நிர்ணயிக்க ட்ரை பண்றோம்.
2: What do the people look? They look at all of our ornaments and they
1: நம்ம அதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல் நம்ம நினைக்கிறோம்.
2: They think that is beautiful to them.
1: சாலமோன் சொல்றாரு.
2: But here Solomon says
1: இந்த அலங்காரமான நீங்க ஆபரணங்களை அணிகிறத பார்க்கலாம்.
2: More than the ornaments that you wear,
1: ஒரு பிள்ளையாகிய உனக்கு ஒரு ஆபரணம் வேணும்பா.
2: There is something a child needs more than this.
1: என்ன தெரியுமா?
2: And what is it?
1: உன் தலையின் மேல உங்க அப்பாவுடைய ஆலோசனை, உன் கழுத்தின் மேல ஒரு இருக்கிற சரப்பணிய போல உன் தாயினுடைய புத்திமதியை நீ அணிந்து கொள்.
2: You should compare it with the crown upon your head, the instruction of your father, and the counsel that your mother gives as a chain around your neck.
1: அதுதான் உனக்கு அலங்காரம்.
2: That is what is beauty to you.
1: இன்னொரு விதமா சொன்னா,
2: in other words,
1: நீ எவ்வளவுதான் ஆபரணங்களை நீ அணிந்திருந்தாலும்,
2: however ornaments you might wear,
1: உனக்கு மாத்திரம் உன்னுடைய தகப்பனுடைய புத்தி மாத்திரம் உன்னுடைய தாயினுடைய ஆலோசனை மட்டும் நீ கேட்காம போவாயானால் உன் வாழ்க்கை அலங்காரமா இருக்காது.
2: And however wealth or the ornaments that you might have outwardly, but if you do not hear to the counsel of your mother and father, it will be of no use.
1: ஒவ்வொரு பிள்ளைக்கும் இந்த ஆபரணம் இருக்கணும்.
2: And every child needs this.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to God's holy name.
1: மூன்றாவது நான் சொல்வேன்,
2: Told I tell you,
1: இந்த ஆபரணத்தை ஏன் அவர் வந்து ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், இந்த ஆபரணத்திற்கு ஒரு மூன்றாவது காரியம் அடையாளமா இருக்கிறது.
2: And why does he compare this ornaments to the counsel of mother and father? There is third thing is,
1: இந்த மூன்றாவது,
2: third,
1: நீங்கள் யோபு 23:10 க்கு வருவீர்களானால்,
2: if you would read Job 23 and verse 10,
1: வேதம் சொல்கிறது,
2: the Bible says,
1: ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன்.
2: Job 23:10, but he knows the way that I take. When he has tested me, I shall come forth as gold.
1: அப்ப அங்க அர்த்தம் என்னன்னு சொன்னா,
2: what is the meaning of this?
1: ஒரு பொன்னை வந்து நீங்க வந்து எவ்வளவு சோதிச்சாலும் எவ்வளவு உருக்குனாலும் அது அழிந்து போகாது, அது இன்னும் சுத்தமா மாறிடும்.
2: And however much you might heat the gold, it will get more purified, but it will not change.
1: அது வந்து இன்னும் பெட்டரா மாறிடும்.
2: It will turn better.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to God's holy name.
1: என்ன சொல்லுகிறார்னா, உங்க அப்பா அம்மாவுடைய ஆலோசனை எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, நீ எவ்வளவு வெறுத்தாலும் நீ எவ்வளவு அதை நீ வந்து நேசிக்காம போனாலும் அதனுடைய தன்மை வந்து மாறவே மாறாது.
2: The counsel of the parents will never change, however you might try to reject it.
1: The character of a father's instruction, the mother's counsel, அதுதான் மூன்றாவது ஒரு பேசா. The character of gold, the character of this jewel, நீ வந்து பார்ப்பியானால் எவ்வளவுதான் நீ அதை வந்து அசட்டை பண்ணாலும் அது மாறவே மாறாது.
2: And even if you despise, the character of the gold will not change, however much you might eat, it gets more purified.
1: எத்தனை வருஷமானாலும் அதுக்கு வந்து விலை இறங்கவே இறங்காது.
2: And however long it might be, the value of the gold will not come down.
1: நீங்க இந்த உலகத்துல உள்ள எல்லா பொருட்களையும் பாருங்களேன்.
2: You may consider everything of this world, all the things.
1: எல்லா பொருளுமே வந்து காலம் போக போக அதோட விலை வந்து குறஞ்சிட்டே வரும்.
2: Over a period of time, everything get depreciated.
1: உதாரணமா இரும்பு எடுத்துக்கொள்ளுங்களேன்.
2: If you take iron,
1: காலம் ஆக ஆக அது துரு பிடிச்சு அதோட விலை வந்து குறைஞ்சிக்கிட்டே போயிடும்.
2: If you take iron, over a period of time, it gets rusted and the value goes down.
1: ஆனால் நீங்க தங்கத்தை எடுத்து பாத்தீங்கன்னா,
2: on the other hand, if you consider gold,
1: அது வந்து 3000 வருஷம் தங்கமா இருந்தாலும்,
2: if it is even 3000 years old gold, you have,
1: அந்த தங்கத்துக்கு வந்து விலை வந்து குறையவே குறையாது.
2: The value of the gold will never go down at any point of time.
1: நீங்க அத முழுசா உருக்கி போட்டா கூட அதுக்கு விலை குறையாது.
2: Even if you melt the gold what you have, even then the value doesn't come down.
1: இன்னும் சொல்ல போனா எவ்வளவு அதிகமா நீங்க உருக்குனாலும் அதோட விலை இன்னும் அதிகரிக்குமே தவிர அது குறையாது.
2: You might heat it in the furnace, the value of the gold may go up, never come down.
1: அதே போலதான்
2: likewise
1: ஒரு தகப்பனுடைய புத்தி,
2: the counsel of the father,
1: ஒரு தாயினுடைய ஆலோசனை,
2: and the teaching of the mother.
1: நான் சொல்லுவேன், எத்தனை ஆண்டுகள் எத்தனை புறக்கணிப்பு எத்தனை அசட்டை வந்தாலும் அதற்கு ஈடாக இணையாக ஒன்றுமே வராது.
2: And however long it might be, the teaching of the father and the instructions of the mother will not lose its value.
1: எல்லாமே அழிந்து ஒளிந்து போனாலும் அந்த பெற்றோருடைய ஆலோசனை வந்து ஒளியவே ஒளியாது.
2: Everything might perish around us, but the counsel of the parents will never.
1: நான் நினைக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில இதை பத்திரப்படுத்தி பாதுகாக்க வேண்டியது அவசியம்.
2: We need to take this counsel and we need to preserve it and protect it.
1: கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகளை நம்ம இதயத்திலே பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளணும்.
2: Hence we need to protect the instruction that is given to us by our heavenly father.
1: ஏன் தெரியுமா?
2: You know why?
1: வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம்.
2: Heaven and earth may pass away.
1: ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை ஒரு நாளும் ஒழியவே ஒழியாது.
2: But the word that he gives us will never pass away.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஆகவே நாம் அதற்கு கனம் கொடுத்து மதியாரதி கொடுத்து அது என்னென்னக்கு என்னோடு நிலைத்திருக்கிற ஒரு ஆபரணமாக நிலைத்திருக்கிற ஒரு பொருளாக எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கார்.
2: Hence we need to protect this and preserve it for life long.
1: நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு செய்தி கேட்கும்போது கூட இந்த நோட்ஸ் எடுக்கிற பழக்கம்லாம் உண்டு.
2: And people do take notes.
1: சில பேருக்கு அந்த பழக்கம் இருக்கு.
2: They have the habit of taking notes.
1: ஆனா நிறைய பேர் வந்து அந்த நோட்ஸை வந்து எடுக்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க. நான் அநேக வேளை அதை திரும்ப பார்க்கிறது கிடையாது.
2: And many of us, you know, we do take notes but we do not refer it back.
1: நீங்க அதுக்கு திருப்பி போய் அதை போய் நீங்க ஆராய்ச்சி பண்ணி திருப்பி வாசிச்சு பாருங்க. அதனுடைய விலையேற பெற்ற தன்மை வந்து உங்களுக்கு அப்ப பிரகாசிக்கும்.
2: When we take the notes and if you refer it back over a period of time then you will know the importance of the notes that you have taken.
1: நீங்க திரும்பி பாத்தீங்கனா நீங்க வாழ்க்கையில போன கடினமான வருடங்கள் கடினமான மாதங்கள் கடினமான வாரங்கள்ல கர்த்தர் எப்படி சமயத்துக்கேற்ற வார்த்தையை கொடுத்து உங்களை நடத்தினார் அப்படின்றத நீங்க அதல கண்டுபிடிப்பீங்க.
2: And only when you go through the trial times and temptation times and you refer these notes back you will know how the Lord has led you during this trial sometimes.
1: நீங்க சில வேளையில உங்கள் வாலிப வயதில எடுத்த நோட்ஸை திரும்பி பாத்தீங்கனா நீங்க கண்டுபிடிப்பீங்க அது எப்படி உங்கள் வாழ்க்கையில அந்த காலத்துல உங்களை வழிநடத்துகிற ஒரு தீபமாக வெளியேற பெற்றதா இருந்தது அப்படின்னு கண்டுபிடிப்பீங்க.
2: And even you refer the notes that you have taken in your youth, it might, you know, help you to how you have passed through the trial times at the youth age.
1: ஆண்டவர் எப்படி அழகா உங்களை நடத்திட்டு வந்தாரு.
2: How the Lord has led you wonderfully.
1: நான் சொல்லுவேன் அது ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷம்.
2: It is very precious.
1: அது ஒரு நாளும் அழிந்து போகவே போகாது.
2: And it should not perish at any point of time.
1: சில வேளையில பாத்தீங்கன்னா சில வேளையில ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆலோசனைகளே வந்து நாம மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுல அது ஒரு விலையேற பெற்றதா இருக்கும்.
2: And sometimes the Lord gives us the trials and temptations or the counsels that it might help us to help others when they go through the same path.
1: The same counsel we receive can be shared with others.
2: Amen.
1: For their benefit. நாம வந்து நாம பெற்ற அந்த வார்த்தையை அநேக வேளை அநேகருடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம கொடுக்கிற கர்த்தர் உதவி செய்வார்.
2: The words that we receive from the Lord, the Lord helps us to give it on to others during their trial times.
1: எப்படி வந்து பொன் வந்து நம்ம கையில இருந்தாலும் விலையேற பெற்றது அதே பொண்ணை கொண்டு போய் இன்னொருத்தர் கொடுத்தீங்கனாலும் எவ்வளவு விலையேற பெற்றதா இருக்குமோ அப்படிதான் தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனையும் இருக்கிறது.
2: The counsel of the Lord is like this. It is like the gold. Whether the gold is with us, it's valuable. Or you give it to others, it becomes valuable to the others also. Likewise, the instructions.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to God's holy name.
1: சில பேர் என்கிட்ட சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன்.
2: At times people do tell me,
1: Pastor, நீங்க வந்து கொடுத்த செய்தி,
2: the words that you gave,
1: and the sermon, and the கொடுத்த செய்தியை வந்து நாங்க அப்படியே எடுத்து இன்னொருத்தருக்கு பேசிட்டோம் பாஸ்டர்.
2: The sermon that you have given, we have given it to others the same form.
1: மத்தவங்கட்ட பிரசங்கம் பண்ணிட்டோம்.
2: I have preached it to others.
1: எனக்கு அவங்க சொல்லுவாங்க அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னு
2: சொல்வாங்க. And it was very useful to them also, the sermon.
1: சில பேர் சொல்வாங்க பாஸ்டர் உங்க செய்தியை நான் எடுத்து நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் பேசிட்டேன் நீங்க வந்து எது தப்பா நினைக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க.
2: At times people do come to me and say, Pastor, I have taken your sermon and preached, so do not mistake me.
1: அப்போ நான் சொல்வேன் நான் பேசினா என்ன நீங்க பேசினா என்ன கர்த்தருடைய வார்த்தை தானே அது எங்க போனாலும் அது ஆசீர்வாதமா இருக்கும்.
2: I do tell them, you know, I will not take I'm not against it. May you preach the word because it is ultimately the word of Lord. Let it go from anyone's mouth.
1: அது வந்து precious தான். அது எவ்வளவு எங்க இங்க எத்தனை கை மாறினாலும் அது விலையேற பெற்றது.
2: And how many hands it might change, but it is quite precious.
1: ஏன்னா அதுதான் ஒரு பொன்னினுடைய தன்மையே அதுதான்.
2: The quality of the gold is that it will not change.
1: அப்ப எதுக்காக சாலமோன் வந்து இந்த புத்திமதிகளை அந்த ஆபரணத்தோட ஒப்பிடுகிறார் அப்படினு சொன்னா அந்த பொன்னினுடைய தன்மை அந்த ஆபரணத்தினுடைய கரெக்டர் அது என்னன்னு சொன்னா அது மாறவே மாறாது.
2: The character of gold is to it will never change at any point of time. Whoever might have it, it is the same.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to God's holy name.
1: நான்காவதாக கடைசியாக.
2: Lastly,
1: ஏன் வந்து அந்த பிள்ளைக்கு கொடுக்கிற ஆலோசனையை ஒரு ஆபரணத்தோடு அவர் ஒப்பிடுகிறார் என்று சொன்னால்
2: Why Solomon compares this counsel of the parents to the ornament?
1: நான்காவது ஒருவருடைய கழுத்தின் மேல் அல்லது சரீரத்தின் மேல் போடப்படுகிற ஆபரணம் வந்து அவர்களுக்கு ஒரு கனத்தை அல்லது விசேஷ தன்மையை அவர்களுக்கு கொடுக்கிறது.
2: The ornaments increase the honor that the man wears.
1: It gives distinction
2: to the person.
1: It's a sign of distinction. அது ஒரு ஒரு விசேஷ தன்மைக்கு அது ஒரு அடையாளமா இருக்கு.
2: It is a sign of distinction to the man who wears it.
1: இந்த கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ல வந்து ஒரு கோல்ட் மெடல போட்டாங்கன்னு சொன்னா அர்த்தம் என்னன்னா மற்ற எல்லா ஓட்ட பந்தய வீரர்களை பார்க்கிலும் இந்த மனுஷன் விசேஷமானவன் காட்டுறாங்க.
2: Nowadays even in the Olympics you know you see when you receive the gold medal he is more precious than the other people who took part in the all games.
1: கர்த்தரே நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to God's holy day.
1: நீங்க வேதத்துல கூட வாசிப்பீங்களானா?
2: Even in the scriptures you read.
1: अनेகர் வந்து கனப்படுத்தப்பட்ட பொழுது அவர்களுக்கு கௌரவம் கொடுக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கு பொன் ஆபரணங்கள் அல்லது சரப்பணிகள் போடப்பட்டதை நீங்க பார்க்கலாம்.
2: Even in the scriptures we see when a man is honored gold ornaments were given onto them.
1: நீங்க உதாரணமாக யோசேப்பை பார்ப்பீர்களானால்
2: when you look at Joseph
1: ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிப்பீர்களா
2: if you would read Genesis 41 and verse 42
1: அங்கே பார்வோன் அவன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்தான் என்று பார்க்கிறோம்
2: then Pharaoh took off his signet ring from his hand and put it on Joseph's hand and clothed him with garments of fine linen and put gold necklace around his neck.
1: நீங்கள் அதே போல தானியேல் 5:29 நீங்கள் வாசிப்பீர்களானால்
2: likewise if you read Daniel 5:29
1: அங்கே பெல்சாஷார் தானியேல் சொன்ன அந்த சொப்பனத்தின் அல்லது அந்த அந்த அந்த தரிசனத்தினுடைய அர்த்தம் அந்த கையினால் எழுதின அந்த அந்த வாசகத்தினுடைய அர்த்தத்தை சொன்னதுக்காக அவன் என்ன செய்தான் என்று பார்த்தால் பெல்சாஷார் தானியேலுக்கு ரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொற்சரப்பணியையும் தரிப்பிக்கவும் ராஜ்யத்திலே அவன் மூன்றாம் அதிகாரியாக இருப்பவன் என்று அவனை குறித்து பரைமுறையிடமும் கட்டளையிட்டான்னு சொல்லி பார்க்குறோம்
2: When Daniel revealed the dream, the truth of the dream, Belshazzar the king gave orders that they clothed Daniel with purple and put a necklace of gold around his neck and used proclamation concerning him that he now had authority as a third ruler in the kingdom.
1: நீங்கள் அதை பார்ப்பீங்களா அங்க கனத்திற்கு அடையாளமாக அதை பார்க்கலாம்.
2: And it is a sign of honor to the people.
1: நீங்கள் அதே போல யோபுனுடைய சம்பவத்தை வாசித்தீங்கன்னா
2: if you read about Job
1: யோபு 42ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல
2: if you read Job 42 and verse 11
1: அவனுடைய சிறையிருப்பெல்லாம் மாறி அவன் பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு வந்த பிறகு
2: and after the time of trials of Job
1: அவனுடைய சொந்தங்கள் எல்லாம் அவனை தேடி வந்தாங்க
2: and all his relatives came to him
1: வேதம் சொல்லுங்க அவங்க எல்லாரும் ஒரு பொன் மோதிரத்தை அவனுக்கு கொடுத்தாங்களாம்
2: and all the relatives of Job gave a gold ring onto him
1: நீங்கள் லூக்கா 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால்
2: if you would read likewise Luke chapter 15 verse 22
1: அங்கே இளைய குமாரன் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து அப்பாவை தேடி திரும்பி வந்தபோது
2: when the prodigal son returned unto the father
1: வேதம் சொல்லுகிறது அப்பா வந்து அவனுக்கு ஒரு பொன் மோதிரத்தை
2: போடுவித்தார்
1: இந்த ஒவ்வொன்றும் எதற்கு அடையாளமா இருக்குன்னா
2: What is depicts
1: உன்னை நான் கனப்படுத்துகிறேன்
2: I am honoring you my son
1: நீ மற்றவர்களை விட விசேஷமானவன் என்பதை காண்பிக்கிறேன்
2: You shall be more distinct
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக
2: Glory be to God's holy name
1: நீங்க நீதிமொழிகள் 1:9 வாசிக்கும்போது
2: If you would read Proverbs 1:9
1: இந்த தாயினுடைய போதகம் தகப்பனுடைய புத்திமதி அந்த பிள்ளைக்கு எப்படியா இருக்கும்னா சிரசிற்கு அலங்காரமான முடி கழுத்துக்கு சரப்பணியுமா இருக்கும்
2: For there will be a graceful ornament onto your head and chains about your neck.
1: அது எதை பத்தி சொல்லுகிறது அது எதை பத்தி சொல்லுகிறது என்று சொன்னால்
2: What does it show?
1: அது நமக்கு இருக்கிற விசேஷித்த தன்மை.
2: And it is a great honor and distinction to us.
1: எந்த பிள்ளை விசேஷித்த பிள்ளை தெரியுமா?
2: And which child is great?
1: எந்த பிள்ளை விசேஷமான பிள்ளை தெரியுமா?
2: You know which child will be very great?
1: Distinctive child யாருன்னு சொன்னா child of distinction யாருன்னு சொன்னா தன்னுடைய தகப்பனுடைய புத்திக்கும் தாயினுடைய ஆலோசனைக்கும் செவி கொடுக்கிற பிள்ளை.
2: A child will be very distinctive when he pays heed to the instruction of the father and to the law of the mother
1: நிறைய பிள்ளைகளுக்கு இது புத்தி தெரியல
2: most of the children they do not understand the secret.
1: அவங்க நினைக்கிறாங்க அப்பாவுடைய புத்தியையும் தாயுடைய ஆலோசனையையும் கேட்டா அவங்களுக்கு பெரிய அவமானம்னு நினைக்கிறாங்க.
2: They think it is a great shame if you listen to the teachings of the father and the mother.
1: சில friends வந்து சொல்வாங்க இன்னும் கூட உங்க அப்பா அம்மா சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கியா?
2: Even now the friends do come to you and say are you still listening to your parents counsel?
1: அவங்க அந்த காலத்து ஆளுங்க.
2: They are old tradition people.
1: அவங்களே போய் கேட்டுக்கிட்டு உட்கார்ந்திருக்கேன் சில friends வந்து பரிகாசம் பண்ணுவாங்க.
2: And the friends will ridicule you. Why are you still listening to the counsel of your parents?
1: ஆனா பைபிள் சொல்லுது.
2: But the Bible says
1: நீ தகப்பனுடைய ஆலோசனை தாயினுடைய ஆலோசனை நீ கேட்கும்போது அது அவமானம் கிடையாது அது உன்னை விசேஷமானவனாய் மாற்றும்.
2: But on the other hand the Bible says it is a great honor to get the instruction and the law of the mother from your parents because it's a great ornament to your
1: நாலு காரியங்களை கவனிச்சோம்.
2: Today we seen four things.
1: நாலு காரியங்கள்.
2: Four
1: இந்த அலங்காரங்கள் கொடுக்கிற நாலு காரியம்.
2: The four truths.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to God's holy name.
1: A B C D னு கவனிச்சோம்.
2: We meditated as A B C D.
1: A for affluence.
2: A for affluence.
1: Affluence அப்படினா நமக்கு இருக்கிற ஐஸ்வரியம்.
2: The wealth that we have it is
1: ஐஸ்வரியம். என்னது ஐஸ்வரியம்? என்னது
2: what is wealth?
1: ஐஸ்வரியம் வந்து கழுத்துல போடுறது இல்ல அல்லது தலையில போடுற அலங்காரம் இல்ல.
2: It is not the ornaments that we wear.
1: சாலமோன் சொல்றாரு.
2: Solomon says
1: ரொம்ப விலையேற பெற்றது உன் வாழ்க்கையில் ஐஸ்வரியமானது என்ன தெரியுமாப்பா? புத்திமதியை கேட்கறதுதான்.
2: The more affluence thing in your life is paying heed to your parents counsel.
1: இரண்டாவது எதை பத்தி கவனிச்சோம்னா
2: secondly what did we meditate?
1: B for beauty. அழகு.
2: And it beautifies.
1: உனக்கு இருக்கிற அழகு என்ன தெரியுமா?
2: What is the beauty that you would have?
1: நீ போட்டிருக்கிற சரப்பணி கிடையாது.
2: It is not the chain that you wear.
1: அந்த அழகு வந்து கொஞ்ச நாள்ல மங்கி போயிடும்.
2: And it will fade away.
1: ஆனா அதை விட அலங்காரம் ஒன்னு இருக்கு.
2: And there is more beautiful thing than that.
1: என்ன தெரியுமா அது?
2: You know what?
1: உன் தகப்பனுடைய புத்திமதி தாயினுடைய ஆலோசனை போதகம்.
2: It is the teaching of your father and the counsel of your mother is more precious than your
1: அலங்காரமான ஆபரணம் வந்து அது அழியவே அழியாது.
2: And it is unperishable.
1: அந்த தங்கம் வந்து அது எவ்வளவு நீங்க உருக்குனாலும் அது அது வந்து அழகு கொடுத்துட்டே இருக்கும்.
2: And how much you might heat the gold, it will get more purified.
1: அது இன்னும் சுத்தமாயிட்டே இருக்கும்.
2: It will get more purified.
1: நிறைய வேளையில அப்பா அம்மாவுடைய ஆலோசனை வந்து இன்றைக்கு வந்து ரொம்ப விலையேறப்பட்டதா தெரியாது.
2: Today the teachings of your parents may not be great to you today.
1: தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகள் இன்றைக்கு நமக்கு வெளியேறப்பட்டதா தெரியாம இருக்கலாம்.
2: The counsel the Lord gives us may not be great to us today.
1: ஆனால் நம்ம வாழ்க்கையில போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி போகும்போது கண்டுபிடிப்போம் அன்றைக்கு கொடுத்த ஆலோசனை எவ்வளவு வெளியேறப்பெற்றது.
2: And when you go past through the trials and tribulations you would get to know how great the counsel of the Lord was.
1: அது எவ்வளவு விலையேற பெற்றது.
2: And how precious it was.
1: ஓ அதனுடைய விலை குறையவே குறையாது.
2: It will the counsel of the Lord will never go valued now will never go down.
1: அது வந்து நாளாக நாளாக விலை உயர்ந்து கொண்டே போகும்.
2: As the days pass by it will get more valuable.
1: நாலாவது கவனிச்சோம்.
2: Fourthly
1: எதற்காக இந்த ஆபரணம் என்றால் ஒரு மனுஷனை விசேஷமானவனாய் மாற்க. D for distinction.
2: And fourthly we pondered on the word and it says T for distinction and honor.
1: அது வந்து என்னன்னு
2: சொன்னா what is it?
1: எப்படி ஒருவன் ஒரு சரப்பணியையோ ஒரு மோதிரத்தை அணியும் போது அவன் மற்றவர்களை விட விசேஷித்தவன் என்று எல்லாராலும் பார்க்கப்படுகிறானோ.
2: When a signet ring or a necklace is given onto you or the chain is given onto you it makes you more precious.
1: More different and distinct than others. அதே போல நான் சொல்லுவேன் கர்த்தருடைய ஆலோசனை பெற்றோருடைய ஆலோசனை புத்திமதியை கேட்டு நடக்கிற மனுஷன் நிச்சயமாகவே மற்றவர்கள் எல்லாரையும் பார்க்கலாம் விசேஷமாயிருப்பான்.
2: When you listen to the counsel of the Lord Jesus or to the parents you will become more distinctive compared to others.
1: உங்கள பார்க்கறவங்க உங்கள விசேஷத்தை பார்ப்பாங்க.
2: And the people who look around you they will distinctly make the difference.
1: உங்கள வந்து விசேஷமானவர்களா பார்ப்பாங்க.
2: And they will see you as a special people.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே என்னுடைய பெற்றோருடைய ஆலோசனை
2: the counsel of the parents
1: andavare parama thagappanagi ummude aalochanai
2: lord the counsel of yours lord
1: aavikuriya petroragiya podagargalude aalochanai
2: the counsel of the preachers lord jesus
1: andavare ivigal engal vaalkaiyila nanga veliyera petradai anindukolla kirubai thar
2: may we consider this as very precious and preserve it in our lifetime lord
1: adai eppozhudhu engalodu vaithirukka kirubai thar
2: help us lord jesus to preserve these counts
1: adai eppozhudhum bathrapaduthi vaithukolla kirubai thar
2: may we treasure it lord
1: ஆண்டவரே அதன் மூலமா எங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் விலை உயர்ந்ததாய் மாற கிருபை தா
2: மே அவர் லைஃப் பிகம் மோர் டிஸ்டிங்டிவ் பிகாஸ் ஆஃப் தீஸ் கவுன்சில்ஸ்
1: ஆண்டவரே அது எங்கள் வாழ்க்கைக்கு அழகு சேர்க்க உதவி செய்யும்
2: லெட் இட் பியூட்டிஃபை आवर லைஃப் லார்ட் ஜீசஸ்
1: அது நாளாக நாளாக எங்கள் வாழ்க்கையில அதிக பலன் கொடுக்க கிருபை தா
2: லெட் இட் பிரிங் ஃபோர்த் ஃப்ரூட்ஸ் லார்ட் ஜீசஸ் இன் டேஸ் டு கம்
1: அது இன்னும் விலையேற பெற்றதாய் மாற
2: லெட் இட் பிகம் மோர் பிரஷியஸ் லார்ட் ஜீசஸ் அண்ட் வேல்யூபிள் May we pray.
1: Jomanlama.
2: May we pray.
1: ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம்.
2: May we look unto the Lord.
1: இந்த காலையிலே சொல்லுவோம்.
2: And we pray in the morning.
1: ஆண்டவரே.
2: Lord.
1: உம்முடைய ஆலோசனைகளை எனக்கு தாரும்.
2: Lord, may you give us your counsel, Lord.
1: உம்முடைய பெற்றோருடைய ஆலோசனைகளை நான் ஆண்டவரே கவனிக்க கிருபை தாரும்.
2: Lord, help me, Lord Jesus, to pay heed to the counsel of my parents.
1: என்னுடைய போதகர்களுடைய ஆலோசனைகளுக்கு கவனம் கொடுக்க கிருபை தாரும்.
2: Lord, may you give me grace, Lord Jesus, to pay heed to the words of my preacher.
1: அதை உணர்ந்து கொள்ள கிருபை தாரும்.
2: May you give me the grace, Lord.
1: ஆண்டவரே அது விலை உணர்ந்து கொள்ள கிருபை
2: லார்ட் மே ஐ அண்டர்ஸ்டாண்ட் தி வேல்யூ ஆஃப் இட் லார்ட்
1: ஆண்டவரே அது இன்னேனே அலங்கரிக்கட்டும் ஆண்டவரே
2: லெட் இட் பியூட்டிஃபை மீ மோர் லார்ட்
1: ஆண்டவரே அது நாளாக நாளாக நாளாக இன்னும் அதிகமாக பிரயோஜனமுள்ளதாய் மாற்றும்
2: as the days go by lord let it bring forth more fruits lord jesus
1: ஆண்டவரே
2: லார்ட்
1: ஒவ்வொரு நாளும் அந்த ஆலோசனைகள் புத்திமதிகள் அந்த போதனைகள் எங்களை எல்லாரை விட விசேஷித்த தன்மை உள்ளவர்களாய் மாற்றும்
2: லார்ட் லெட் தி கவுன்சில் ஆஃப் आवर பேரண்ட்ஸ் அண்ட் yours lord jesus make us more distinctive people lord
1: ஆண்டவரே இந்த கிருபை தாரும் ஆண்டவரே
2: lord give us your grace lord
1: எத்தனை பேர் ஜெபிக்கலாம் நினைக்கிறீங்க
2: how many of us think that hallelujah
1: hallelujah
2: hallelujah
1: hallelujah ஒவ்வொரு நாளும் கிருபை தாரும்
2: lord give us grace every day lord
1: வார்த்தை கொண்டு எங்களோடு பேசு
2: lord speak through your word
1: உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்து
2: may your name alone be glorified
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே
2: in jesus matchless name we pray
1: amen
2: amen

யோவான் 6:63 சொல்லுகிறது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா? Here we go.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: முன்னொரு காலத்தில் காட்டின் அருகில் இருந்த ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பம் வசித்து வந்தது. அவர்களுக்கு 3 ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள். மூவரும் வாலிபராக வளர்ந்த காலத்தில் வேலைக்காக வெளியிடங்களுக்கு அனுப்பும் முன்னர் அவர்களுடைய தகப்பனார் அவர்கள் மூவருக்கும் ஒரு வேலை கொடுத்தார். அருகிலிருந்த காட்டின் உட்புறம் சென்று ஒவ்வொருவரும் தங்களுக்கென்று ஒரு சிறிய வீட்டை உண்டு பண்ண வேண்டும், அதற்கேற்ற பரிசு உண்டு என்று கூறினார் அவர். காட்டிற்குள் சென்ற மூவரும் தங்களுக்கென்று ஒவ்வொரு இடத்தை தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் சில மணி நேரங்கள் சென்று அந்த வேலையை செய்து வந்தார்கள். மூத்தவன் தன்னுடைய வேலை எளிதாக இருக்க வேண்டும் என்பதற்காக எளிதாக உடைக்கக்கூடிய மரக்கிளைகளை உடைத்து ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் மட்டும் வேலை செய்து மீதி நேரத்தில் நன்றாக தூங்கிவிட்டு வீட்டிற்கு வந்தான். இரண்டாவது மகன் ஆங்காங்கே கிடைத்த காய்ந்து போன மரக்கட்டைகளை வைத்து ஒரு குடிசை அமைத்து பச்சை இலைகளை பறித்து கூரை போல அமைத்தான். மூன்றாவது மகன் சற்று பாறைகள் நிறைந்த இடத்தை தெரிவு செய்து ஒவ்வொரு நாளும் தன்னால் தூக்கக்கூடிய பெரிய கற்களை எடுத்து ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி ஒரு உறுதியான வீட்டை அமைத்தான். பல நாட்களுக்கு பின்னர் தகப்பனார் மூவருடைய வேலைகளையும் பார்வையிடும்படியாக வந்தார். அப்பொழுது இளைய மகன் செய்த கடினமான பணியை கவனித்து அவனுக்கு அதிகமான பணம் கொடுத்து தூரமான இடத்தில் போய் வியாபாரம் செய்ய அனுப்பினார். மற்ற இருவரும் கடினமாய் உழைக்காததை உணர்ந்து வீட்டின் அருகிலேயே சிறு சிறு வேலைகளில் அமர்த்தினார். கடினமாய் உழைத்த மகன் பட்டணத்தில் போய் கடினமாய் உழைத்து நல்ல செல்வந்தனாகி பலருக்கு வேலை கொடுக்கும் முதலாளியாக மாறினான். அதை அறிந்த சகோதரர்கள் இருவரும் தாங்கள் சோம்பலாய் இருந்ததை எண்ணி எண்ணி வேதனைப்பட்டார்கள். ஆம் நண்பர்களே, இள வயதிலேயே பகல் வேளையிலும் நீண்ட நேரம் படுத்து உறங்காமல் ஒவ்வொரு நிமிடத்தையும் பயன்படுத்தும் வாலிபர்கள் வாழ்க்கையில் நிச்சயம் பெரிய பணிகளை செய்வார்கள். சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும் என்றுதான் வேத வசனம் நம்மை எச்சரிக்கிறது. நேரத்தை வீணாக்காமல் கடினமாக உழைப்போமா?

வாத்தி சொல்லுங்க, மகிமை மேல் மகிமை, மகிமை மேல் மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாளுக்காய் எதிர்பார்த்து இருக்கிறோம்ப்பா, அந்த நாளுக்காய் வாஞ்சிக்கிறோம்ப்பா. மகிமை

வாஞ்சித்து காத்திருக்கிறோம். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலே தேவனின் ஆலயமே தேவனின் ஆலயம். எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே, நாங்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும். எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே, உராபாஷாக்கலதரியாதரா எங்களை சுத்திகரிப்பீராக, எங்கள் தேவன் எங்கள் மத்தியில் உலாவுவீராக. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. உமக்கு உகந்த பாத்திரங்களாய், உமக்கு உகந்த காணிக்கையாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நல்ல கரங்களை தட்டி விடுதலையோட இந்த வாஞ்சையோட தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. மகிமை மேல் மகிமை அடைகிற நாள் வரப்போகிறது. என் நேசரின் முகத்தை பார்க்கிற நாள் வரப்போகிறது. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. ஹாலே அந்நிய கண்களினால் அல்ல, என் சொந்த கண்களினால் நான் அவரை பார்ப்பேன். உரா பாபா சபல கரபலபோ சந்திரல் அறியாதரா என் தகப்பன் வரப்போகிறார், என் நேசர் வரப்போகிறார், என் ராஜாதி ராஜா வரப்போகிறார். கத்துடைய மகிமை ஆலயத்தை மூடுகிறது, கத்துடைய மகிமை ஆலயத்தை மூடுகிறது. உராபா கபாலா சந்தரா ரியாதரா விளங்க பண்ணுகிற மகிமை, விளங்க பண்ணுகிற மகிமை. உராபா ஹந்தோ ரிகபாலா சந்தரா ரியாந்தரா. Hallelujah, hallelujah, hallelujah, hallelujah. Puraba shiyadara. Hallelujah. Umde magimenaal mudugappa. Umde magimenaal umde aalayathai mooduviraga.

ஃபாதர், நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த பாக்கியத்தை எங்களுக்கு நீர் தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வாழ்க்கைக்கு நீர் தந்ததற்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த வாழ்க்கையை நீர் தெரிந்தெடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அந்த மகிமை அடையும்படியா என்னை நீர் அழைத்ததற்காய் ஸ்தோத்திரம். குளோரா மகாந்தரோ அவலக தரியாத ரிகலபோஷல தரியாதரா ரிகமா சந்தரல அறியாதரா. ஹாலேலூயா. என் கண்ணீரை முற்றும் துடைக்கிற நாள் அந்தனா. என் வேதனைகள் முற்றும் மாறுகிற நாள் அந்தனா. என் கவலைகள் முற்றும் நீங்குகிற நாள் அந்தனா. அதன் பிறகு எனக்கு கண்ணீர் இல்லை, அதன் பிறகு எனக்கு அலறல் இல்லை, அதன் பிறகு எனக்கு வேதனை இல்லை. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அது மகிமையா இருக்கும். மகிமை மேல் மகிமை, மகிமை மேல் மகிமை. ஹௌராபா சபல பௌதர்யாதரா.

கலதறியாதார், உன்னதமானவரே எங்களை அடைக்கலமே, உமை உயர்த்துகிறோம் அப்பா. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், உமை முழு இருதயத்தோடு துதிக்கிறப்பா. உமை உண்மையாய் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஹாலேலூயா. இரண்டு கரங்களை

0: சத்தம் உயரட்டுமே. உன்னதமானவரே, உன்னதமானோரபமசபலதுரியந்தரா,
1: என் நூரை வீடம் நீ.
0: ஒரு விசை கூட சபையாக செய்

ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஒரு விசை கூட ஆண்டவருக்கு மகிமையா, முழு பலத்தோட முழு பலத்தோட நல்ல கைகளை தட்டி தேவாதி தேவனுக்கு மகிமை. என்னை கைவிடாமல் நடத்தி கொண்டிருக்கிறார், கடைசி வரை என்னை கைவிட மாட்டா. என்னை அந்த நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கும் வரையிலும் என் தகப்பன் என்னை கைவிடுவதே இல்லை. அவர் என்னை திக்கற்றவனாய் ஒரு நாளும் விட மாட்டார். என்னை கரம் பிடித்து அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். அவர் பாதி வழியிலே விட்டு செல்ல மனிதன் அல்ல. என்னை கொண்டு சேர்க்கும் வரையிலோ அவர் கரம் என்னை ஒருபோது விட்டுவிடாது. அவர் நல்லவர், அவர் நல்லவர், என் தேவன் நல்லவர். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென்.

நியாயாதிபதிகள் 7 அப்பொழுது கிதியோனாகிய எருபாகலும் அவனோடிருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டுக்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. அப்பொழுது கத்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானரை உன்னோடு இருக்க ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதுக்கு அவர்கள் மீதியாயிருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதுக்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ள அவனோ அவன் திரும்பி கிரேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போ கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 21,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மீதியாயிருந்தார்கள். கத்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். உன்னோடே கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வர கடவன். உன்னோடே கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வராதிருக்க கடவன் என்றார். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கத்தர் கிரியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குறவனவனோ அவனை தனியேயும், குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குணிகிறவனவனோ அவனை தனியேயும் நிறுத்து என்றார். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கிக் கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். அப்பொழுது கத்தர் கிரியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்துக்கு போக கடவர்கள் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கையில் தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்து கொண்டார்கள். மற்ற இஸ்ரவேல் எல்லாரையும் தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டு அந்த 300 பேரை மாத்திரம் வைத்து கொண்டான். மீதியானரின் சேனை அவனுக்கு தாழ்விடமான பள்ளத்தாக்கில் இருந்தது. அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையிடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையிடத்துக்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள். பின்பு சேனையிடத்துக்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாமம் காக்கிறவளிடம் மட்டும் போனார்கள். மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவருடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை, கடற்கரை மணலைப் போல திரளாயிருந்தது. கிரியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுட்டிருந்த ஒரு வாட்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்துக்கு உருண்டு வந்து அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல, தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தார் என்றான். கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியாத்தியத்தையும் கேட்டபோது அதை அவன் பணிந்து கொண்டு, இஸ்ரவேலின் பாளையத்துக்கு திரும்பி வந்து எழுந்திருங்கள், கத்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அந்த 300 பேரை 3 படையாய் வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிரியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான்.
நடுச்சாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்து கொண்டு கத்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடிப்போனார்கள். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கத்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக ஓங்க பண்ணினார். சேனையானது சேரோத்திலுள்ள பெட்சித்தா மட்டும் தாபாத்துக்கு சமமான ஆபேல் மெகுலாவின் எல்லை மட்டும் ஓடிப்போயிற்று. அப்பொழுது நப்தலி மனுஷரும் ஆசேர் மனுஷரும் மனாசேயின் சகல மனுஷரும் ஆகிய இஸ்ரவேலர் கூடி வந்து மீதியானரை பின்தொடர்ந்து போனார்கள். கிதியோன் எப்ராயிம் மலைகளெங்கும் ஆட்களை அனுப்பி மீதியானியருக்கு விரோதமாயிறங்கி பெத்தாபரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து அவர்களுக்கு முந்தி துறைகளை கட்டி கொள்ளுங்கள் என்று சொல்லச் சொன்னான். அப்படியே எப்ராயிமின் மனுஷர் எல்லோரும் கூடி பெத்தாபரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து துறைகளை கட்டி கொண்டு மீதியானியரின் 2 அதிபர்களாகிய ஓரேபையும் சேபையும் பிடித்து ஓரேபை ஓரேப் எனப்பட்ட கண்மனையிலும் சேபை சேப் எனப்பட்ட ஆரையிலும் கொண்டு போட்டு மீதியானரை துரத்தி ஓரேப் சேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையில் இருந்த கிதியோனிடத்துக்கு கொண்டு வந்தார்கள்.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 2:17 வசனம். உங்கள் இருதயங்களை தேற்றி உங்களை நல் வசனத்தினாலும் நற்கிரியினாலும் ஸ்திரப்படுத்துவாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு சொல்கிற இந்த வார்த்தையை போல இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் இருதயத்தை தேற்றி நல் வார்த்தையினாலும் நல் வசனத்தினாலும் நிரப்ப போகிறார். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். சிலர் காலையிலேயே போன் பண்ணுவாங்க, பாஸ்டர் இன்னைக்கு நிறைய தேவையோடு நாங்கள் இருக்கிறோம், எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு, இன்னைக்கு நைட்டு முடிகிறதுக்குள்ள இந்தந்த காரியங்களை நாங்கள் முடிக்கணும், ஒரு பயம் எங்களை சூழ்ந்திருக்கு, கவலையோடு இருக்கிறோம், என்ன செய்ய போறோம்னு தெரியல, எங்களுக்காக ஜெபிங்க பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இருதயம் பயங்கர பாரத்தினாலே, வேதனையினாலே, கண்ணீரினாலே நிறைந்திருக்கிறதை காண முடியும். இந்த காலை நேரத்திலே சகோதரா சகோதரி, நீங்க எந்திரிக்கும் போதே உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சுற்றில் இருக்கிற பிரச்சனைகள் நிமித்தமாய் உங்கள் இருதயம் சோர்ந்து போயிருக்கிறதா? கர்த்தர் நிச்சயமாய் இன்னைக்கு உங்களை தேற்றி அற்புதம் செய்ய போகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுவார், ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து, 23:3 அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையிலே என்னை நடத்துவார். அவர் நாமத்தின் நிமித்தம் என்னை தேற்றுவார். எத்தனையோ முறை தாவீதை தேற்றி இருக்கிறார், தூக்கி இருக்கிறார், ஆறுதல் படுத்தி இருக்கிறார், காயம் கட்டி இருக்கிறார், அற்புதமாய் நடத்தி இருக்கிறார், அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் செய்திருக்கிறார். இந்த காலை நேரத்திலே உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. சில நேரம் நாம சிலரை தேற்ற முயற்சிப்போம், கவலைப்படாதீங்க, நீ சோர்ந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி தேற்ற முயற்சிப்போம். ஆனா அது சில நிமிஷங்கள் மாத்திரம்தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் ஆறுதலை தந்து தேற்ற ஆரம்பித்தால் ஒரு தாயை போல தேற்ற ஆரம்பிப்பார், ஒரு தந்தையை போல தேற்ற ஆரம்பிப்பார், தோளில் சுமந்து காக்கிறது போல, தோளில் சுமந்து நடக்கிறது போல வாழ்க்கையில அருமையாய் நடத்தி கொண்டு போவார். இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறார். விசுவாசத்தோடு நாம் இந்த நாளை ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். அவர் நல் வசனத்தினாலும் நற்கிரியினாலும் உங்களை ஸ்திரப்படுத்தி இந்த நாள் முழுவதும் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். எத்தனையோ பாரம் வேதனை கண்ணீரோடு கூட இருக்கலாம். தேவைகள் நிறைந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம். எத்தனையோ தேவைகள், மனபாரங்கள், குடும்பத்திலே, தொழிலிலே, வேலையிலே, படிப்பிலே, பல்வேறு சூழ்நிலைகளிலே ஆண்டவரே இருதயத்தில் காயப்பட்டு வேதனையோடு இருக்கலாம். இன்னைக்கு தேற்றி ஆறுதல் படுத்துவீராக, சமாதானத்தை தந்தது ஆண்டவர் அற்புதம் செய்வீராக, விடுதலை ஆக்குவீராக, அவர்களை நல் வார்த்தையினாலும் நல் வசனத்தினாலும் ஸ்திரப்படுத்தி அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை மிகவும் அதிகமாய் உமோடு நெருங்கி ஜீவிக்க கட்டப்படுவதாக. நீர் ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையின் வாழ்வு நிகழ்வின் தலையங்கமாக ஆவியானவரின் முக்கியத்துவம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். கலாத்தியர் 4:6 ஜீவ வார்த்தை கூடாக உங்களை சந்திக்கிறோம். பிதாவானவர் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் மூலமாய் உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் அநேகர் பரிசுத்த ஆவியின் முக்கியத்துவத்தையும் பிரயோஜனத்தையும் அறிந்து கொள்வது இல்லை. இது எத்தனை பரிதாபம்! ஒருமுறை தாவரவியல் நிபுணர் ஒருவர் மிக அருமையான மாம்பழ ரகம் ஒன்றை கண்டுபிடித்தார். அந்த ரகத்தை சேர்ந்த 2 செடிகளை 2 பேருக்கு ஆளுக்கு ஒன்றாக அன்போடு பரிசாகவும் தந்தார். ஒருவர் அந்த செடியை நட்டு உரமிட்டு தண்ணீர் பாய்ச்சி கண்ணும் கருத்துமாய் கவனித்ததனால் அந்த மரம் நன்கு வளர்ந்து நல்ல மாம்பழங்களை 1000 கொடுத்தது. ஆனால் அடுத்தவரோ அந்த மரத்தின் விசேஷத்தை அறியாமல் ஏனோ தானோ ஒன்று நட்டு வைத்திருந்தார். அதற்கு தண்ணீர் ஊற்றி சரியாக பராமரிக்கிறதுனால நாளடைவில் அந்த செடி பட்டு போயிற்று. பட்டு போன செடியை பார்த்ததும் அதை கொடுத்த தாவரவியல் நிபுணருக்கு அதிக துக்கம் ஏற்பட்டது. கத்தரும் அப்படித்தான் வெளியேறப்பட்ட பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியினால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்க. பரிசுத்த ஆவியானவரின் முழு பலனையும் நீங்கள் அனுபவிக்கிறீர்களா, அல்லது ஆவியானவரை ஏனோ தானோ ஒன்று அசட்டை பண்ணி கிடைத்த வாய்ப்பை வீணடிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். அவர் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருந்ததினால் பாவ சோதனைகளை மேற்கொண்டார், பிசாசுகளை துரத்தினார், 1000,000 அற்புதங்களை நிகழ்த்தினார். இந்த ஆவியானவருடைய கிருபையினாலே மனுஷருடைய இருதயங்களில் உள்ளவைகளை அறிந்து கொண்டார். வல்லமையாய் பிரசங்கித்தார், இடைவிடாமல் ஊழியம் செய்தார். ஆதி அப்போஸ்தலர்களை பாருங்க, அவர்கள் பரிசுத்த ஆவியினால நிரம்பி இருந்ததுனால தங்கட ஊழியங்களில 3,000-5,000 பேர் என்று ஆத்தும் அறுவடைய பெரிய அளவில் செய்தார்கள். இயேசுவே இரட்சகர் என்பதை நிரூபித்தார்கள். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் புறஜாதியரை வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய பண்ணினார்கள். இன்று நீங்களும் அதே ஆவியானவரை பெற்றிருக்கிறீர்கள். ஆனால் ஆவியானவரை நீங்கள் எவ்விதமாய் செயல்படுத்துகிறீர்கள்? சிலர் தங்களோடு கூட ஆவியானவர் இருக்கிறார் என்கிறதையே மறந்து போய்விடுவார்கள். தங்களுடைய சரீரத்தினாலும் தங்களுடைய ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தவும் மறந்து போனார்கள் என்று 1 Corinthians 6:20 நாங்கள் காணலாம். தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள் இருக்கிற அந்த ஆவியை, பரிசுத்த ஆவியை அனல் மூட்டி எழுப்புங்க. ஆவியின் வரங்களினால நிரப்பப்படுங்க. ஆவியின் இனிமையான கனிகள் உங்களிலே காணப்பட வேண்டும். ஆமென். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பெலனடைந்து ஜெருசலேமிலும் ஜூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் அப்போஸ்தலர் 1:8 பவுல் குறிப்பிடுகிறார். ஆம், அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியாக பரிசுத்த ஆவியானவரை எங்கள் இருதயங்களிலே நாங்கள் வைத்திருக்கின்ற படியினாலே அவரை துக்கப்படுத்தாமல் வெக்கப்படுத்தாமல் எப்போதும் ஆவியின் நிறைவோடு பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடும் இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தோடும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய ராஜ்யத்தில் பலனுள்ளவர்களாக நிற்கும்படிக்கு 24 நீங்கள் எங்களோடு இணைந்திருங்கள். அதற்காக நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

இயேசுவின் கரத்தில் நீங்களும் நானும் ஒரு அழகான இசைக்கருவி. அவர் சித்தம் போல பயன்படுத்த ஒப்புக் கொடுக்கும்போது இனிதான இசையாக மாறுவோம்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: அலபாமா என்ற இடத்திலுள்ள டஸ்கெஜி நிறுவனத்திற்கு பொறுப்பேற்ற சில நாட்களுக்குள் அந்த பட்டணத்தின் பிரத்யேகமான ஒரு பகுதியின் வழியாக திருவாளர் வாஷிங்டன் நடந்து போய் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு வெள்ளை இனத்தைச் சார்ந்த பணக்கார அம்மையார் புகழ்பெற்ற வாஷிங்டனை யாரென்று தெரியாமல் வழியில் நிறுத்தி, எனக்கு விறகு வெட்டி கொடுத்து கொஞ்சம் பணம் சம்பாதிக்க உனக்கு விருப்பமா என்று கேட்டார். பேராசிரியர் வாஷிங்டனுக்கு நெருக்கடியான வேலை ஒன்றும் அப்போது இல்லாத காரணத்தால் புன்னகைத்துக் கொண்டே தன்னுடைய கோட்டை கலற்றி வைத்துவிட்டு தாழ்மையாக அந்த வேலையை செய்ய சென்றார். விறகுகளை உடைத்து முடித்ததும் பணிவோடு அவைகளை சமையல் அறைக்கு சுமந்து சென்று போட்டார். அந்த அம்மாவுடைய வேலைக்கார சிறுமி அவரை யாரென்று அடையாளம் கண்டுகொண்டு தன்னுடைய எஜமானியிடம் கூறினாள். மறுநாள் அதிர்ச்சியுற்ற அந்த அம்மையார் அவருடைய நிறுவனத்திற்கு சென்று, நேற்று நான் வேலை ஏவியது உங்களைத்தான் என்று எனக்கு தெரியாது என்று வருந்தி மன்னிப்பு கேட்டார். அதற்கு அவர், பரவாயில்லையம்மா, அது முற்றிலும் சரிதான். சில சமயங்களில் இப்படிப்பட்ட சிறிய உடல் உழைப்பை செய்வது எனக்கு அதிக மகிழ்ச்சியை தருகிறது. அது மட்டுமல்ல, ஒரு நண்பருக்கு உதவி செய்வது மிகவும் மகிழ்ச்சிதானே என்றார் புகழ்பெற்ற அந்த கல்வியாளர். உடனே அந்த அம்மையார் அவருடன் கை குலுக்கி, அவருடைய தாழ்மையையும் பண்புள்ள அணுகுமுறை தன்னை அவர் மீதும் அவருடைய சேவை மீதும் அன்பு கூறச் செய்தது என்றும் கூறினார்கள். சில நாட்களுக்குள் அந்த அம்மையாரின் பணக்கார நண்பர்களை தன்னுடைய வயப்படுத்தி ஆயிரக்கணக்கான டாலர்களை அவருடைய டஸ்கெஜி நிறுவனத்திற்கு வழங்க செய்ததன் வாயிலாக தன்னுடைய பாராட்டை வெளிப்படுத்தினார்கள். எந்த ஒரு வேலையையும் ஆண்டவருக்கு என்று செய்தால் அது அற்பமானதல்ல, அது மனிதனின் ஆணவத்தை அடக்குகிறது. எளிய வேலைகளை செய்வது மனிதர்களுடைய மதிப்பை சம்பாதித்து தருகிறது என்பது மட்டுமல்ல, தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறது. இதுதான் தாழ்மைக்கு கிடைக்கும் நிச்சயமான பிரதிபலன். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்றுதான் வேதமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இல்லையா?

நாம் விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்வோம், விசுவாசமாய் வாழ்ந்து காண்பிப்போம், விசுவாசமாய் பேசுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அற்புதங்களை செய்வார், விடுவிப்பார், பாதுகாப்பார். நாம் ஒரு பழைய பாடலை இணைந்து பாடப்போகிறோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரம சிலாக்கியமே என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா.

எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், ஓ ஹல்லேலூயா, தம்முடைய சிறகுகளால் மூடி பாதுகாக்கிற தேவன், அவர் நாமத்தை நீ நம்பி இருக்கிறபடினாலே உன்னை விடுவித்து பாதுகாப்பார், உன்னை விடுவிப்பார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு ரட்சிப்பார், உன்னை தீர்க்காயசால் நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பார். நல்ல கையை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை, ஹல்லேலூயா. நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி ரட்சிப்பை காண்பிக்கிற பரிசுத்தரே.

சமூகத்தினால் வருகிற பாதுகாப்பு ஒவ்வொருவர் வாழ்க்கையில உண்டாவதாக, குடும்பங்களுக்குள் உண்டாவதாக, தனிப்பட்ட வாழ்க்கையில உண்டாவதாக. பாதுகாப்பினால பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அப்படியே ஒரு பாடலை இணைந்து பாட போகிறோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. இணைந்து பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரால் எல்லாம் கூடும். மருத்துவம் கைவிடுகிறதா? மருத்துவர்கள் கைவிடுகிறார்களா? எல்லாம் கை விரிச்சிட்டாங்களா? இனி ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலைக்கு வந்து இருக்கிறீர்களா? என் இயேசுவால எல்லாம் கூடும், என் தேவனால எல்லாம் கூடும். எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு அவரை உறுதியாய் பிடித்து கொள்றீங்க? உங்க வாழ்க்கையில சகலமும் கூடும். மனிதனால் கூடாதவைகள் தேவனால கூடும், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால கூடும்.

உள்ள கரங்களை தட்டி சொல்லுங்க, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை டாடி, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லப்பா, நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் யூ, உம்மால் எல்லாம் கூடும், அற்புதம் செய்கிறவரே, ஓ அற்புதம் செய்கிற தெய்வமே, இப்பொழுது அற்புதம் செய்வீராக, கைவிடப்பட்டவர் வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதாக, எல்லா கைவிடப்பட்ட சூழ்நிலையில இப்பொழுது அற்புதம் இறங்கி வருவதாக, குடும்பங்களுக்குள்ள அற்புதம் நடப்பதாக, முடியாது என்று சொன்ன காரியங்கள் மேல, நடக்காது என்று சொன்ன காரியங்கள் மேல, இனி அவ்வளவுதான் என்று கைவிடப்பட்ட காரியங்களின் மேல இன்னைக்கு உம்முடைய கரம் இறங்குவதாக, அற்புதம் நடப்பதாக, விடுதலை சம்பவிப்ப

உம்மால் அற்புதம் செய்யக்கூடும், உம்மால் அற்புதம் செய்யக்கூடும். அற்புதத்துக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, இன்றைக்கு ஒரு விடுதலை சம்பவிப்பதாக, இன்றைக்கு ஒரு விடுதலை சம்பவிப்பதாக. உம்முடைய பிரசன்னத்துல விடுதலை உண்டே, உம்முடைய சமூகத்துல விடுதலை உண்டே, உம்முடைய சமூகத்துல விடுதலை உண்டே, உம்முடைய பிரசன்னத்துல விடுதலை உண்டே.

பயங்கள் மாறி போவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, மரண படுக்கையில் அற்புதங்கள் நடப்பதாக. ஓ ரா கா சே ரோமோ ஹல்லேலூயா. பாதிக்கப்பட்ட நுரையீரல்கள், பாதிக்கப்பட்ட லங்ஸ்ல இப்பொழுது

வராத பிரசன்னம் ஒவ்வொருவர் வாழ்க்கையில் இறங்கி வருவதாக, ஒவ்வொருவர் உள்ளங்களில் இறங்கி வருவதாக. ஒரு புது தைரியம், ஒரு புதிய பலன், ஒரு புதிய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாம

கலங்கி போகாதே, திகையாதே. உன் கரத்தை பிடித்து வலதுகையை பிடித்தவர், உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே. நான் உனக்கு துணை நிற்கிறேன், திகையாதே. நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு பண்ணினவர் உன்னோடு கூடவே இருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை பாதுகாக்கிறார், உன்னை பராமரிக்கிறார், உன்னை வழி நடத்துகிறார், உன்னை போஷிக்கிறார்.

ஆத்துமா சரீரத்தை உம்முடைய பிரசன்னம் ஆளுகை செய்வதாக. ஒவ்வொருவர் வாழ்க்கையில உம்முடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். எல்லா கனம் மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திரம் புகழ் மேன்மை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம். உம்முடைய பிரசன்னத்தால் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புவீராக. மரண பயங்கள் நீங்கி போவதாக. அற்புதங்கள் நடப்பதாக. உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம். மகிமைப்படுங்க. எல்லா கன மகிமை மாட்சிமை மகத்துவம் உமக்கு தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். God bless you.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளி இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 30:11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து ஓட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களின் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறார். அநேகர் உங்களின் சூழ்நிலைகளை குறித்தும் உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகள், துன்பங்கள், இழப்புகள், பிரிவுகள், சுகவீனங்கள் இவைகளை குறித்து நீண்ட நாட்களாய் எனக்கு ஏன் இந்த பாடு, வேதனை, போராட்டம், இதற்கு முடிவே இல்லையா என்று கலங்கி போய் ஆறுதல் அடைய முடியாத இருதயத்தோடு இருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்களின் பொல்லாத புலம்பலின் சூழ்நிலையின் இரட்டை கர்த்தர் களைந்து போடுகிறார். மகிழ்ச்சியினால் உங்களை இடைக்கட்டுகிறார். நீண்ட நாட்களாய் எவைகளுக்காய் புலம்பி காத்து இருந்தீர்களோ அவைகளை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். நன்மைகள் உங்கள் வீடு தேடி வந்து உங்களை மகிழ்விக்கிற ஒரு நாளாய் இந்நாளை ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 நாம் வாசிக்கையில் யோசேப்பும் அவன் தகப்பன் யாக்கோபையும் குறித்து பார்க்கின்றோம். யோசேப்பு தன் சொந்த சகோதரர்களால் நிர்வாணியாய் குழியிலே தள்ளப்பட்டும் 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டும் போனான் என்றும், இதை குறித்து தகப்பனாகிய யாக்கோபினிடத்தில் மற்ற சகோதரர்கள் தெரிவிக்கையில் யோசேப்பை ஒரு துஷ்ட மிருகம் பீறி போட்டதனால் அவன் மரித்து போனான் என்று கூறுகின்றனர். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:34 தன் அறையில் இரட்டு கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான் என்று வாசிக்கின்றோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45:26 யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று கேள்விப்பட்டவுடன் யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது யாக்கோபு கூறுகிறான், உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்று மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு கூறுகிறதை வாசிக்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நீண்ட நாட்களாய் பிரிந்து போன உறவுகளை புதுப்பித்து கொள்ளும் ஒரு நாளாகவும், நீண்ட நாட்களாய் நீங்கள் எதிர்பார்த்து காத்து அவைகள் தாமதமானதனால் புலம்பி சோர்வுற்று கண்ணீரோடு இன்றைக்கு விடியுமா, நாளைக்கு முடியுமா என்று நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு அவைகளை பெற்றுக்கொள்ள போகிற நாளாயும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு சொல்கிறான், உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனால் உன் சந்ததியையும் காணும்படி கர்த்தர் செய்தார் என்பதைப் போல, இன்றைக்கு உங்களின் பிரிந்த உறவுகளில், பணியிடங்களில், குழந்தைக்காக, திருமணம், வேலை, மேற்படிப்பு, இப்படி எவைகளுக்காக காத்திருந்தீர்களோ அவைகளுக்கு நல்ல பதிலை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். நீங்கள் நம்ப முடியாத இடத்திலிருந்து உங்களின் ஆசீர்வாதம் இன்றைக்கு கடந்து வரப்போகிறது. நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்கிற நம் கர்த்தரிடத்திலிருந்து இன்றைக்கு பெரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இதுவரையில் புலம்பின காரியங்களில் ஆனந்த களிப்பை கர்த்தர் இன்றைக்கு தருகிறார். பலவீனம், வியாதி, பற்றாக்குறை போன்ற இரட்டை இன்றைக்கு களைந்து போடுகிறார். சாம்பலின் அனுபவத்திற்கு பதிலாக சிங்காரத்தை தருகிற தேவன் இன்றைக்கு உங்களை மகிழ்ச்சியாக்கி ஆசிர்வதித்து அவரை பாடி துதித்து மகிமைப்படுத்தும்படி ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கும் உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாது இருப்பீர்களானால் இயேசுவை விசுவாசியுங்கள். அவரின் அன்பின் கரங்களில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றி துக்கங்களை களைந்து போட்டு மகிழ்ச்சியினால் நிறைத்து ஆசிர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அப்போஸ்தலர் 12 அதிகாரம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகி யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமா இருக்கிறதென்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாயிருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர்ச்சேவராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தப்படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போத்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் 1 காவலையும் 2 காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாக அறிந்திருக்கிறேன் என்றான். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மாற்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுரு வாசற்கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினாலே கதவை திறவாமல் உள்ளேயோடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவர்கள், நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ, அவர்தானே என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள், அவருடைய தூதனாயிருக்கலாம் என்றார்கள். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலிருந்து விடுதலையாக்கின விதத்தை அவளுக்கு விவரித்து இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்துக்கு போனான். பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து சேவரருக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சமல்ல. ஏரோது அவனை தேடி காணாமற் போன போது காவற்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு பின்பு யூதேயா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்துக்கு போய் அங்கே வாசம் பண்ணினான். அக்காலத்திலே ஏரோது தீரியர் பேரிலும் சீதோனியர் பேரிலும் மிகவும் கோபமாயிருந்தான். தங்கள் தேசம் ராஜாவின் தேசத்தினால் போஷிக்கப்பட்டபடியினால் அவர்கள் ஒருமனப்பட்டு அவனிடத்தில் வந்து ராஜாவின் வீட்டு விசாரணைக்காரனாகிய பிலாஸ்துவை தங்கள் வசமாக்கி சமாதானம் கேட்டுக்கொண்டார்கள். குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுபுழுத்து இறந்தான். தேவசனம் வளர்ந்து பெருகிற்று. பர்ணபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மாற்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எரேமியா 29:11. மிகவும் திறமையான கட்டிட வடிவமைப்பாளர் ஒருவர் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாய் போனார். ஆனால் அவருடைய திறமைக்காக பலரும் அவரை தேடி வந்தனர். ஒருமுறை ஆற்றின் குறுக்கே தொங்கு பாலம் அமைக்க ப்ளூ பிரிண்ட் போடுவதற்காக அவரிடம் அரசாங்க அதிகாரிகள் சிலர் வந்தனர். அவரும் அதிக சிரத்தை எடுத்து தொங்கு பாலத்திற்கான ப்ளூ பிரிண்டை போட்டு அதை அந்த கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த பொறியாளர்களிடம் கொடுத்தார். மாதங்கள் பல கடந்தன. பாலம் அமைக்கும் வேலையும் முடிவடைந்தது. ஒரு நாள் 4 பேர் ப்ளூ பிரிண்டை போட்டு கொடுத்த கட்டிட வடிவமைப்பாளரின் வீட்டுக்கு வந்தனர். அவரை கட்டிலோடு சேர்த்து தூக்கி சென்றனர். அவர் வடிவமைத்து கொடுத்த அந்த தொங்கு பாலத்தை நன்றாக பார்க்கக்கூடிய ஒரு இடத்தில் அந்த கட்டிலை வைத்தனர். பாலத்தின் மீது மிக வேகமாக வாகனங்கள் சென்று கொண்டிருந்தன. அதை வடிவமைத்த வடிவமைப்பாளரின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. தான் வரைந்த ப்ளூ பிரிண்டை ஒரு கையில் வைத்துக் கொண்டு அந்த பாலத்தை பார்த்தார். ஆச்சரியத்தில் மிகவும் சந்தோஷப்பட்டு, நான் போட்ட பிளான் படியே பாலம் கட்டப்பட்டிருக்கிறதே என்று வியப்படைந்தார். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே தேவன் இந்த முழு உலகத்தை குறித்து திட்டம் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு தனி நபரை குறித்தும் தேவன் உன்னத திட்டங்களை வைத்திருக்கிறார். தேவன் நமக்காக வரைந்திருக்கும் ப்ளூ பிரிண்ட் படி நம் வாழ்க்கை கட்டப்பட்டால் இந்த பாலத்தை போல நாமும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும். ஆபிரகாம் தேவனை அறிந்திராத போது கல்தேய தேசத்திலே குடியிருந்தார். விக்கிரகங்களை செய்வதும் அதை வழிபடுவதும் தான் அவர்கள் வழக்கமாக இருந்தது. அந்த ஆபிரகாமுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தி அவரோடு தம்முடைய திட்டத்தை குறித்து பேசினார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று கூறி அழைத்தார். ஆபிரகாமும் உடனடியாக கீழ்ப்படிந்தார். தேவன் தம்மை எங்கே போகச் சொல்வார் என்று தான் போகும் இடம் இன்னதென்று தெரியாவிட்டாலும் விசுவாசித்து கீழ்ப்படிந்தார். தேவன் சொல்லியபடி ஆபிரகாம் விசுவாசித்து கீழ்ப்படிந்தபடியால் அவரை தேவன் மிகவும் ஆசீர்வதித்தார். பிள்ளையே இல்லாதிருந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்து தேவன் ஒரு சந்ததியை கொடுத்தார். இன்று அவருடைய சந்ததியாராகிய இஸ்ரவேலரை தேவன் அதிகமாக ஆசீர்வதித்து வருகிறார். விசுவாசத்தினாலே தேவன் நம்மையும் ஆபிரகாமின் சந்ததியாக்கி தேவனை அறிந்து கொள்ளும் வாய்ப்பை தந்திருக்கிறார். தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவருக்குள் பூமியின் வம்சங்களை எல்லாம் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை குறித்தும் தேவன் ஒரு ப்ளூ பிரிண்ட் வைத்திருக்கிறார். நீங்கள் யாரை திருமணம் செய்ய வேண்டும், எங்கு வாழ வேண்டும், என்ன வேலை செய்ய வேண்டும் என்றெல்லாம் தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். ஆபிரகாமை போல தேவ திட்டத்திலிருந்து சிறிதும் நகராமல் அவர் வைத்திருக்கும் திட்டத்தின்படி நடந்தால் நம்மை கொண்டு தேவன் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆகவே நம்முடைய சித்தத்தை விட்டுவிட்டு தேவ சித்தத்தின்படி வாழ நம்மை அர்ப்பணிப்போம்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: யோவான் 17:1-13 உள்ள வசனத்தை நாம் இன்றைக்கு கால தியானமாக கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக நாம் தியானிக்கப் போகிறோம். இன்றைய நாளிலே பாருங்கள், முதல் வசனம் 17:1 யோவான் 17:1 இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து. இப்போ 16 வரைக்கும் நமக்கு பார்த்து சொல்கிறாரு, நம்ம பார்த்து சொல்லிவிட்டு இன்றைக்கி விசேஷில் பார்த்து உமக்கு உபத்திரம் உண்டு எல்லாம் திடன் கொள்ளுங்கள் அப்படிலாம் சொல்லிவிட்டு, இப்போ 17 திரும்பி அவர் என்ன செய்கிறாரு, வானத்துக்கு ஏறெடுத்து ஜெபிக்கிறார், பிதாவை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ இந்த 17 முழுவதும் பார்த்திங்கன்னா அவருடைய ஜபமாக இருக்கிறது. அந்த கண்ணோட்டத்தில் இதை பார்க்கணும். இது இயேசு ஆண்டவருடைய பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிற ஒரு ஜபமாக இருக்கிறது. அந்த ஜபத்தில் எத்தனை அம்சங்கள் இருக்குது, நாம் எப்படி ஜபிக்கிறோம் அப்படின்றத, நமக்காக எப்படி இயேசாண்டவர் அங்கே பிதாவிடத்தில் ஜபிக்கிறார் என்பதை குறித்து இந்த இடத்துல ஆழமாக நம்ம பார்க்க போகிறோம். அன்பாவிலே அதான் சொல்கிறார், கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பிதாவே வேலை வந்தது. என்ன வந்து தான் அந்த வேலை இன்னும் வரவில்லை வரவில்லைன்னு சொல்லிட்டு இருந்தார், இப்போ என்ன சொல்கிறாரு, வேலை வந்தது என்றார். அப்போ அந்த நேரத்துக்கும் காலத்துக்கும் அவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறார். அவர் வேலை வரும் வரை அவர் காத்திருக்கிறார். அந்த நமக்கும் அந்த காத்திருக்கிற குணம் நமக்கு தேவை. அந்த ஆண்டுடைய வேலை வரும்பொழுது, பிதாவுடைய வேலை வரும் வரை நாம் ஒவ்வொன்றத்துக்கும் காத்திருக்க வேண்டும். அப்போ தான் அவர் சொல்கிறார், பிதாவே வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்திருந்த யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இப்போ வந்து உன்னுடைய குமாரனாகிய என்னை நீ மகிமைப்படுத்தக்கூடிய வேலை வந்துடுச்சு. ஏன்னா நான் இப்போ மரிக்க போகிறேன், அப்போ மரிக்கிறதுக்கு உண்டான எனக்கு பலனே தேவை. அடுத்தது மரித்த பிறகு 3 நான் உயிரோடு எழுந்திருக்கணும், நீர் என்ன மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாரு, ஒன்றான மெய் தேவனை தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். இப்போ இங்கே ஒரு பெரிய ரகசியத்தை சொல்கிறார். நித்திய ஜீவன், நித்திய ஜீவன் நம்ம சொல்கிறோம். நித்திய ஜீவன் அப்படின்னாக்கா த எவர் லாஸ்ட் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முடிவில்லாத வாழ்க்கை, அதுதான் நித்திய ஜீவன். அதான் பரலோகத்தினுடைய நிலைமைன்னு சொல்லுவாங்க. அந்த நித்திய ஜீவன் என்ன அப்படின்னாக்கா, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் என்றார். ஒரே தெய்வம் தான். இன்றைக்கி ஏகப்பட்ட தெய்வம் கிடையாது. இன்றைக்கி ஏகப்பட்ட தெய்வத்தினுடைய கொள்கையிலேருந்து நம்ம முதல் என்ன செய்யணும், விடுதலை அடையணும். ஒரே தெய்வம் தான். அந்த ஒன்றான மெய்தேவமாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும். அப்போ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையை அவர் தான் அனுப்பினார். அந்த ஒன்றான மெய்தேவமாகிய ஆபிரகாம் தேவன், ஈசாக்கு தேவன், யாக்கோபு தேவன், ஒன்றான மெய்தேவனாகிய யெகோவா தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு பலியாக அனுப்புகிறார். அவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிப்பது அல்லது அறிவதே நித்திய ஜீவன். அப்போ பாருங்கள், அறிவதே நித்திய ஜீவன். எது நித்திய ஜீவன்? உனக்கு நீடிய வாழ்க்கையை கொடுக்க போகிறது எது? நமக்கு இன்றைக்கி நித்திய எவர் லாஸ்ட் வாழ்க்கையை கொடுக்க போகிறது எதுன்னா, பிதா ஒருத்தர் தான் அறியணும். ஏகப்பட்ட ஏகோப தெய்வத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, வணங்க. 30 தேவர்களை இன்றைக்கி தெய்வம்னு நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம். அது எவ்வளோ பெரிய பாவம் என்பதை அறியாமலே இருக்கிறோம். அன்பாண்டே 30 தேவர்கள் அப்படின்றாங்க. அவங்க தெய்வம் அல்ல, ஒரே தெய்வம் தான் இன்றைக்கி உலகத்தை படைத்திருக்கிறார். நான் அடிக்கடி எல்லாருக்கிட்டையும் தமாஷா கேட்பேன், அமெரிக்காவை ஒரு தெய்வமோ, இந்தியாவை ஒரு தெய்வமோ, பாகிஸ்தானை ஒரு தெய்வமோ, அல்லது ஆப்பிரிக்காவை ஒரு தெய்வமோ படைச்சிருக்க முடியும்? இந்த உலகத்தையே ஏதோ ஒரு தெய்வம் தான் உண்டாகியிருக்க முடியும். அந்த ஒரு மெய் தெய்வம் யார், அதை கண்டுபிடிங்க. அதுதான் நம்முடைய ஆறாவது அறிவு. ஆண்டவர் நமக்கு மனுஷனுக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஸ்பெஷல் அறிவு என்னன்னாக்கா பகுத்தறிவு, ஆறாவது அறிவு. அதனுடைய பேரே பகுத்தறிவு. என்னத்துக்கு பகுத்தறிவுன்னு அதை வச்சோம் அப்படின்னாக்கா, உண்மை எது பொய் எதுன்னு பகுத்து ஆராயறது தான். இந்த ஒரே மெய் தெய்வத்தை ஆராய்ந்து பார்க்கறதுக்கு தான் அந்த பகுத்தறிவை ஆண்டவர் வைத்தார் மனுஷனுக்கு. அது விலங்குக்கோ மற்ற தாவரங்களுக்கோ உயிரினங்களுக்கோ மற்ற எதுக்குமே கிடையாது. இன்றைக்கி ஸ்பெஷலாக படைத்தது ஆறாவது அறிவு கொண்ட மனுஷன் இன்றைக்கி தன்னை படைத்தவர் யார் என்பதை அறிய வேண்டும் என்பதுக்காக தான் அதை செஞ்சார். ஆனால் இன்றைக்கி எவ்வளோ கற்றறிந்த மூத அறிஞர்களும் சரி, டாக்டராக இருந்தாலும் இன்ஜினியர் இருந்தாலும் பெரிய பெரிய படிப்பு படித்தவங்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி அந்த ஒன்றான மெய்தேவனை அறியாமல் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, ஏகப்பட்ட தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த ஒரு கான்செப்ட் மிக தவறு என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்கிறோம். அதுதான் ஏசாண்டவர் சொல்கிறார், ஒன்றான மெய்தேவனை அறியவும் நீர்தான் என்னை அனுப்பினீர் என்பதை இந்த இயேசு கிறிஸ்துவை குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை அறிவது தான் நித்திய ஜீவன்பா அப்படின்ற. இப்போ இந்த நித்திய ஜீவனை அடைவதற்கு இன்றைக்கி நாம் ரெண்டு பேரையும் அறிய வேண்டும். ஒன்று மெய்தேவமாகிய யெகோவாவையும், அடுத்தது அவர் அனுப்பின குமாரனாகி இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வது தான் நித்திய ஜீவனை நமக்கு வழிவகுக்கிறது என்பதை அறிகிறார். அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்கள், பூமியிலே நான் மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். ஆனால் தான் இயேசு ஆண்டவர் சிலுவையில் கடைசியாக சொன்ன வார்த்தை எனது முடிந்தது என்று சொன்னார். அவ்வளோ அழகாக பிதா அவருக்கு என்ன வேலை கொடுத்தாரோ அந்த பூமியில் இருக்கும்போது 33 வருஷம் இயேசு கிறிஸ்து அழகாக செய்து முடித்தேன் என்று அவர் சொல்கிறார். இந்த மாதிரி நம்மளால் சொல்ல முடியுமா? இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சீஷர்களாகிய நாம், இல்லை விசுவாசிகளாகிய நாம், இல்லை ஊழியக்காரலி ஆகிய நாம் இன்றைக்கி அந்த வார்த்தையை நம்ம சொல்ல முடியுமா? பவுல் சொல்கிறார், ஓட்டத்தை முடித்தேன் என்று. என்ன சொல்கிறார், அந்த ஒரே ஒருத்தர் தான் சொன்னார், மற்ற எந்த ஒரு சீசனில் கூட அதை சொல்லலை. என்னது அந்த ஓட்டத்தை முடித்தேன் என்று அழகான அந்த வார்த்தையை சொல்கிறார். அதை ஆண்டவர் சொன்ன வார்த்தை அது. அதை இன்றைக்கி அவர் செய்து முடித்ததுனால தான் அந்த வார்த்தையை சொல்கிறார். இன்றைக்கி நம்ம அறகுறையாக இருக்கிறோம். உண்மையிலே எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஆண்டவர் சொன்ன வேலைகளை இன்னும் நான் செய்யாமலே இருக்கிறேன். அதுக்காக ஜெபி, என்னால் முடியல, தடை வருகிறது, ஆனாலும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அந்த வேலையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், கரெக்டாக செய்து முடித்துட்டு தான் நம்ம என்ன செய்யணும், ஓட்டத்தை முடிக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்ம மேலே விழுந்த வைத்திருக்கிற கடமையாக இருக்கிறது. அதனால தான் சொல்கிறார், நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் பிதாவே. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, அந்த 5வது வசனம். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாகியிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும், மகிமையினாலே மகிமைப்படுத்தும் என்று சொல்கிறார். இதை குறித்து நான் ஒரு செய்தியை நான் கொடுத்துருக்கிறேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கோ எனக்கு தெரியாது. மகிமையினாலே மகிமைப்படுத்தும், என்ன மகிமையினாலே? உலகம் உண்டாவதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே அப்படின்றார். அந்த மகிமை எது அப்படின்னாக்கா, அதுதான் ஆண்டவர் வார்த்தையாக உலகம் உண்டாவதற்கு முன்பு பிதாவோடு எப்படி இருந்தார், வார்த்தையாக இருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை என்னது, தேவனிடத்தில் இருந்தது என்று யோவான் 1 ஆரம்பித்து சொல்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி அந்த வார்த்தை தான் இப்போ நமக்கு கிறிஸ்துவாக குமாரனாக வந்திருக்கிறார். அப்போ ஆதியிலே நான் உன்னை மகிமையாக, நான் உன்னோடு இருந்து எப்படியாக நான் இந்த பூமியெல்லாம் உண்டாக்கினேனோ அந்த மகிமையினால், அந்த வல்லமையினால், அந்த ஆற்றலால், அந்த பரிசுத்த ஆவியினால் உதவியோடு என்னை என்ன செய், நான் உயிர்ப்பிய அப்படின்றார். என்னை என்ன செய்ய, மகிமைப்படுத்தும், இப்பொழுது நீர் என்னை உம்முடைய உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும் என்று சொல்கிறார். அப்போ பாருங்கள், அந்த உலகம் உண்டாயிருக்கிறதுக்கு முன்னே அவர் மகிமைப்பட்டு இருந்தார், மகிமையாக இருந்தார், வார்த்தையாக இருந்தார், வல்லமையாக இருந்தார். அந்த வல்லமையினால் நான் இப்போ மரித்த பிறகு என்ன என்ன செய்யணு, மகிமைப்படுத்தும், உயிர்ப்பியும் என்று சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்கள், நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்த எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டு இருக்கிறார்கள். எதை கை கொண்டு இருக்கிறாங்களாம்? இன்றைக்கி யூதர்களை பற்றி அவர் பேசும்போது மற்றவர்களை பற்றி உலகத்தில் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, இயேசுநாதர் வாழ்ந்த காலத்தில். ஆனால் அவர் பர்டிகுலராக என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்த வேலையை நான் கரெக்டாக முடிச்சிட்டேன், என்னுடைய பக்தர்கள் எல்லாம், என்னுடைய சீஷர்கள் எல்லாம் உன்னுடைய வசனத்தை கை கொள்கிறலாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, அவங்கள கற்றுக் கொடுத்துருக்கிறேன்னு சொல்கிறார். இன்றைக்கி நாம் ஆண்டவருடைய வசனத்தை, இன்றைக்கி யூதர்களெல்லாம் பிதாவினுடைய வசனத்தை, பிதாவினுடைய கற்பனையை கை கொள்கிறேன் என்று சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய சுபாவத்தின்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, நீ எனக்கு தந்தவர்கள் எல்லாரையும் என்ன செஞ்சேன், உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள் என்றார். அடுத்து என்ன சொல்கிறார், நீ எனக்கு தந்தவைகள் எல்லாம்
3: உம்மாலே உண்டானவர் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசிக்கிறார்கள். அந்த விசுவாசம் தாங்க ரொம்ப முக்கியம். ஏசாண்டவர் பிதாவானவர் அனுப்பினார் என்பதை விசுவாசி. இன்னைக்கு அதை விசுவாசிக்காம எத்தனை யூதர்கள் இருக்கிறாங்க, இன்னைக்கு எத்தனை புறஜாதி மக்கள் இருக்கிறாங்க. இயேசு ஒரு மகான், ஒரு நம்மளை பாரு ஒரு மனுஷன்னு சொல்கிறாங்க. ஆனால்தான் விவேகானந்தர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து ஒரு மனித அவதாரம் என்று சொன்னால் தெய்வ குற்றம் புரிந்ததுக்கு சமமாவான்றார். எதுக்கு ஏன் அப்படி சொல்லணும்? அவர் நீங்கள் மனசால எண்ணுகிற எல்லா தெய்வங்களை காட்டிலும் மிக உன்னதமான நிலைமையில் இருப்பவர்னு சொல்கிறார். அப்போ எந்த அளவுக்கு அவர் புரிந்து வைத்திருந்தா சொல்லுவார். இந்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு சிலர் தான் புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க, யாரை? இயேசு கிறிஸ்துவை. ஆனால்தான் அவர் சொல்கிறாரு, ஆனால்தான் இந்த இடத்துல ஒரு வார்த்தை அவர் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப அது பிடிச்சமான வார்த்தையாக இருக்குது. அது என்னென்னா பாருங்கள், நான் 9வது வசனம், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறவர்களுக்காக. பிதா ஒருவர் தான் தெய்வம், அவர் அனுப்பின குமாரன் இயேசு கிறிஸ்து அவர் அனுப்பினவர் தான் என்று அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டிக் கொள்கிறேன். உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல். என்னது? இன்னைக்கு ஏன் அந்த வார்த்தை சொல்லணும் ஆண்டவர்? உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். அப்போ என்ன உரிமை கொண்டாடுறாருன்னா, நீயும் நானும் ஒன்றா இருக்கிறோம். நீ தான் நான், நான் தான் நீ. உனக்கு உரியதெல்லாம் எனக்கு உரியது, எனக்கு உரியதெல்லாம் உனக்கு உரியது. அப்போ நானும் நீ தான் என்னை அனுப்புனேன்னு என் சீசனில் விசுவாசிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கும் நீனும் என்ன செய்கிற? ரிலேஷன் ஆகிற. புரியுத சொல்கிறது? அப்போ நம்மை பிதாவோடு நம்மளை என்ன செய்கிறாரு? ஒற்றுமைப்படுத்துவதற்காக இந்த வார்த்தைகளை, விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். இனி நான் உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். யார்? அவரை விசுவாசிக்கிற ஜனங்களாகிய நாம் உலகத்தில் இருக்கிறோம், அவர் உலகத்தில் இல்லை. நான் உம்மிடத்தில் வருகிறேன், பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாக இருக்கும்படினா என்ன அர்த்தம்? பிதாவும் நானும் எப்படி ஒன்றாக இருக்கிறோமோ அதே போல் என்னுடைய சீஷர்களும் என்னை விசுவாசிக்கிறவர்களும் நீனும் ஒன்றாக இருக்கணும். அப்போ பிதாவோடு நமக்கு எந்த அளவுக்கு ஒரு உறவை ஏற்படுத்துகிறார் பாருங்கள். அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக இருக்கிறது பாருங்கள். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாக இருக்கும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ நான் எப்படி ஒன்றாக இருக்கிறோமோ, உன் வேலையெல்லாம் நான் செய்து முடித்தோனும், அதே போல் இன்றைக்கி என் பிள்ளைகளை உங்ககிட்ட உலகத்தில் விட்டுட்டு வரேன். நீ அவங்கள என்ன செய்யாத? திக்கெட்டெல்லாம் விட்டுறாத. நீ அவர்களும் நீனும் அவங்களும் என்ன செய்யணும்? ஒன்றா இருக்கும்படிக்கு என்ன செய்? நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். எப்படி வேண்டாய் பாருங்கள். த ரெஸ்பான்சிபிள் பர்சன். ஆண்டுடைய ஜபத்தை நினைக்கும் போது எனக்கு உள்ளெல்லாம் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படி வேண்டார், என்னை காத்து கொள்ளும், என்னுடைய பிள்ளைகளை காத்து கொள்ளும், நான் அவர்களோடு கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நான் அவங்க கூட இருக்கும்போது நான் பாதுகாப்பாக இருந்தேன், இப்போ நான் வந்துட்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனாலே அல்லாமல் அவர்கள் ஒருவனும் கெட்டு போகவில்லை. கேட்டின் மகன் என்று யாரை சொல்கிறார் என்றால், இன்றைக்கி யூதாஸ் காரியத்தை சொல்கிறார், இன்றைக்கி இல்லது பிசாசு சொல்கிறாருன்னு வச்சுக்கோ. இன்றைக்கி அவரை ஏற்றுக்கொள்ளாத, விசுவாசிக்காத அத்தனை நபர்களும் இன்றைக்கி கேட்டின் மகன்கள் தான். யாரெல்லாம் இன்றைக்கி அவரை ஏசாமியை விசுவாசிக்கலையோ அவங்கெல்லாம் யார் தான்? கேட்டின் பிள்ளைகள் தான். இப்பொழுது நான் உம்மிடத்தில் வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்கிறேன். அப்போ அந்த சந்தோஷம் நிறைவாய் அடைய வேண்டும். யாருக்காக? நாம் நிறைவாய் அடைய வேண்டும் என்று பிதாவை நோக்கி அவர் வேண்டுதல் செய்கிறார். மீதி உள்ளதை நாளைக்கு பார்ப்போம். அன்பாவிலே இன்றைக்கு நாம் அறிந்து கொண்டது, புரிந்து கொண்டது என்னென்னா, ஏசாண்டவர் உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். யாருக்காக? நமக்காக பரிந்து வேண்டுதல் செய்கிறார். நமக்கும் பிதாவுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்துகிறார். இன்றைக்கி நாம் என்னத்தை வைத்து போகிறோம்? அவர் சொன்ன வேலையெல்லாம் நம்ம செஞ்சோமா? பிதாவிடத்தில் நமக்கு உறவு எப்படி இருக்கிறது? இன்றைக்கி இதெல்லாம் பார்த்து நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நித்தியமாக, ஆண்டவர் நித்திய ஜீவனை, ஆண்டவர் ஒன்றான மெய்தேவனை அறிவதும், அடுத்தது இயேசு கிறிஸ்துவை அறிவதே இந்த நித்திய ஜீவன் சொல்கிறார். அந்த நித்திய ஜீவனுக்கு பங்குலோலாய் நாம் மாறுவோம். நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம், ஆண்டவருடைய ஜபத்தின்படி நாம் செய்வோம், அந்த வேலை வரும்படி காத்திருப்போம். உலகம் உண்டானது முதல் உலகத்துக்காக நாம் வேண்டலைன்னு சொல்கிறாரு. நமக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தேவன் இருக்கிறார். இன்றைக்கி அவரிடத்துல நாம் ஒப்பு கொடுப்போம், நிச்சயமாக நம்முடைய தேவைகளெல்லாம் ஆண்டவர் சந்திக்கும்படியாக உதவி செய்வாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆண்டவரே கால வேளையில் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எனக்காக எங்களுக்காக நீர் பிதாவிடத்திலே வேண்டுதல் செய்கிறீர் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, நான் உலகத்துக்காக வேண்டுதல் செய்யலை, எனக்கு தந்தவர்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். எனக்கு தந்தவர்களை நான் எவ்வளவாய் காத்து கொண்டேன்னு இப்போ நான் உலகத்திலே இருக்கிறேன். நீர் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி, தேற்றரவாளனை அனுப்பி, எனக்கு தந்தவர்களாகி என்னுடைய விசுவாசிகளாக இருக்கிற என்னுடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரே நீர் போஷிக்க வேண்டும், ஆண்டவரே பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்றிலிருந்து எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே இயேசு கிறிஸ்து ஆண்டவரே விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. இந்த உலகத்தில் எங்கள்கிட்ட யார் இருக்கிற ஆண்டவரே? உன்னை விட்டால் யாரும் இல்லை ஆண்டவரே. யெகோவா தேவனே, நீர் ஆண்டவரே ஒன்றான மெய் தேவனாகிய உன்னையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கஷ்டங்கள் ஆண்டவரே, பாடுகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீரே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, எங்களை ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே, ஆமென். காட் பிளஸ் யூ.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: அருமையான தம்பதியர், அவர் பேர் திரு வேணுகோபால். அவங்களுடைய அப்பா ரொம்ப புகழ்பெற்ற திரைப்பட நடிகர் திரு ராமதாஸ். அவங்களுடைய மகன் தான் அவரு. 1960களில் அறுபதுலயே அதுக்கு முன்னாடி நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏறக்குறைய 400 படங்களுக்கு மேல எல்லா மொழிகளிலும், ஹிந்தி உட்பட பல்வேறு மொழிகளிலும் பல்வேறு கதாபாத்திரங்களை நடிச்சவர். முக்கியமா வந்து வில்லன் நடிகரா வருவார். பார்த்தாலே பயமா இருக்கும். நாங்க சின்ன வயசுல பாத்திருக்கோம். நிறைய ரொம்ப சிறப்பு அவருடைய நடிப்பு. சோ நிறைய ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் அவருக்கு இருந்தது. அவருடைய மகன் தான் இன்னைக்கு வந்திருக்கிறார். நம்முடைய அருமை மனைவி பியூலா வந்திருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் வணக்கம்.
2: வணக்கம்.
1: ரொம்ப சந்தோஷம் நீங்க ரெண்டு பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது. வேணுகோபால் அப்படிங்கிற இஸ்ரேல் இல்லையா, மீனா
3: என்கிற பியூலா,
1: இன்னைக்கு பியூலா. சோ அதனால இந்த பேர், அதுல குறிப்பா வந்து பிரதர் சூஸ் பண்ணிருக்கிற பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்ன காரணம் பிரதர் அதுக்கு?
2: அதுக்கு காரணம் நான் இல்ல, என்னை ஊழியத்திற்கு தேர்ந்தெடுத்த தேவன் அந்த பெயரை எனக்கு கொடுத்திருக்கிறார். அது எப்படி கொடுத்தார்னா, நான் ஆண்டவரை அறியவில்லை, ஆண்டவரை நான் தெரியவில்லை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தூய ஆவியினாலே எல்லாம் கூடும் சொல்லப்படுவதன்படி நான் நிறைய தவறுகளை செய்தவன். அதை எப்படி சொன்னா, 18 வயசுல இருந்து சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சு, 20 வயசுல தண்ணி அடிக்க ஆரம்பிச்சு. எங்க அப்பா வந்து சொல்லுவாரு, எனக்கு வந்து நீ பொருந்த இடம். ஏன்னா என் ஃபாதர் இஸ் a man of genuine character.
1: ஓகே, அந்த திரைப்பட துறையில இருந்தும் அவருக்கு எந்த பழக்க வழக்கங்களும்
2: இல்ல. He doesn't smoke, no drinking. அப்படி ஒரு யோக்கியமான ஒரு மனிதனுக்கு ஒரு அயோக்கியமான ஒரு பிள்ளை.
1: எவ்வளவு பிள்ளைங்க நீங்க மொத்தம்?
2: நான் மொத்தம் 3 sons. அதுல ஒருத்தர் இறந்துட்டாரு, ஒருத்தர் பெங்களூர்ல இருக்காரு.
1: 3 ஆண் பிள்ளைகள்
2: தான். அப்போ அப்படி ஒரு தவறான பாதையில போயிட்டு இருந்தேன் நான், எப்படி ஆண்டவரால் தொடப்பட்ட ஜீவனுள்ள சாட்சி, அதை நான் பின்னாடி சொல்றேன். இதற்கு இடையில ஆண்டவர் நான் தொடும் போது ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா 113 சங்கீதம் 7 வசனம் சொல்லுகிறது, சிறுவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் எப்படி என்னை குப்பையிலிருந்து தூக்கினார் என்பதுதான் ஜீவனுள்ள சாட்சி. ஆண்டவர் அறிந்து கொள்ளல, என் மனைவி மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஆண்டவர் வந்து என்ன சொல்ற உடனே, இனிமேல் உன்னை வேணுகோபால் கூப்பிடும் படை, இனிமேல் நீ யாக்கோபுன்னு சொன்னார். யாக்கோபுன்னு சொன்ன உடனே ஒரு பாட்டையும் பாடினார், ஒரு பாஸ்ட் மூலமா தீர்க்க தரிசனமா, யாக்கோபே நீ வேறுன்றுவாய், நீ பூத்து காய்த்து கனி தருவாய், எனக்கு பிடித்த மகன் அல்லவோ சொன்ன உடனே மனைவிக்கு தாங்குமா, கணவன் பிடித்த மகன் ஆண்டவரே சொல்றாருன்னா, ஒரு 200 ரூபா புடவை வாங்கி கொடுத்தோம்னால அதே ஊர்ல போய் சொல்ற பொம்பளைங்க இதை சொல்ல மாட்டாங்களா? எல்லாருக்கிட்டும் போய் சொல்றாங்க, இந்த மாதிரி என் வீட்டுக்காரந்து ஆண்டவர் பிடிச்ச மகன் ஆயிட்டாரு அப்படின்னு ஒரு யாக்கோபுன்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்போ ஒரு பாஸ்டர், கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷம் ஊழியங்கள் செய்யற ஒரு பாஸ்டர் என் வீட்டுக்கு வராரு. அவர்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி யாக்கோபுன்னு எங்க வீட்டுக்காரர் பேர் வச்சுட்டாங்க. அப்ப அவர் கேட்டா, நீங்க பைபிள் படிக்கிறீங்களா சிஸ்டர்ன்னு கேட்டார். இவங்க சொன்னாங்க, இல்லங்க நான் பைபிள் படிக்கிறது இல்ல, யாக்கோபுன்னு அர்த்தம் தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டாங்க. தெரியாது அப்படின்னா, யாக்கோபுன்னா திருட வீட்டுக்காருக்கு இந்த பேர் வேண்டாங்க, அவர் ரொம்ப நல்லவர், உனக்கு உன் வீட்டுக்காரை பத்தி என்ன தெரியும், ஆண்டவருக்குல தெரியும். உடனே ஆண்டவர் தீர்க்கதரிசன வசனத்து மூலமா பேசுறார், ஏசாயா 48:8. நீ அறியவும் இல்லை, கேள்விப்படவும் இல்லை, ஆதி முதல் உன் செவிகள் திறந்திருக்கவும் இல்லை, தாயின் கர்ப்பத்திலே துரோகம் பண்ணுவாய் என்று பெயர் பெற்றவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எப்படிப்பட்ட பயோடேட்டா கொடுக்கிறாரு பாருங்க. உடனே பெரிய ஷாக்கு, ஐயோ ஆண்டவரே இருந்தாலும் நீங்க தேர்ந்தெடுத்த உங்க பிள்ளையாச்சு ஆண்டவரே. அதை உடனே சொன்னார், இந்த நாள் முதல் இஸ்ரவேல் என்று உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். அதுலதான் இஸ்ரவேல் என்ற பேர்.
1: ஒருவர் கர்த்தருக்குள் இருந்தால் அவர் புது சிருஷ்டி இல்லையா? பழையனையாவும் ஒழிந்து போயின. அதனால வேதத்துல யாக்கோபுக்கு கொடுத்த மாதிரி அதே பேர் இஸ்ரவேல். பெயர் காரணம், அப்பா அம்மா ஆசையா வச்ச பேர் ஒண்ணு, அதற்கப்புறம் ஒரு பேர் கிடைச்சு இன்னொரு பேர் கிடைச்சிருக்கு பிரதருக்கு. சோ இந்த பெயர், இன்றைக்கு இவர் இருக்கிற இந்த ஆண்டவருக்குள்ள இருக்கிற இந்த நிலை, இன்னைக்கு இவருக்குள்ள இருக்கிற இந்த சாந்தம், இந்த அன்பு, இந்த மாறுதல், ஆண்டவருக்காக போய் கதறி கதறி சொல்லுகிற ஒரு அந்த சாட்சி, ஆண்டவருக்காக இவர் செய்கிற ஊழியம், இதற்கு எல்லாத்துக்கும் பின்னாடி நீங்க தான் இருக்கீங்க இல்லையா? மீனா வியூலா. சோ அதனால அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நான் நிறைய இந்த நிகழ்ச்சியில பார்த்தப்போ நிறைய கணவன்மார்கள் பயங்கரமான பாதையில இருந்தெல்லாம் திரும்பி வந்தவங்க எல்லாத்துக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த மனைவியினுடைய கண்ணீரும் ஜபமும் இருந்திருக்கு. இதை நான் வந்து ஏஞ்சல் டிவி நேரில் எல்லாத்துக்கும் கூட அதை நான் சொல்றேன். ஏன்னா நிறைய பெண்கள் அதே மாதிரி இருக்காங்க இல்லையா. சோ தொடர்ந்து அவங்க வந்து விடாப்படியா தைரியமா நம்பிக்கையோடு ஜெபிக்கணும். அதுக்குதான் வந்து உங்களுடைய இந்த வாழ்க்கை நீங்க பகிர்ந்துக்கிற இந்த உண்மை அவங்களுக்கு பயன்படணும். சோ நீங்க இப்படி வியூலா நீங்களும் வந்து இந்த
3: பின்னணி நல்ல இந்து குடும்பத்தில இருந்து வந்தவ தான்.
1: சரி,
3: ஆண்டவரை பத்தி அந்த அளவுக்கு அறியாதவள் தான்.
1: அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க?
3: அப்பா அம்மா இறந்துட்டாங்க.
1: அப்போ
3: படிக்கும்போதே இறந்துட்டாங்க.
1: சின்ன வயசுலயே
3: டென்த் படிக்கும் போதே இறந்துட்டாங்க.
1: ரெண்டு பேருமா?
3: அப்பா டென்த் படிக்கும் போதே இறந்தாங்க, அம்மா வந்து ஒரு 97ல இறந்துட்டாங்க.
1: அதாவது உங்களுக்கு திருமணம் ஆகும்போது அம்மா இருந்தாங்க?
3: இருந்தாங்க.
1: திருமணம் பெரியவர்கள் பார்த்து நிச்சயத்த திருமணம் அதெல்லாம் இந்து முறைப்படிதான்
3: திருமணப்படிதான்.
1: சரி,
3: அதுக்கு பின்னாடி நான் எப்படி ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன்னா, நாங்க நல்ல ஒரு இந்து குடும்பம். மாசம் 20,000 ரூபாய்க்கு பூ வாங்கி போடுவேன் விக்கிரகத்துங்களுக்கு. மாசத்துல
1: செலவு பண்ண முடியுமா?
3: நல்ல வருமானம் இருந்தது. ஐயா நல்ல வேலை செய்துட்டு இருந்தாங்க, பேச்சாளரா இருந்தாங்க, ADMK ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பணத்துக்கு எந்த குறையும் கிடையாது. நாங்களும் சூப்பர் மார்க்கெட் வச்சிருந்தோம், காய்கறி வியாபாரம் பண்ண சூப்பர் மார்க்கெட். அதனால நல்ல வருமானம் வந்தது. பக்தி வைராக்கியத்தின் நிமித்தமா அப்படி பண்ணிட்டு இருந்தோம். ஐயா 18 வருஷம் சபரிமலைக்கு போனவரு.
1: கணவர் நீங்க ஒன்னு நடிக்கிறது அதுக்கெல்லாம் போகலையா?
2: எனக்கு உலகத்துல பேர் வாங்கணும், ஃபேம் வாங்கணும்னு ஒரு ஆசை. அதனால எல்லா வழியிலும் சுத்திட்டு வந்துட்டேன். அதாவது சினிமா ட்ரை பண்ணேன், டைரக்டர் ஆகணும் ட்ரை பண்ணேன். ஜோசியனா வந்தா பேர் பெறலான்னு பார்த்தேன். எப்படியா பேர் வாங்கணும், புகழ் வரணும். ஜோசியம் பார்த்தேன், குறி சொல்ல ஆரம்பிச்சேன், பூசாரியா இருந்தேன், ஓமங்கள் வளர்த்தேன். ஏன்னா எந்தெந்த வழியில போய் நம்ம பேர் வாங்கணுமோ அந்த வழியெல்லாம் ட்ரை பண்ணேன். ஆனா எல்லாமே ஃபெயிலியர்.
1: சரி, அப்படின்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு இவரை கட்டி கொடுத்தாங்க? என்ன வேலை பாக்குறாருன்னு நினைச்சு நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க?
3: நான் ADMK பேச்சாளரா இருக்கிறேன், நான் டிராமா ட்ரூப் வச்சிருக்கிறேன், அதுல இருந்து நான் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொன்னாரு. சரி ஓகே, நான் நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஆக்டரோட பிள்ளை அப்படின்னு சொன்னாரு. சரி, நான் சினிமா நான் சொந்த ஊர் மதுரை, அதனால சினிமா காரவங்க பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. ஓ நடிகரோட பையன், சரி நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், நல்லா வச்சுப்பாரு அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்.
1: கல்யாணம் நடந்தது மதுரையிலயா?
3: சென்னையில தான்.
1: திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது மீனா?
3: திருமண வாழ்க்கை ரொம்ப போராட்டமா தான் இருந்தது. நடிகரோட பையன் நல்லா வச்சுக்கிடுவாரு, சமாதான சந்தோஷமா இருப்போம் வாழ்க்கையில அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவரு குடிச்சிட்டு வர்றது, அடிக்கிறது, உதைக்கிறது, இப்படியுமா தான் எங்க வாழ்க்கை போயிட்டு இருந்தது.
1: நாள்ல
3: இருந்து அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரு.
1: திருமணத்துக்கு முன்னாடி தெரியலையா அவரோட?
3: தெரியாது, அவரை பத்தி எதுவுமே தெரியாது. அதனால
1: பெரியவங்க எல்லாம் குறுக்க வந்து எதுவும் செய்ய முடியலையா?
3: யாருமே இவர்கிட்ட வந்து பேச முடியாது. யாராவது வந்தாங்கன்னா அடிச்சு வரத்தி விட்டுருவாரு. யாரும் வந்து இவர்கிட்ட பேசுறது இல்ல, கேக்குறது கிடையாது. அதனால இவர் விருப்பம் தான். இவருடைய ராஜாவா வாழ்ந்தனால அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் நம்ம கேக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தாரு. சரி நம்ம மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டோம், என்ன பண்றது, இனி எப்படியாவது வாழ்ந்துதானே ஆகணும், இனி நம்ம போக முடியாது, நமக்கு அப்பா அம்மா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வாழ்ந்துட்டேன்.
1: அப்படி என்னதான் குடும்பம் பண்ணுவாரு?
3: அவர் குடிச்சிட்டு வருவாரு. ஏங்க குடிச்சிட்டு வரீங்கன்னு கேப்பேன். இது ஏன் விருப்பம், நீ யாரு கேக்குறதுக்கு? ஓ சம்பாத்திரத்துல குடிக்கிறனா, இல்ல உங்க அப்பா வீட்டுல இருந்து நீ கொண்டு வந்ததுல குடிக்கிறனா, இதெல்லாம் நீ தலையிட கூடாது. உனக்கு தேவை 3 வேளை சாப்பாடு, சாப்பாடை போட்டா சாப்பிட்டு வாய முடிட்டு நீ வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எதுக்கு அதுக்கு மேல பேசணும்னா வாய முடின்னு அடிப்பாரு. அதனால வாய முடிக்கிட்டு சரி எப்படியோ போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கு மேல என்னால திருத்துற வரைக்கும் திருத்தி பார்த்தே திருத்த முடியல, அப்படியே விட்டுட்டேன். அதுக்கு மேல எதுவும் செய்ய வேண்டாம்.
1: அப்படியே
3: வாழ்க்கை போயிட்டு இருந்தது. 93ல பிறந்தான் முதல் பையன்.
1: ஒரு பையன் பிறந்துட்டாரே, நமக்கு ஒரு குழந்தை வந்துருச்சேன்னு கூட ஒரு மாறுதல் வரல. நீங்க விரிவா இப்ப பேச வேண்டாம் பிரதர். இல்ல தெரியாமதான் கேக்குறேன். நிறைய பேர், நிறைய ஆண்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க உலகத்துல. ஏன் அது வந்து ஒரு அழகா ஒரு மனைவி கிடைத்து ஒரு அமைதியா அந்த திருமண வாழ்க்கையை ஓட்ட முடியாத மாதிரி, அது என்ன ஒரு கோபம், அது என்ன?
2: அந்த ரியல் எக்ஸ்பெக்டேஷன் வந்து எங்க ஏஜ் பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் 3 ஆம்பளை பிள்ளைங்க. 3 ஆம்பளை பிள்ளைங்களும் பெரிய பிள்ளைங்க செல்லம் கொடுப்பாங்க. லாஸ்ட் பையன் நான் தான், லாஸ்ட் பட் லீஸ்ட்ன்ற மாதிரி. சின்ன வயசுல இருந்து எல்லா வேலையும் நான் தான் வீட்டுல செய்யணும். உங்களுக்கு அடிமைப்பட்டனால சோ அந்த அடிமைத்தனத்தை கொண்டு போய் யாரு மேல நம்ம காமிக்கிறது?
1: கட்டாயமா.
2: அப்போ கல்யாணம் பண்ணது மனைவி நமக்கு அடிமை. சோ நம்ம ஆட்கொள்ளுவோம், நம்ம சொல்றத அவ கேட்கணும், அவ சொல்றத நம்ம கேட்க கூடாதுன்ற அந்த திமிர்,
1: புரிதல். அதாவது இதையும் பெற்றோர்கள் செய்யக்கூடாது. மூணு புள்ள இல்ல, அது பத்து புள்ள இருந்தா கூட பத்தையும் சமமா நம்ம பாக்கணும். இவர் சொல்ற எனக்கு அதிசயமா இருக்கு, நிறைய வீட்டுல கடைசி புள்ள செல்லும்வாங்க, அது வந்து ஏதோ ஒரு அழுத்தப்பட்ட உணர்வுமா, வேற ஒண்ணும் இல்ல, எங்கேயோ ஏதோ மேல இருக்கிற ஒரு கோபம் இல்லையா, அத வந்து யாருகிட்ட காட்டுறதுன்னு தெரியாம காட்டுறது தவறு. அதுதான் நான் சொல்ல வரேன், அதுக்கு ரொம்ப அந்த எரியறதுல எண்ணெய் ஊத்துன மாதிரின்றது இந்த கெட்ட பழக்க வழக்கம். இன்னும் குடிய பழக்கம் அதுன்னு இருந்துருச்சுன்னா என்ன பண்றோன்னு தெரியாது. ஏன்னா இட்ஸ் அ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், ஒரு வகையான அறியாமை. இதுக்கு நம்ம காரணம் தேடி புண்ணியம் இல்ல, ஆனா நிறைய பெண்களோட வாழ்க்கை வீணா போகுதுங்கிற ஆதங்கத்துலதான் நான் அதை கேக்குறேன். ஏதோ இப்ப ஒரு விடுதலை கிடைச்சிருச்சு. சரணல வியூலா, இதை எப்படி எதிர்கொண்டீங்க நீங்க?
3: நான் ரொம்ப வருஷமா பாடுபடு 2007 வந்து எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. நல்லாதான் இருந்தோம், ஒரு வீடு பாத்தீங்கன்னா மந்திரவாதி வீடு மாதிரி தான் இருக்கும். எங்க வீட்டுல 5 அடி உயரத்துல சர்பமே செய்து வச்சிருந்தோம், எல்லா சிலைகளும் வச்சிருந்தோம். பூஜை ரூம்குள்ள 10 மணிக்கு போனா 2 மணி ஆகும் வெளியில வர்றதுக்கு. ரெண்டு பேருமே பூஜை பண்ணுவோம். இவர் வீட்டுல இருக்கிற அன்னைக்கு பண்ணுவாங்க வேலைக்கு போகாத போது. நான் டெய்லி எனக்கு அதுதான் வேலை, காலையில எந்திரிச்சோடனே இவர் வேலைக்கு போனது, ரெண்டு பேரும் லீவ் நல்ல கோயிலுக்கு போயிடுவோம். 12 மாசத்துல 11 மாசம் காவிய ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு. மதுரவாயில ஒரு முருகர் கோவில் இருக்கு, அந்த கோயில்ல பூசாரியா இருப்பாரு. நல்ல ஒரு ஆபீஸ்ல வேலை செய்துட்டு இருந்தாங்க. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு போய் கோயில்ல பூசாரி வேலை பார்த்துட்டு 9 மணிக்கு வந்து குளிச்சு 10 மணிக்கு வேலைக்கு கிளம்பி போவாங்க. அப்படியாக போய்கிட்டு இருந்தது, நல்லா இருந்தது. குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா குடிப்பழக்கம் சமாதானம் இல்ல. அப்படி போயிட்டு இருக்கும் திடீர்னு எனக்கு இந்த கையும் இந்த காலும் வராம போயிடுச்சு. அந்த வயசுல 37 இயர்ஸ்ல
1: அந்த வயசுல காரண காரியமே இல்லாம காலு காரணம். ரெண்டு பிள்ளைங்க பிறந்துட்டாங்களா?
3: ஆமா, பாப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தா, பையன் 10th படிச்சிட்டு இருக்கான். ஒரு கையும் ஒரு காலும் வராம போயிடுச்சு. ஏஞ்சி காலையில டீ போடுமன்றாங்க, ஏஞ்சிக்கிறேன் எழுந்திருக்க முடியல. அப்புறம் 12 மணி ஆயிடுச்சு, என்னால எழுந்திருக்கவே முடியல. அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. 15 days ஹாஸ்பிட்டல் இருந்தேன். அவங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க, எல்லாமே உங்களுக்கு நார்மலா இருக்குதுமா, நாங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்.
1: அதனால கையும் காலும் வரல
3: வரல. உதவிக்கு ரெண்டு வேலைக்காரமா மட்டும் அதுக்கு பின்னாடி வச்சிருந்தாங்க. அப்போ வந்து வேலைக்கு வந்துட்டு போயிடுவாங்க வேலைக்காரமா, காலையில வந்துட்டு ஈவினிங் போயிடுவாங்க, அப்படிதான் வச்சிருந்தேன். ஹாஸ்பிட்டல் இருந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் எல்லா சொந்தக்காரங்க ரிலேஷன் எல்லாம் போன் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சோம், இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம
1: அப்படியேதான் இருந்தது.
3: டாக்டர் எல்லாமே நார்மலா இருக்காங்க, உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் குடுக்கறதுன்னு தெரியலன்னு சொல்லி
1: அனுப்பிச்சு.
3: தெரியல, அவங்களாலே கண்டுபிடிக்க முடியல. வலி, உடம்பு ஃபுல்லா வலி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கே 10 பாட்டில் தைலம் தேய்ச்சிட்டு இருப்பேன். என்னென்ன பெயின் கில்லர் இருக்குதோ எல்லாமே போடுவேன், எதுவுமே கேட்கல. அதுக்கு பின்னாடி ஒரு ஒருத்தரா ரிலேஷன் எல்லாம் வந்தாங்க. ஒருத்தர் சொன்னாங்க, பெங்களூர் போங்க, நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குது, கேரளா மந்திரவாதி இருக்காரு, கூட்டிட்டு போங்க அப்படின்னு வந்தவங்க எல்லாருமே ஒரு ஒரு ஐடியா கொடுத்தாங்க ரிலேஷன்ஸ். அப்ப அவங்க சொன்ன எல்லா ஐடியா படியும் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போனேன். கேரளா கூட்டிட்டு போனாரு, பெங்களூர் கூட்டிட்டு போனாரு, மதுரைக்கு, இப்படி எல்லா திருச்சி அதெல்லாம் செய்தாரு. பாசமா
1: பயந்துட்டீங்களா கொஞ்சம்? வைஃப் கூட சொல்லணும்னு
3: ஒரு பயம்
2: வந்துட்டு
3: எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போனாங்க. 1.5 வருஷம் மேம் இப்படி ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் போனோம். எல்லா ஹாஸ்பிட்டலையும் போய் 1.5 வருஷம் கேரளால எல்லாம் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு மந்திரவாதி கிட்ட 1 மாசம் அங்க ஸ்டே பண்ணிருந்தேன். மந்திரவாதி கிட்ட
1: 5 லட்சம்.
3: 5 லட்சம், ஏன்னா 1.5 வருஷமா எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு சுகம் கிடைக்கல.
1: அப்படியேதான் இருந்தது.
3: அப்படியே நான் ஒரு நாள் பாத்தீங்கன்னா கூணி குறுகி போயிட்டேன். அந்த 1.5 வருஷம் கடைசியா மந்திரவாதி கேரளால போய் 1 மாசம் இருந்துட்டு கொண்டு வந்து வீட்டுல படுக்க வச்சுட்டாங்க. நான் போன அநேக ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டாங்க, எல்லாமே நார்மலா இருக்குது, இவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் குடுக்கறதுன்னே எங்களுக்கு தெரியல, கோவிச்சுக்காதீங்க. பாத்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் சுத்தி சுத்தி கொண்டு வந்து வீட்டுல படுக்க
1: வச்சுட்டாங்க.
3: அப்புறம் அப்படி படுக்க வச்சிட்டாங்க. அதுக்கு பின்னாடி என்ன பண்றதுன்னு தெரியல. நான் இந்த 1.5 வருஷமா எவ்வளவு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பேன், எல்லாரும் குடுக்கற மாத்திர மருந்தையும் நான் சாப்பிடுவேன். ஏன்னா டாக்டர் சொல்லுவாங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அந்த மருந்தை சாப்பிடாதீங்க, இங்க குடுக்கற மருந்தை நீங்க சாப்பிடாதீங்க, நாங்க குடுக்கறத மட்டும் சாப்பிடுங்கன்னு. எனக்கு என்னன்னா, ஒருவேளை நான் மறித்து போயிட்டா என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் அனாதையா நின்றுடுவாங்களே, ஏதாவது அதனால எல்லா மருந்தையும் சேர்த்து நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி எல்லா மாத்திர மருந்தையும் நான் சாப்பிட்டேன். அதனோட பலன் மேடம், எனக்கு நான் 100 வயசு வயசு பாட்டி மாதிரி கூனி குறுகி போயிட்டேன். கோமா ஸ்டேஜுக்கு மட்டும்தான் நான் போகல, இப்படியே படுத்த படுக்கையாதான் இருப்பேன். என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது. பல்லு தேய்க்கிறது கூட பெட்லதான் எனக்கு சர்வெண்ட் தான் செய்து விடுவாங்க. அந்த அளவுக்கு நான் மோசமான கண்டிஷன்ல வந்துட்டேன். அதுக்கு பின்னாடி ஒரு நாள் கேட்டேன், இந்த வருஷம் பையனுக்கு 10வது எக்ஸாம் நடக்குது, நான் செத்து போயிடுவேன்னு எனக்கு தோணுது, டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னு இவர்கிட்ட கேட்டேன். சொன்னாரு, இனி உன்னை என்னால காப்பாத்த முடியாதுமா, எல்லா டாக்டருங்களும் உன்னை கைவிட்டாங்க, இனி இந்த உலகத்துல காப்பாத்த யாருமே இல்ல, நம்ம கும்பிட்ட தெய்வம் மட்டும் தான் நம்மள காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்னாடி சொல்லிட்டு இவங்களும் அழுதுட்டு சாரும் வெளியில போயிட்டாங்க. அப்ப நான் வேலைக்காரமா கூப்பிட்டு சொன்னேன், அம்மா ஐயாவும் என்ன கைவிட்டாரு, எல்லா டாக்டரும் கைவிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரவாதி இருக்காரு, ஐயாவுக்கு தெரியாம நம்ம கூப்பிட்டு பாக்கலாம், ஏன்னா இனி அவர் நம்மள என்ன காப்பாத்த மாட்டாருன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. நீ செத்த நான் கேட்டேன், அப்ப நான் செத்து போயிடுவேனா, செத்தா என் பிள்ளைங்க அனாதையா நிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீ உன் பிள்ளைங்களை குறிச்சு கவலைப்படாத, உன் பிள்ளைங்க ரெண்டு பேரையும் நான் பாத்துக்கிறேன், நீ செத்தா உன்னை நல்லபடியா அடக்கம் பண்றேன் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க.
1: இது என்ன மனநல பிரதர்,
2: வேற என்ன செய்ய முடியும், ஹாஸ்பிட்டல் கூட்டு போயாச்சு, மந்திரவாதியிட கூட்டு போயாச்சு, எல்லாருமே ஒன்னு செய்யறாங்க, ஒன்னொன்னு சொல்றதெல்லாம் செய்யறோம், நம்ம கும்புற தெய்வத்துக்கிட்டையும் சொல்றோம், சரி காப்பாத்துவாங்கன்னு நினைக்கிறோம், காப்பாத்தல, அப்புறம் கடைசியில மனுஷன் என்னைக்காவது மனுஷன் பிறகு செத்துதானா அவனு.
1: கரெக்ட், இது ஒரு பயங்கரமான நிலைமை, இது நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒண்ணு உங்க வாழ்க்கையில. ஏன்னா
3: அவரால் என்ன செய்ய முடியும், 20 லட்சம்
1: இதுக்கு, இதுதான் ட்ரீட்மெண்ட்னா கூட பரவாயில்ல, என்னன்னே 20 லட்சம் ரூபாய்
3: 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கேன் 1.5 வருஷத்துல. இந்த உலகத்துல எந்த மனுஷனாலே என்ன காப்பாத்தவே முடியல.
1: உதவிக்கு யாரும் உங்க வீட்டுல அப்பா அம்மா பிறந்தாங்க?
3: யாருமே
2: சொந்த பந்தங்கள் கிடையாது நமக்கு, யாருமே கிடையாது, என்கிட்ட யாருமே வரமாட்டாங்க. ரவுடி பையனு பேரு, பேசினாலும் அடிதான், பேசவே மாட்டேன், அதனால எங்கிட்ட யாருமே வரதுக்கு பயப்படுவாங்க. இவங்க சைட்ல அப்படிதான், யாரும் வரமாட்டாங்க, ஏன்னா இவங்கிட்ட போய் பேச முரட்டு போயிடாம முரட்டுத்தனமா பேசுவாங்க.
1: நம்ம நல்ல மாதிரி இருக்காது நமக்கு, ஆனா அது வந்து முதல்ல இருந்தே நம்ம அன்பு காட்டியிருந்தாதானே இருக்க போறாங்க.
2: பணம் இருந்தாலும் அந்த நேரத்துக்கு வந்து ப்ராப்பர் சொல்யூஷன் இல்ல.
3: இப்ப அந்த அம்மாட்ட சொன்னா, அம்மா மந்திரவாதியை கூப்பிடுங்கம்மா, நமக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரவாதி இருக்காருன்னு. அவங்க சொன்னாங்க, அம்மா ஐயா கேரளாலேயே மந்திரவாதி கிட்ட கூட்டிட்டு போய் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்களே, 20 லட்சம் செலவு பண்ணிட்டோம், நம்ம ஊர் மந்திரவாதி ஏமாத்திருவாங்கம்மா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அம்மா பிளீஸ் அம்மா, ஒரே ஒரு வாய்ப்பு. அந்த மந்திரவாதி எப்படி தெரியும்னா, ஐயா முருகர் கோயில பூசாரியா இருக்கும் போது அந்த மந்திரவாதி பூசாரியா இருந்தவர், ஒரு பூசாரிக்கு ஒரு பூசாரி ஃப்ரெண்டா இருப்பாங்கல்ல, அதனால அந்த இவருக்கு அடிக்கடி போன் பண்ணுவேன், இவர் எடுக்கலன்னா அந்த மந்திரவாதி நம்பர் கொடுத்திருந்தாரு அவருக்கு பண்ணுன்னு சொல்லிட்டு, அதனால அந்த மந்திரவாதி நம்பரை நான் ஞாபகத்துல இருந்தது. அப்ப நான் அந்த சொன்னேன், என்கிட்ட பேச முடியாது, ஒரு கர்ச்சிப்ப கூட என்னால ஒரு கையில தூக்க முடியாது, அந்த அளவுக்கு மோசமா இருந்தேன். அதுக்கு பின்னாடி நான் நம்பர் சொன்னேன், அந்த அம்மா உடனே அந்த மந்திரவாதிக்கு போட்டுட்டு போனை என் காதல வச்சாங்க. அப்ப மந்திரவாதி கிட்ட சொன்னேன், சாமி நான் இந்த மாதிரி மீனா பேசுறேன், என்ன வந்து எப்படியாவது காப்பாத்துங்க சாமி, நான் சாகுற நிலைமையில இருக்கிறேன், அம்மா என்ன சொல்றீங்கன்னாரு. ஆமா சாமின்னு அங்க திருவான்மையூர்ல இருந்தார் அந்த சாமியாரு, உடனே ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து பார்த்தா அவருக்கே அடையாளம் தெரியல, அம்மா உண்மையிலேயே நீங்க தானா அப்படின்னு கேக்குறாரு. நான் சொன்னேன், நான் தான் சாமி அப்படின்னு. எப்படிமா இப்படி ஆனீங்க, ஐயா உங்களை பாத்தாரா பாக்கலையா அப்படின்னு. நான் சொன்னேன், பாத்தாரு சாமி, ஆனா 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ண யாருமே காப்பாத்த முடியலன்னு சொல்லிட்டாங்கன்னு. உடனே சொன்னாரு, நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்திடுறேன், நீங்க 48 நாள் பூஜை பண்ணீங்கன்னா போதும் அப்படின்ட்டாரு. எனக்கு ஒரு சந்தோஷம், நல்ல வேலைக்கு நம்ம வீட்டுக்காரர் கைவிட்டாலும் மந்திரவாதி நம்மளை எப்படியும் காப்பாத்திடுவாருன்னு ஒரு சமாதான சந்தோஷம் வந்துச்சு. உடனே சரிங்க சாமி, உடனே அவர் கேட்டாரு, நான் எத்தனை மணிக்கு வரணுமா அப்படின்னு. நான் சொன்னேன், 10 மணிக்கு வந்துட்டு 12 மணிக்கு போயிடுங்க சாமி அப்படின்னு. ஏமா அந்த டைமுக்கு நான் திருவான்மையூர்ல இருந்து டிராபிக் எல்லாம் இருக்கும், வர முடியாது அப்படின்னாரு. நான் ஏன் 10 மணின்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு முறை அந்த மந்திரவாதியை நான் வீட்டுல கூப்பிட்டுருக்கும் போது எனக்கு தெரியாம நீ ஏன் மந்திரவாதியை கூப்பிட்டுன்னு மந்திரவாதியை அடி பின்னி எடுத்து வேறாங்க. இவர் தான் வேணான்னு சொல்லிட்டாரு கேட்டதுக்கு, இந்த மந்திரவாதி எல்லாம் வேண்டாமா, நான் கேரளாவுக்கே கூட்டிட்டு போயிட்டேன், இவன் சும்மா ஏமாத்துவோம், ஏன்னா அவர் கூட சேர்ந்து இவரும் ஏமாத்திக்கிட்டு இருந்தவர் தானே, நான் தெரியாம தான் கூப்பிட்டுருந்தேன். உடனே அவர் சொல்லிட்டாரு, அடிப்பாரு பயந்துகிட்டு நான் அப்படி சொன்னேன். அவர் சொல்றாரு, நீங்க சொல்ற டைமுக்கு வர முடியாதுமா அப்படின்னாரு. அப்ப என்னதான் பண்ணலாம் சாமின்னு கேக்கும் போது, எனக்கு மதுரவாயிலே ஒரு வீடு எடுத்து வச்சிருங்க, நான் டெய்லி 10 மணிக்கு வந்துட்டு, ஏன்னா 1 மணிக்கு ஐயா எனக்கு சாப்பாடு கொடுக்க வருவாங்க, 9 மணிக்கு கிளம்பிடுவாரு, எனக்கு 1 மணிக்கு மாத்திரை எல்லாம் கொடுக்கணும்னு வருவாரு, அதனால நான் 10 மணிக்கு வந்துட்டு 12 மணிக்கு அனுப்பிடலாம்னு ஐடியா பண்ணிட்டேன்.
1: உடனே நான் 48 நாள் பண்ணணும்,
3: அதுக்கு பின்னாடி பாருங்கம்மா ஒரு வீடு பார்த்து காசு கொடுத்து வீடு பார்த்து வச்சிட்டேன். டெய்லி காலையில மந்திரவாதி வருவாங்க, வந்த உடனே என்ன ரெண்டு வேலைக்காரமும் தூக்கி கொண்டு போய் தான் பூஜை ரூம்ல உட்கார வைக்கணும். டெய்லி மந்திரவாதி காலையில 10 மணிக்கு வருவாரு, பூஜை ரூம்ல போனோடனே எல்லா வேப்பலையை வச்சு அடிச்சுட்டு 12 மணிக்கு 1500 கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுவாரு. இப்படியே போய்கிட்டே இருந்தது. ஒரு நாள் வேலைக்காரமா வந்து சொன்னாங்க, அம்மா நாளைக்கு மந்திரவாதி வந்தா குடுக்கறதுக்கு காசு இல்ல அப்படின்னு. நான் கேட்டேன், அம்மா 48 நாள் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மா வேலைக்காரமா சொன்னாங்க, அம்மா 5 மாசம் ஆயிடுச்சுமா அப்படின்னு. நிச்சயமாவே அம்மா 48 நாள் தான் என்கிட்ட மந்திரவாதி சொன்னது, ஆனா 5 மாசம் வரைக்கும் மந்திரவாதி வந்துட்டு போயிருக்கா, எனக்கு எதுவுமே தெரியல. நான் தான் சொல்றேன், 108 வயசு பாட்டி மாதிரி இருந்தேன்.
1: 5 மாசமா நீங்க பணத்தை குடுத்துட்டே
3: பண்ணிட்டு இருந்திருக்கேன். சரிங்கம்மா, நாளைக்கு மந்திரவாதி வந்தா கேக்குறேன்னு சொல்லிட்டேன். மறுநாள் காலையில மந்திரவாதி வந்துட்டாரு. அப்ப நான் கேட்டேன், சாமி நீங்க என்ன 48 நாள்ல காப்பாத்துறேன்னு சொன்னீங்களே, 5 மாசம் ஆயிடுச்சு, நீங்க என்ன காப்பாத்தவே இல்லையே அப்படின்னு சொன்னேன். அவர் சொல்றாரு, உங்களை என்னால காப்பாத்த முடியாதுமா அப்படின்னாரு. ஏன் சாமி, நீங்க காப்பாத்துவேன்னு நம்பிதானே நான் செய்தேன், நீங்க இப்படி பண்ணிட்டீங்களேன்னா நானாம உங்களுக்கு பணம் கொடுக்க சொன்னேன், நீங்களா பணம் கொடுத்து என்ன கூப்பிட்டீங்க, நான் என்ன பண்ண முடியும். உங்களுக்காக நாளைக்கு கேரளா ஒரு புதிய மந்திரவாதி வர வச்சிருக்கேன், நீங்க 10,000 ரூபாய் ரெடி பண்ணி வைங்க, நீங்க 10,000 ரூபாய் கொடுத்தாதான் நாளைக்கு அந்த மந்திரவாதி வருவாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க சாமின்னு சொல்லிட்டேன். மந்திரவாதி அன்னைக்கு போயிட்டாரு. அப்ப நான் முடிவு பண்ணேன், இனி நம்ம உயிரோட இருக்க கூடாது. நாம எப்படி இப்படி இவ்வளவு நாளைக்கு அவஸ்தப்படணும், நம்மளால நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களும் அவஸ்தப்படுறாங்களே, நம்ம பட்னியா கடந்தே செத்து போயிடணும்னு சொல்லி எங்க வேலைக்காரமாவை கூப்பிட்டு சொன்னேன். அம்மா நாளையில இருந்து நீங்க எனக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டாம், நான் இப்படியே பட்னியா இருந்து செத்துற போறேன்னு சொல்லிட்டு சாப்பிடவே இல்ல. அம்மா வந்து கேட்டாங்க, என்னம்மா இப்படி சொல்றீங்களேன்னு. நான் சத்தம் போட்டோடனே, உங்க வேலையை பார்த்துட்டு போங்கம்மா, சொல்றத மட்டும் கேளுங்கன்னு சொன்னோட வேலைக்காரமா என்ன செய்வாங்க, போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி அன்னைக்கு முழுசா நான் எல்லா தெய்வத்தையும் கூப்பிட்டேன். நான் இந்த உலகத்துல எனக்கு பிறந்ததுல இருந்து இத்தனை வருஷம் நான் எத்தனை தெய்வத்தை கும்பிட்டனோ எல்லா தெய்வத்தையும் கூப்பிட்டேன், என்ன வந்து காப்பாத்துங்க, யாராவது ஒருத்தர் வாங்களே, நான் சாகுற நிலைமையில இருக்கனே, என் பிள்ளைங்க அனாதையா நிக்க போறாங்களே அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு காலையில இருந்து நான் எதுவுமே சாப்பிடல, மறுநாள் காலையில வரைக்கும் நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்ல. நான் எப்படியாவது பட்னியா இருந்தாவது செத்துடணும்னு நான் கும்பிட்ட எல்லா தெய்வத்தையும் கூப்பிட்டு இருக்கேன், யாருமே வந்து பேசவோ காப்பாத்தவோ எதுவும் செய்யல. மறுநாள் காலையில மந்திரவாதி வந்துட்டாரு.
1: மந்திரவாதியே வர வச்சிட்டீங்களா?
3: வர வைக்கல நானு. இவ அந்த சாதாரண மந்திரவாதி மட்டும் வராரு, நான் 10,000 ரூபாய் ரெடி பண்ணி வச்சிருப்பேன், வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. மறுநாள் காலையில மந்திரவாதி வந்துட்டாரு. வந்தோடனே, அம்மா பணம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்களான்னு கேட்டாரு. நான் சொன்னேன், ரெடி பண்ணிட்டேன் சாமி, பணம் எனக்கு 1 மணிக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு. அவர் கோவம் வந்துருச்சு, என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு. நான் சொன்னா, என்ன சாமி செய்ய முடியும், கேட்ட இடத்துல 1 மணின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, நாளைக்கு நீங்க பணம் கொடுத்தாதான் நான் வருவேன், இந்த 10,000 ரூபாய் வாங்கிட்டு போய் கொடுத்தாதான் கேரளா மந்திரவாதியே வருவாரு அப்படின்ட்டாங்க. சரிங்க சாமி, அப்ப நான் போறேன், நாளைக்கு பணம் ரெடி பண்ணி வைங்க. நான் சொன்னேன், எப்பயும் போல இன்னைக்கும் நீங்க பூஜை பண்ணிட்டு போயிருங்க சாமி அப்படின்னு. அப்ப இன்னைக்கோட லாஸ்ட்மா, நாளைக்கு பணம் கொடுக்காம நான் வரமாட்டேன்னாரு. சரிங்க சாமின்ட்டு, எப்பயும் போலாமா, என்ன கூட்டிட்டு போய் பூஜை ரூம்ல உட்கார வச்சாங்க. அவரைதான் மாலை எல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு குத்து விளக்கு ஏத்துங்கன்னு சொன்னாரு. நான் பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வச்சு என்ன ரெண்டு வேலைக்காரமாவும் புடிச்சுக்கிருவாங்க டெய்லி, இல்லன்னா நான் இப்படி கீழே விழுந்துருவேன். அப்ப அந்த மந்திரவாதி கீழே உட்கார்ந்து இருப்பாரு, வேப்பலை வச்சு இப்படி அடிச்சிட்டு இருப்பாரு. அப்ப என்ன குத்து விளக்கு ஏத்துன்னு சொன்னேன், வேலைக்காரமா பத்த வச்சு என் கையில கொடுத்தாங்க, நான் இப்படி ஏத்த போனேன். கீழே உட்கார்ந்து இருந்த மந்திரவாதி இப்படி நிமிந்து என்ன பாத்துட்டு, விளக்கு ஏத்த அதை நிறுத்துமா அப்படின்னாரு. நான் கேட்ட, ஏன் சாமி நிறுத்த சொல்றீங்க, நீ பூஜை ரூம் மட்டும் எந்திச்சு வெளியில போமா அப்படின்னாரு. அப்ப நான் கேட்டேன், இவ்வளவு நாள் நான் பணம் கொடுக்கும் போது நல்லா இருந்தது, இன்னைக்கு நான் பணம் இல்லன்னு சொன்னோன்னே விலைக்கு ஏத்த வேணா வெளிய போ சொல்றீங்களா அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் கேட்டாரு, ஏமா நீ ஏதாவது அந்நிய தெய்வத்தை கூப்பிட்டியா அப்படின்னு. நான் கேட்டேன், அந்நிய தெய்வம்னா யாருன்னு கேட்டேன். அம்மா பொய் சொல்லாத, நடிக்காதமா, இந்த கிறிஸ்தவங்க எல்லாம் கும்பிடுவாங்களா, ஏசாமிய நீ கூப்பிட்டியாமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் சொன்னேன், இல்ல நான் ஏசாமிய கூப்பிடவே இல்லையே அப்படின்னு சொன்னேன். அவர், நீ பொய் சொல்ற, உன் உள்ளத்துல ஏசாமி தெரியறாரு அப்படின்னு சொன்னாரு மந்திரவாதி. நானும் குனிஞ்சி பார்த்தேன், எங்க சாமி காணோம் ஏசாமி என்ன, அவனுக்கு அறிவில்ல, உன் உள்ளத்துல ஏசாமி தெரியறாருமா, அவருக்கு தெரிஞ்சிருக்கு உள்ளத்துல ஏசாமி தெரியறாருமானு. பூஜை ரூம் விட்டு வெளியில ஓடி வந்துட்டாரு, எந்திரிச்சு ஹாலுக்கு
1: கூப்பிடவே இல்ல.
3: நான் கூப்பிடுவேன்,
1: கூப்பிடணும் தோணல, தெரியல
3: தெரியல, காப்பாத்துவாருன்னு எனக்கு தெரியாது.
1: ஆனா எதுவுமே இல்லாம அவர் சொன்னாரு அந்த பூசாரி. ரொம்ப அதிசயமா இருக்கு பியூலா, உங்களை வந்து ரூம் விட்டு அனுப்பிச்சிட்டாரு அவரு.
3: அவர் வெளியில இருந்து ஓடி வந்துட்டாரு, நான் ரூம்ல தான் உள்ள உட்கார்ந்து இருக்கேன், அவர் வெளியில ஓடி வந்துட்டாரு. ஓடி வந்து சொன்னாரு, அம்மா நீங்க கூப்பிடாம உங்க உள்ளத்துல ஏசாமி வரமாட்டாரு, கூப்பிட்டனாலதான் வந்திருக்காரு, நீங்க பொய் சொல்றீங்க, உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க ஏசு சாமிக்கு ஒரு கும்பிடுன்னு சொல்லிட்டு வெளியில ஓடி போயிட்டாரு மந்திரவாதி. ஏன்னா நம்ம பைபிள் வசனம் சொல்லுது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லைன்னு. அப்ப சங்கீதம் 4:3 சொல்றாரு, கர்த்தர் பக்தி உள்ளவனை தமக்காக தெரிந்து கொண்டார். என்ன தெரிஞ்சு கொண்டிருக்கிறார்? நான் கும்பிட தெய்வங்கள் தெரிஞ்சு கொள்ளல,
1: இவ்வளவு தேடிட்டு இருக்கீங்களே அப்படிங்கற ஒரு இது உண்டு. பக்தி உள்ளவன அந்த வகையில
3: பின்னாடி மந்திரவாதி ஓடி போயிட்டாரு, நான் அழுகிறேன் சாமி என்னை விட்டுட்டு போகாதீங்க, என் வீட்டுக்கார கூட நம்மள சாமி உங்களை தான் நான் நம்பி இருக்கேன், நீங்க எப்படியாவது என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி. ஆனா மந்திரவாதி ஓடி போயிட்டாரு, குரு நிக்கவே இல்ல. அப்புறம் என்ன பூஜை ரூம்ல இருந்து வேலைக்காரமா தூக்கிட்டு வந்து வெளியில சேர போட்டு உட்கார வச்சாங்க. நான் முடிவு பண்ண இன்னைக்கு எப்படியாவது கத்தி கத்தியாவது இன்னைக்கு நம்ம செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு.
1: அவர் சொன்ன அந்த வார்த்தை எதுவும் மாறுதல உண்டு பண்ணலையா?
3: எனக்கு தெரியாது இல்ல ஏசுசாமி, எதுவுமே எனக்கு தெரியல. ஏசாமி வந்திருக்காருன்னு சொன்னாரு அவ்வளவுதான், ஏன் வந்தாரு எதுக்கு வந்தாருன்னு எனக்கு, ஏசாமி அற்புதம் செய்வாருன்னு எனக்கு தெரியாது. அதனால இயேசுவை பத்தி எனக்கு அந்த அளவுக்கு நான் அறியாதனால அத பெருசா எடுத்துக்கல. அப்ப என்ன கொண்டு வந்து ஹால்ல உட்கார வச்சுட்டாங்க சேர போட்டு. நான் அப்படி கத்தி எங்க ஸ்ட்ரீட்டே கேக்குற மாதிரி வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு கத்துறேன், எப்படியா எந்த உலகத்துல எந்த தெய்வமுமே இல்லையா என்ன வந்து காப்பாத்த, மந்திரவாதியை நம்புனே மந்திரவாதி என்ன விட்டுட்டு ஓடி போயிட்டான், யாராவது ஒரு தெய்வம் என்ன வந்து காப்பாத்துங்களே பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சரி நான் கத்தி கதறி அழுகுறேன். அழுதுட்டே இருக்கும்போது அந்த போன மந்திரவாதி அப்படியே திரும்பி வராரு. போகும்போது மந்திரவாதி பயந்துகிட்டு ஓடி போனாரு. வரும்போது பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு சிங்காசனத்துல இருந்து ராஜாதி ராஜா இறங்கி வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டைலா இறங்கி வராரு.
1: அதே மந்திரவாதியா?
3: அதே மந்திரவாதி கேளுங்க மேம். அப்படியே நடந்து வர்றாரு ஸ்டைலா நடந்து. நான் பாக்குறேன் என்னடா மந்திரவாதி பயந்துகிட்டு ஓடுனானே இப்ப திரும்பி வரானேன்னு. அப்படியே அந்த கேட்ல இருந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து நான் இங்க உட்கார்ந்திருக்கேன் இந்த சோஃபால வந்து அந்த மந்திரவாதி பக்கத்துல உட்கார்றாரு. உட்கார்ந்து என்ன பாத்துட்டு இப்படி சிரிச்சுட்டே இருக்கிறாரு. இப்ப நான் கேக்குறேன் சாமி நீங்க போனீங்க ஏன் திரும்பி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறேன். 3 தடவை கேக்குறேன், 3 தடவையும் பதில் சொல்லவே இல்ல, என்ன பார்த்து சிரிச்சுட்டே இருக்காரு. அப்ப 4வது தடவை கேக்குறேன், நான் அழுதுகிட்டு இருக்கிறேன் என்ன பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா இருக்குதா அப்படின்னு சொல்லி கேக்குறேன். அதுக்கு அவர் சொல்றாரு, என் அன்பு மகளே பியூலா நீ எப்படி இருக்கமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் கேட்டேன் சாமி என் பேரு மீனா தானே, நீங்க என்ன பியூலான்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு. பியூலானா உனக்கு என்னன்னு தெரியுமாமா அப்படின்னு கேட்டாரு. நான் தெரியாதுன்னு சொன்னேன். உடனே நீங்க யார் சாமி அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொல்றாரு, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்தில் நீ ராஜமுடியுமா இருப்பாய், இனி நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் பாலான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிப்பா என்றும் உன் தேசம் பியூலான்னு அழைக்கப்படும், கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார் அப்படின்னு சொன்னாரு. நான் திருப்பி கேட்டேன், சாமி நீங்க எதை எதையோ பேசுறீங்களே, நீங்க பேசுறது எனக்கு எதுவுமே தெரியலையே, ஏன்னா நான் பைபிள் படிச்சிருந்தா தானே இது ஆண்டவருடைய வார்த்தைன்னு தெரிஞ்சிருக்கும், நீங்க எதை எதையோ எனக்கு எதுவுமே புரியல சாமி, நீங்க யாருன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசுங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, நான் தாமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வந்திருக்கேன்.
1: இது வந்து அந்த மந்திரவாதி உருவத்துல,
3: மந்திரவாதி உருவத்துல இயேசுசாமி வந்திருக்காரு. காரணம் அன்னைக்கு எனக்கு தேவை மந்திரவாதி தான், வேற யாரு மூலமா வந்திருந்தாலும் நான் வீட்டுக்குள்ள அனுமதிச்சிருக்க மாட்டேன். தெரிஞ்ச டாக்டர் வந்திருந்தாலும் தெரியாத டாக்டர்ஸ் வந்திருந்தாலும் நான் அந்த சமயத்துல கேட்ட திறந்து உள்ள அலோ பண்ணி இருக்க மாட்டேன்.
2: விரும்பினத மந்திரவாதியால செய்ய முடியும் நினைச்சேன்.
3: எனக்கு தெரியாது மேம், இன்னைக்கு இருந்தா டேடி என்ன விட்டு போகாதீங்கன்னு புடிச்சு வச்சுக்கிருவேன். அப்ப சொன்னேன், ஏசாமியா எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னாரு, நான் உனக்கு ஜீவனை கொடுக்க வந்திருக்கேம்மா அப்படின்னாரு. அப்ப எனக்கு ஜீவனை கொடுங்கன்னு சொன்னேன். அப்ப ஏசாமி சொன்னாரு, நீ பில்லி சூன்யத்தினால பாதிக்கப்பட்டிருக்கம்மா, உலகத்துல ஒன்னு ஆக்சிடென்ட் சொன்னாரு, இந்த உலகத்துல உன்னை யாராலும் காப்பாத்த முடியாது, நான் உன்னை காப்பாத்துவேன், நான் அநேக சபையில அசைவாடுறேன், ஏதாவது ஒரு சபைக்கு வாமா உடனே உனக்கு நான் ஜீவனை கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னாரு. சரிங்க ஏசப்பானே நான் போறேம்மா, நீ மறந்துடாம சபைக்கு வந்துருன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போறாரு மேம். நான் பாக்குறேன் ஏசாமின்னு சொன்னாரு எந்த பக்கம் போறாருன்னு சொல்லி பாக்கலாம்னா, அந்த படிக்கட்டு இறங்கினாரு அவ்வளவுதான் மறைஞ்சிட்டாரு. உள்ள இருந்து போய் படிக்க ஸ்டெப் இறங்கின உடனே மறைஞ்சிட்டாரு. இப்ப நான் யோசிச்சேன், இப்படி ஒரு மனசு இருக்காரா ஏசாமின்னு, ஜீவனை குடுக்கறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு மத்தியானம் 1 மணிக்கு வீட்டுக்காரு வந்தோடனே எப்படியாவது கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணு, இத சர்ச்சுக்கு கூட்டிட்டு போக சொல்லலாம், நம்மளுக்கு ஏசப்பா ஜீவனை குடுத்துருவாருன்னு ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்திருக்கேன்.
1: வெளியவே ஒரு கிறிஸ்தவ கடவுள்னாச்சும் தெரியும், அந்த பேசிக் தெரியும்,
3: ஏசாமி பத்தி தெரியும். அப்போ இவர் வராரு 1 மணிக்கு. வந்தோடனே என்னமா வெளிய உட்கார்ந்திருக்க அப்படின்னு கேட்டாரு. நான் 5 மாசமா மந்திரவாதியை கூப்பிட்டத சொல்லாம
1: பெருசா வச்சுட்டாங்கல்ல, எங்கப்பா மாட்டியிருந்தா
3: என்னமா வெளியே வந்து உட்காந்துருக்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வந்தாங்க. யாரடி அவன் அப்படின்னாரு. இல்ல உங்களுக்கு தெரியாத அந்த பக்கத்துல இருக்காங்க அப்படின்னு என்ன சொன்னேன்னு, இல்லங்க மந்திரவாதி மூலமா ஏசப்பான்னு ஒருத்தர் வந்து பேசினாரு. அவர் சொல்றாரு, நான் உனக்கு ஜீவனை கொடுக்கறேன், நீ சர்ச்சைக்கு வா, நீ பில்லி சூன்யத்தினால பாதிக்கப்பட்டிருக்க அப்படின்னு சொல்றாருங்கன்னு. இவர் சொன்னாரு, நீ கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்கியம்மா, பில்லி சூன்யம் பண்ணி உன் சொத்தெல்லாம் எடுத்துட்டு போக போறாங்க, பில்லி சூன்யெல்லாம் கிடையாது, அந்த இயேசு சாமியெல்லாம் நம்ம கும்பிடுற தெய்வம் இல்ல, அதெல்லாம் வேறவங்க கும்பிடுற தெய்வம், இந்த வீட்டுக்குள்ள நீ ஏசாமின்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டாரு. இல்லங்க உண்மைதாங்கண்ண, ஒரு அடி வச்சாரு மேம், பத்தடி தூரம் போய் சேரோட கீழே விழுந்தேன். வேலைக்காரம ஓடி வந்து தூக்கிட்டு ஒரே வார்த்தை சொன்னாரு, அம்மா இவகிட்ட சொல்லி வச்சிருங்க, ஏசாமின்னு இந்த வீட்டுக்குள்ள இவ சொன்னானா நானே சீர்பட்டு சாகடிச்சு தூக்கி புதைச்சிருவேன், உங்க வீட்டுல இருந்து வந்து கேட்டாங்கன்னா அவ செத்துட்டான்னு சொல்லிடுவேன், அதனால இனி ஏசு சாமி நீ சொல்லக்கூடாது.
1: அதாவது உங்க இடத்துல இருந்து நான் புரிஞ்சுக்க பாக்குறேன், அதனால கேக்குறேன், இவ்வளவு நம்ம ட்ரை பண்ணிட்டோம், எவ்வளவு வணங்க, எவ்வளவு பணம் செலவழிச்சிருக்கோம், மந்திரவாதிகள் வந்தாங்க போனாங்க, இது வந்து உண்மையில ஒரு சபைக்கு போக சொல்றாங்க அவ்வளவுதான், அவரால ஒருவேளை சுகம் கொடுக்க முடியுமோ அப்படின்னு மனசுல தோணும்.
3: நீ செத்தாலும் இந்து முறைப்படிதான் அடக்கம் பண்ணுவேன்.
2: வைராகியம், நீ நிறைய பேர் வைராகியத்துலதான் இயேசுக்குள்ள வர்றது கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வைராகியம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால
3: சும்மா நீங்க சர்ச்சில் போய் உட்கார வச்சு பாருங்களேன், ஏன்னா எங்க ஏரியால 52 சர்ச் இருக்குன்றாங்க மதுரவாயில, எனக்கு ஒரு சர்ச் கூட தெரியாது, தெரிஞ்சிருந்தா கூட இவர் வேலைக்கு போனோடனே நானே ஆட்டோ பிடிச்சு கூட ஓடி இருப்பேன். அப்ப நான் அந்த அளவுக்கு ஒண்ணுமே தெரியாத ஒரு மக்கு சாம்பிராணியா இருந்திருக்கேன். இன்னைக்கு என் ஜனங்கள் யாரும் என்ன மாதிரி மக்கு சாம்பிராணியா இருக்க கூடன்றதுக்காக தான் நான் இங்க இன்னைக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு பின்னாடி நான் அப்பப்ப சொல்லுவேன், ஒரே ஒரு நாள் கூட்டிட்டு போய் சர்ச்சில் உட்கார வைங்கன்னு சொல்றேன். இவர் எல்லாருக்கும் என்ன சொல்றாரு, அப்பப்ப ஏசுன்னு சொல்றா, அவளுக்கு ஏதோ மென்டல் அட்டாக் ஆயிருச்சு ஆரம்ப ஸ்டேஜ்னு. எல்லா ஊர்ல இருக்க சொந்தக்காரவங்க எல்லாம் என்ன பார்க்க வந்துட்டாங்க, என்னமா ஏசு ஏசுன்னு புலம்புறே, அவங்களுக்கும் வந்து ஏசுவை பத்தி தெரியாது, அப்ப மென்டல் ஆயிட்டுன்றாங்க, வாமா இதான் ஆரம்ப ஸ்டேஜ், முத்தி போயிடுச்சுன்னா நீ துணியை கிழிச்சுக்கிறதா ரோட்ல தெரியணும், நீ வா எப்படியாவது இப்ப காப்பாத்திடுறோம்னு நான் சொன்னேன். அப்ப எனக்கு உள்ளத்துல ஒரு ஏசு சாமி என்ன காப்பாத்துவாரு வந்து பேசினாரு. நான் சொன்னேன், இனிமேல் யாரும் என் வீட்டுக்கு வராதிங்க, நான் நல்லாதான் இருக்கேன், நான் மென்டல் ஆகல, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்ன ஏசு சாமி காப்பாத்துவாரு, நீங்க போங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கு பின்னாடி யாரும் வீட்டுக்கு வரது இல்ல. அதுக்கு பின்னாடி நான் ரொம்ப சாகுற நிலைமைக்கு வந்துட்டேன் மேம். ஏற்கனவே 1.5 வருஷம் ஒரு ஹாஸ்பிட்டலா சுத்திட்டு இருந்தேன், 5 மாசம் என்ன மந்திரவாதி ஏமாத்திட்டான், அதுக்கு பின்னாடி 1 மாசம் தான் என்னால உயிரோட இருக்க முடிஞ்சது. அதுக்கு பின்னாடி ஒரு நாள் நைட் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டேன், டாக்டரை கூட்டிட்டு வந்து பாக்கும்போது அவங்க இறந்துருவாங்க, நீங்க சொல்ல வேண்டியவங்களுக்கு எல்லாம் சொல்லிடுங்க, இவரு ஹாஸ்பிட்டல் அதான் எல்லா ரிலேஷனுக்கும் சொல்லிட்டாங்க. அவங்க வந்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் நாள் காலையில 9 மணிக்கு பால் ஊத்துறாங்க, நான் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு. அப்ப பால் ஊத்தும் போது எனக்கு ஞாபகம் வந்தது, ஐயோ நம்ம செத்து போயிடுவோம் போல் இருக்கு, நமக்கு பால் ஊத்துறாங்க. அப்ப ஏசப்பா எனக்கு ஞாபகம் வந்தது, நான் அந்த சாகுற வேலையில கூட எனக்கு பால் ஊத்தும் போது எனக்கு ஏசப்பா ஞாபகம் வந்தது, என் உள்ளமும் இருதயமும் ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுது. ஒரு பக்கம் எனக்கு பால் ஊத்துறாங்க, என் உள்ளமும் இருதயமும் ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுது, ஏசப்பா நீங்க எங்க இருக்கிறீங்க, ஏசப்பா நீங்க இறங்கி வாங்க, நீங்க வந்து இப்ப எனக்கு ஜீவனை கொடுக்கலன்னா நான் செத்து போயிருவேன் ஏசப்பா, அன்னைக்கு வந்து நீங்க சொன்னீங்களே நான் உனக்கு ஜீவனை கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, என் வீட்டுக்காரு சொந்தக்காரங்க யாருமே நம்ப மாட்டாங்க, பிளீஸ் ஏசப்பா என் பிள்ளைங்களுக்காக நீங்க வந்து எனக்கு ஜீவனை கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி கதறி அழுதுட்டேன். அதோட முடிஞ்சு போச்சு, ஏசப்பா மறந்துட்டேன், அன்னைக்கு ஃபுல்லா பால் ஊத்திட்டே இருக்கிறாங்க, நான் மறித்து போகவே இல்லை. 2வது நாள் காலையிலயும் அந்த 9 மணிக்கு ஞாபகம் வருது, அந்த 9 மணிக்கு பால் ஊத்தும் போது ஞாபகம் வருது, இன்னைக்கு சொன்ன வார்த்தையே நாளைக்கும் சொன்னேன், ஏசப்பா என்ன வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு, அன்னைக்கும் நான் மறித்து போகவே இல்லை. திருப்பி 3வது நாளும் எனக்கு பால் ஊத்துறாங்க. பால் ஊத்தும் போது ஒரு ஒருத்தரும் சொல்றாங்க, ஏன்டா இப்படி இழுத்திட்டு இருக்கிறாளோ, சாகாம இருக்கிறாளே, இப்படி எல்லாம் ஒரு ஒருத்தரும் ஒன்னு ஒன்னா சொல்லிட்டே இருக்கிறாங்க. அந்த மூணாவது நாள் காலையிலயும் அந்த வார்த்தையை சொல்லிட்டு அழுதேன். பாருங்க, சங்கீதம் 50:15 சொல்லுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, கர்த்தராகிய நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாயின். இன்னைக்கு இந்த இடத்துல மகிமைப்படுத்துற அளவுக்கு என் தேவன் வைத்திருக்கிறது, எவ்வளவு பெரிய கடவுள். அதுக்கு பின்னாடி நான் அப்படி சொல்லி கத்தி அழுதேன், ஆண்டவரே என்னை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லி. மூணாவது நாள்ல அப்ப என்னுடைய இருதயத்தின் வேதனையும் கண்ணீரை கண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பாருங்க, அன்னைக்கு நைட்டு மூணாவது நாள் நைட்டு வேலூர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி ரூபின் இருக்காங்க, அவங்க ஊழியம் பண்றவங்க தான், ஆனா ஆண்டவரை பத்தி எனக்கு ஒரு நாளும் அப்படி ஒரு டீடைலா அவங்க பேசினதே கிடையாது. அவங்க கிட்ட போய் சொல்லிருக்காங்க, நீ உடனே கிளம்பி, ஏசப்பா போய் சொல்லிருக்காரு, நீ உடனே கிளம்பி சென்னைக்கு போனா மீனா கூட பேசணும் அப்படின்னு. அவங்க ஒரு ஊழியம் பண்ற ஊழியக்கார லேடி, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, என்னாச்சு டேடி மீனாக்காவுக்கு அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா, நான் சொன்னதை மட்டும் நீ செய்யுமானே. நைட்டு 10 மணிக்கு போய் ஆண்டவர் சொல்லிருக்காரு, உடனே அவங்களுக்கு கணவர் கிடையாது, மூணு பிள்ளைங்களே பக்கத்து வீட்டுல விட்டுட்டு சென்னைக்கு கிளம்பி வந்து அவங்க ரிலேஷன் வீட்டுல தங்கிட்டாங்க. எங்க வீடு ஆனா அவங்களுக்கு தெரியாது. மறுநாள் காலையில 6 மணிக்கு ஆண்டவர் சொல்றாரா, சீக்கிரம் எழுந்து கிளம்பு, நான் 7 மணிக்கு மீனாவோட பேசணும்னு. ஒருவேளை 7:01 7:02 கூட என்னுடைய உயிர் போற மாதிரி இருந்திருக்கலாம். அவங்களும் 6 மணிக்கு கிளம்பிட்டாங்களா, எந்திரிச்சு வாமா
1: போகலாம். தெரியாது
3: அந்த லேடிக்கு என்ன தெரியும், ஃப்ரெண்டு தான் எனக்கு அவங்க, ஆனா எங்க வீடு அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க கிளம்பிட்டாங்களா, ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க, வாமா போலான்னு ஏச அப்படின்னு சொல்லிட்டு, இல்லம்மா அதுதான் உங்க மீனாக்கா அப்படின்னு இருக்காங்க. அப்ப ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க, அக்கா இப்படி ஆயிட்டீங்களே, உங்களை அண்ணன் பாத்தாரா பாக்கலையா அப்படின்னு. உடனே நான் கேக்குறேன், ரூபி என் வீடு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, எனக்கு உங்க வீட ஒரு விஐபி காமிச்சாருக்கா அப்படின்றாங்க. எனக்கு தெரியாத விஐபி யாரு அப்படின்னு கேக்குறேன். அவங்க சொல்றாங்க, இல்லக்கா அந்த விஐபி உங்களுக்கு தெரியாது, நான் போகும்போது யாருன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க மேம், நாலு நாளா எனக்கு பால் ஊத்திக்கிட்டு இருக்கிறாங்க, திடீர்னு நாலாவது நாள் காலையில ஒரு விருந்தாடி வந்தா என்னால எழுந்திரிச்சு பேச முடியுமா? 2 கொரிந்தியர் 12:9 அழகாக போட்டிருக்கு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலகீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அந்த வசனத்தின் பாருங்க, நான் இயேசு தெரியாம இருந்தாலும் மரித்து போற வேலையில கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சகோதரி வந்தோடனே பேசுறதுக்கு எனக்கு பலனை கொடுத்திருக்கிறார். உடனே அவங்க கேட்டு விசாரிக்கிறாங்க, அக்கா எப்படி இருந்தீங்க, ஏன் அண்ணன் உங்களை பாத்தாரா பாக்கலான்னு எல்லாமே விசாரிக்கிறாங்க. டாக்டர் உங்களை என்ன சொன்னாங்கன்னு எல்லாருமே என்ன கைவிட்டாங்க. ரூபி, நான் கும்பிட்ட தெய்வம் என்ன கைவிட்டுருச்சு, நான் போன மருத்துவர்கள் விட்டாங்க, நான் போன மந்திரவாதி விட்டாங்க, எல்லா மனுஷனும் விட்டாங்க, இந்த உலகத்துல இனி என்னை காப்பாத்த யாருமே இல்ல ரூபி
1: ஊத்திட்டு சொல்ல வேண்டிய
3: அப்படின்னு சொல்றேன். நாலு நாளா இன்னைக்கு பால் ஊத்துறாங்க ரூபி, அக்கா செத்து போயிடுவே ரூபி, என்னை எப்படியாவது காப்பாத்து ரூபி, இப்பயோ பிறகோ இன்னும் கொஞ்ச நேரத்துல அக்கா செத்து போயிடுவே ரூபி அப்படின்ற அவங்க சொல்றாங்க. இல்லக்கா உங்களை காப்பாத்த ஒரு தெய்வம் இருக்காருன்றாங்க. யாரு ரூபின்ற, ஏசப்பாக்கான் என்ன ரூபி, நீ வேலூர்ல இருந்து என்ன மாத்த வந்திருக்கியா அப்படின்னு சொல்றேன்.
1: நீங்க அப்படி சொல்றீங்க, நீங்க நம்பிக்கை
3: இயேசு தெரியாது, சரி அந்த சூழ்நிலையில ஏதோ மாத்த போறாங்க போல அப்படின்ட்டு, என்ன நீங்க மாத்த வந்திருக்கியா ரூபின்ற அவங்க சொல்றாங்க. உங்களை மாத்தறதுனால எனக்கு யாராவது பணம் கொடுக்க போறாங்களா, இல்ல பெரிய கிரீடமா கொடுக்க போறாங்களா? இல்லக்கா, மரித்த லாசருவா நாலாவது நாள் உயிரோடு எழுப்பின தேவன் இயேசு கிறிஸ்துக்கா, அவரால் கூடாதது ஒண்ணுமே இல்ல, செங்கடலை ரெண்டா பிளந்தாருக்கா.
1: அதனால உங்களுக்கு ஒரு விசுவாசம் வந்து அவங்களை ஜெபிக்க சொன்னீங்களா?
3: அப்படின்னு நான் சொன்னேன். விசுவாசம் அப்ப கூட எனக்கு வரல, நம்மள மாத்திர போறாங்க கிறிஸ்டின்லன்னு சொல்லிட்டு. வேண்டா ரூபி, அண்ணன் திட்டுவாருன்னு அவங்க சொன்னாங்க. அண்ணன் 2 வருஷமா உங்களை காப்பாத்தினாரா, அண்ணனால முடியாதுக்கா, ஏ சாமியால முடியும் அப்படின்னு. வேண்டா ரூபி, அண்ணன் திட்டுவாருன்னு. அக்கா நீங்க செத்துட்டீங்கன்னா உங்க பிள்ளை அனாதி அனுப்பாங்கன்னு அவங்க அழுதாங்க. ஏன்னா நான் இன்னைக்கு மேடையில சொல்லுவேன், கிறிஸ்தவர்கள் விசேஷித்தவர்கள். அந்த சகோதரி கதறி கதறி அழுதாங்க, அக்கா பிளீஸ் அக்கா, எனக்காக அக்கா, நான் உங்களுக்காக வேலூர்ல இருந்து வந்திருக்கேன்னு. நான் என்ன நினைச்சேன், பாவ ரூபி அழுகுது, ரூபிக்காக நம்ம சரின்னு சொல்லலாம் அப்படின்ட்டு. சரி ரூபி, நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், சரின்னு சொன்னோன்னு என்ன பண்றாங்க, வேலைக்காரமாவும் அந்த சகோதரி சேர்ந்து தூக்கிட்டாங்க என்ன, கட்டில இருந்து கொண்டு வந்து இப்படி செவரு ஓரமா சாய வச்சு இப்படி உட்கார வச்சிட்டாங்க. ரெண்டு வேலைக்காரமா இப்படி பிடிச்சிட்டு இருக்காங்க. சகோதரி எனக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க கேக்குறாங்க, அக்கா நீங்க இப்ப ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா எனக்காக ஜீவனை கொடுங்கன்னு கேளுங்க, ஏசப்பா ஜீவனை கொடுத்துருவாருன்றாங்க. எப்படி ரூபி, நான் வேற ஏதாவது எனக்கு ஏசப்பாட்ட தோணணும்னா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டேன். நீங்க என்ன வேணாலும் இப்ப உங்க அப்பா அக்கா நீங்க எது வேணாலும் பேசுங்கன்னு சொன்னாங்க. உடனே நான் கண்ணை மூடிட்டு கேக்குறேன், ஏசப்பா எனக்காக இல்ல, என்னுடைய 2 பிள்ளைங்களுக்காக எனக்கு ஜீவனை கொடுங்க ஏசப்பான்னு கேக்குறேன். கேட்டுட்டு திருப்பி யோசிக்கிறேன், 2 வருஷமா நம்ம படுத்த படிக்க இருக்கும்போது எவ்வளவு பேர் நம்மள பேசினாங்கல்ல, திட்டினாங்கல்ல, நம்ம குடும்பத்தை எல்லாரும் இப்ப ஏசப்பா கிட்ட மாட்டி விட்டுறலாம்.
0: பாகம் 2 மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் கேட்க தவறாதிருங்கள்.
4: தேவன் தாமே உங்களை தொடர்ந்தும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப்போயிருப்பேன். சங்கீதம் 27:13 வசனம். பிளாக்ஸ்டாஃப் என்ற சிறிய பட்டணத்தில் வெள்ளம் சூழப் போகிறது என்று அறிவிப்பு வந்தது. வெள்ளம் வர சில மாதங்களுக்கு முன்பே அறிவிப்பு வந்ததால் அந்த சிறிய பட்டணத்தில் செய்யப்பட வேண்டிய பராமரிப்பு பணிகள் மற்றும் பட்டணத்து மேம்பாட்டு பணிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன. மேலும் வீடுகளுக்கு வெள்ளையடிக்கும் பணியையும் ஒருவர் கூட மேற்கொள்ளவில்லை. வீடுகளை வெள்ளம் சூழ்ந்து கொள்ளப் போகிறது என்றால் வீடுகளுக்கு வெள்ளையடித்து என்ன பிரயோஜனம் என்று நினைத்து யாருமே அதை செய்யவில்லை. ஊர் முழுக்க வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட போகிறது என்றால் ஏன் வீடுகளில் பராமரிப்பு வேலைகளை செய்ய வேண்டும் என்று அப்படியே விட்டுவிட்டனர். வாரங்கள் பல கடந்தன. யாருக்கும் எந்த வேலையும் செய்ய தோன்றவில்லை. வீடுகளில் படுத்தே கிடந்தனர். சோர்வு அவர்களை சூழ்ந்து கொண்டது. ஆம் பிரியமானவர்களே, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை எங்கு இல்லையோ அங்கு நிகழ்காலமும் சூன்யமாகி போகும். ஏசபேல் தன்னை கொன்று போட வகை தேடுகிறாள் என்ற வார்த்தையை கேள்விப்பட்ட எலியா தீர்க்கதரிசிக்கு மிகுந்த சோர்வு உண்டானது. ஏசபேல் ராணி தன்னை எப்படியும் கொன்று விடுவாள், ஆகவே இனி என்ன ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம் என்று நினைத்து ஒரு சூறை செடியின் அடியில் போய் படுத்து விட்டார். போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஜெபித்தார். ஆனால் தேவனோ, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று அவருக்கு சொல்லி அப்பமும் தண்ணீரும் கொடுத்து எலியாவை பலப்படுத்தினார். எதிர்கால திட்டத்தை கேள்விப்பட்ட எலியா தேவனால் பலப்படுத்தப்பட்டு மீண்டும் செயல்பட ஆரம்பித்தார். தாவீது ராஜா எதிர்காலத்தில் தான் செய்ய வேண்டிய ஒரு காரியத்திற்காக தேவன் தன்னை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபித்தார். தாவீது தேவனிடம், இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக என்று ஜெபித்தார். அவர் ஜெபித்ததைப் போலவே தேவன் அவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்தார். இந்த தலைமுறையில் வாழும் நாமும் அவர் எழுதிய சங்கீதங்களை வாசித்து தேவனுடைய வல்லமையையும் அவருடைய பராக்கிரமத்தையும் அறிந்து கொள்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை வேண்டும். உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கின்ற திட்டங்கள் எண்ணற்றவை உண்டு. எனவே சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போய் அதைரியமான வார்த்தைகளை பேசாமல் நம்பிக்கையுடனும் எதிர்பார்ப்புடனும் ஜெபியுங்கள். நீங்கள் ஜீவனுள்ளோர் தேசத்திலே நிச்சயம் நன்மையை காண்பீர்கள்.